நேரம் 5:34. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ லக்ஷ்மி கரவலம்ப ஸ்தோத்திரம்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக எம் எஸ் சுப்புலட்சுமி, ராதா விஸ்வநாதன் பாடிய லக்ஷ்மி கடாக்ஷம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 தெய்வீக ராகம் கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6 மணி. இறைவா, எங்கள் மனத்துள் வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளிவழியாக இருக்கும்படி செய்யும் உந்தன் அருள் தன்னையே என்றென்றும் நாங்கள் விரும்புவது. இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நாம கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன் இசையமைத்து பாடியுள்ள பாடல். பாடலை எழுதியுள்ளார் தமிழ் நம்பி.

அனைத்தைக்கும் அரியனு உணர்வாக விளங்கும் இறைவனின் தாழ் பணிந்தோம். நிமிசுடராழியான் அடிக்கே சூட்டினம் சொல்மாலே. இனிதாக ஒலித்த அந்த பாடல் இளையராஜா குரலில் நாம் கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 6:10:25. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இறை இன்பம் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். அகமணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒழிக்கக்கூடிய பாடலை. தவசீலன் எழுதிய பாடலுக்கு இசை வி. குமார்.

எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கும் தன்மையனாதலால் யாவுமாயிருப்பவர் இறைவன். ஒளியும் இருளும் அவனின்று இன்மை, அதனால் சோதியனே தின்னுருளே என்று பாடி பரவசமடைகின்றனர் அவர்தம் அடியார்கள். அவ்வழியே நாமும் பாடல் கேட்டு இன்புற்றோம். நாம் கேட்ட அந்த பாடல் டாக்டர் சிறுகழி சிவசிதம்பரம் பாடியிருந்தது.

சந்தனியே சொந்தம் என எண்ணிவிட்டாள். சந்ததமும் செல்வமும் வீடு வருமே. மனமுருக நாம் கேட்ட அந்த பாடல் சீர்காழி ஜி சிவசிதம்பரம், டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடியிருந்தது. வேம்பத்தூர் கிருஷ்ணன் எழுதிய பாடலும் கூடாது, பாடலுக்கு இசை ரங்காராவ். நேரம் 6:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை, பாடலுக்கிசை ஆலப்புழா ரங்கநாத்.

மொழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. உண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா. ஐயனை காண்போம் சுவாமி ஐயனை காண்போம், பொன்னம்பலமேட்டில் வாழும் ஐயனை காண்போம். உண்டும் குழியும் காட்டில் கல்லும் உள்ளதிலும் நடந்து உல்லாசமாயின்று நாங்கள் வந்தோம் ஐயப்பா.

0: விழிக்கும் செல்லும் வழிக்கும் துணை செய்யும் ஐயனை, ஐயப்பனை பாடி பணிந்தோம். ஒலித்த பாடலை கேட்ட நாம் கேட்ட அந்த பாடல் கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலித்தது. நேரம் 6:34.
1: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: தித்திங்கும் சொல்லோடு சுவைசீர் இசையும் கலந்து இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறோம். மனதார இணை இறைவனை துதித்திடுவோம். மாறா இருள் ஒழிந்து இறையருள் உள்ளமெங்கும் நிலைத்திட திளைத்திடுவோம்.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி குரலில் ஒலிக்க இருக்கிறது. பாடலுக்கு இசை டி ஏ கல்யாணம், பாடலை எழுதியுள்ளவர் சிஸ்டர் சாரா நவ்ரோஜி.

அபிநந்தனை விதைக்கும் பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்கவிருப்பது கோவை ஜலீல் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். எஸ் எம் முறவத்தில் எழுதிய பாடலுக்கு இசை நியாஸ் அகமது.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட எல்லோரும் நேயர்களாக இணைந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறோம். இறையொருள் நாடிக்கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு இன்பமான அமைதியான இந்த காலை நேரத்தில் இறை சிந்தனை விதைக்கும் பாடல்கள் இனிமை சேர்த்தது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பரிசவாக்கம் ரீஜா மனோகர், பரிசவாக்கம் சவுந்தரராஜன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், செந்தில்குமரன் சுண்ணம்புகுளத்திலேருந்து கார்த்திக் சோழா, பிரபாகரன் பிரியதர்ஷன், கார்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, சாந்தி ரமேஷ், மந்திரமூர்த்தி ஆச்சாரியா, சுரேஷ் பாபு அம்பர்த்தூர்லேருந்து, பொரிசுவாக்கம் தாமலேரி மாணிக்கம் சரவணன், கமலாவரதன், மயிலை பட்டாபி எல்லோரோடும் சேர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. வாரியங்காவல் அங்கேருந்து கதிரவன், அன்புராணி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், குமரன் புனிமனோடு, வண்ணை கணேசன், ஜனார்தனன் சி, முகமது மியான், கலை துரைராஜன், மேலப்பேடு தயலன், சோமசுந்தர பிரபு, பன்னீர்செல்வம், ரெட்ஹில்ஸ் ஹயத் பாஷா, செல்வகுமார் எம்ஜி கேம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார், யுகா ராஜேஷ், வலங்கை துரை, கமலாவரதன், புதுச்சேரியிலேருந்து வீரமணி பாலன் எல்லோரும் இணைந்து கேட்டுட்டு இருக்கோம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நேரம் 6:44:50. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் நேர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நேற்று 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கி அவர் பேசினார். திரையுலகில் மிகப்பெரிய நட்சத்திரங்களாக விளங்குவோர் மக்களின் உடல்நலத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்று வலியுறுத்தினார். திரையுலக கலைஞர்கள் மக்களிடையே குறிப்பாக இளையோர்கள் மத்தியில் பிரபலமாக திகழ்வதுடன் அவர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார். எனவே இளைஞர்களிடையே ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தை திரையுலகினர் வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். திரைப்பட கலைஞர்களின் கருத்துக்களை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டு அவற்றை பின்பற்றி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றுள்ள அனைத்து கலைஞர்களுக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய திரைப்படத்துறையின் செழுமையான பாரம்பரியத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் விருது பெற்ற கலைஞர்களின் திறமை, படைப்பாற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை உணர்த்தும் வகையில் அவர்களின் தேர்வு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களின் அயராத உழைப்பை நல்கிய நடிகர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் திரைப்படத்துறையை சார்ந்த அனைவருக்கும் தமது பாராட்டுக்கள் என்றும் அவர்களின் பயணத்தில் இந்த விருது மேலும் ஊக்கம் அளிக்கட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் அதில் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் மை பாரத் அமைப்பின் சார்பில் நேற்று வந்தே மாதர முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்களால் வேறுபட்டு இருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வுடன் ஒற்றுமையாக உள்ளனர் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். தமிழகத்தில் தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இவற்றில் 30க்கும் மேற்பட்ட குற்றங்களில் தாவேக்காவினர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாவேக்கா நிர்வாகியின் தம்பியை தட்டி கேட்டவர்களை காவலர் முன்னிலையில் அந்த நிர்வாகியின் குடும்பத்தினர் மிரட்டியதாக வெளியான காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவருடைய கட்சியினருக்கு ஒழுக்கத்தையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மிஷன் ஒலிம்பிக் 2036 சிறப்பு அதிகாரியாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த IPS அதிகாரி திரு மயில்வாகனன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலரின் கட்டுப்பாட்டில் அவர் செயல்படுவார் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மக்கள் தெரிவிக்கும் புகார்களை கட்சி பாகுபாடின்றி அதிகாரிகள் கேட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்து பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தூய்மை பணியாளர்களின் பங்குதான் மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்களுடன் இணைந்து செயல்படுவது அவசியம் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தமிழக அரசின் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற ஏதுவாக கவனத்துடனும் துடிப்புடனும் பணியாற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று தமது துறை சார்பில் நடைபெற்று வரும் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய திரு ஆதவ் அர்ஜுனா, அரசால் மேற்கொள்ளப்படும் உள்கட்டமைப்பு பணிகள் பொதுமக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் தரமானதாகவும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஒப்பந்த விதிமுறைகள், அரசாணைகள் மற்றும் நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மை அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆந்திராவை ஒட்டி நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலத்தின் ஏனைய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானில் போராட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான ஆயுதங்களை அந்நாட்டு அதிகாரிகள் பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமைகளுக்கான தூதர் ஓல்கர் டர்க் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. மும்பையில் பொது இடங்களிலும் சாலைகளிலும் பட்டாசுகள் வெடிக்க மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பொது விநியோக திட்ட கைபேசி ஆய்வு செயலியை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று சோதனை மேற்கொண்டு ஆன்லைன் பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும் என்று ஆட்சியர் திரு நல்லசிவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 17,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பணிகளை தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை சிந்தாதிப்பேட்டையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு சமீரன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நேற்று பயன்படுத்தப்படாத டயர்கள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு அகற்றப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுருச்சி சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடை பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பொருட்களை ஆதரிப்பதை திரையுலக பிரபலங்கள் தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கான முக்கிய சக்தியாக இளையோர்கள் திகழ வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். குறைகள் மற்றும்

0: புகார்களை தவிர்க்க வரும் மக்களிடம் அதிகாரிகள் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் சீன அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. இன்றைய நாள் குறித்த ஒரு சிறப்பு தகவலோட நிறைய இனிமையான பாடல்கள்லாம் நம்ம கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேயர்கள்லாம் விரும்பி கேட்ட பாடல்கள், அவர்கள் பெயர்களோடு இசைவுலா வரும். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம். காலை 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி. நீரின்றி அமையாது உலகு என்ற தலைப்பில் இன்றைய 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி இருக்க போகிறது. நேயர்களோடு தொகுத்து வழங்குபவர் நரேன்குமார் அவர்கள், அஜய் நரேன்குமார். 11 மணிக்கு என்றும் இனிவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள் வரிசையில் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அமிர்த் பாரத் திட்டம் குறித்து கேட்கலாம். 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி, மாலை 5 மணிக்கு பூந்தென்று, 6 மணிக்கு பக்தி மாலை, இதில் திருமாலின் திருவுலா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து திரையில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை கேட்கலாம். 6:40 என் விருப்பம், 7 மணிக்கு திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இப்படி விதவிதமான வண்ணமயமான நிகழ்ச்சிகள் மூலமாக நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட நாமும் அத்தனை நிகழ்ச்சியிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பை கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 7 மணி. அன்பு என்பது வெளியில் இருந்து கொண்டு வரப்படும் ஒரு செயலோ அல்லது முயற்சியோ அல்ல. அது நம்மளுடைய அகந்தை அற்ற நிலையில் வெளிப்படும் நம் இயல்பான இருப்பு. அன்போடும் இசையோடும் இணைந்திருப்போம் நேர்களே. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

நாதன், உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களோட குரல்கள் ஒழித்த பாடல் கேட்டும் கிருத்திகா எழுதி இந்த பாடல் கீசை ஜெயந்த். நாம் கேட்ட அந்த பாடல் துள்ளி திரிந்த காலம் என்ற படத்திலிருந்து ஒழித்தது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் என்ற படத்தில் இருந்தால் நம்ம கேட்க போகிறோம். மிஸ் ஜானகி குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல் முத்துலிங்கம் எழுதியிருந்தது. இளையராஜா இசையில் ஒழிக்கிறது நமக்காக.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: தமிழகம் 102.3 நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்ல இனிமே நிறைய பேர் நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. வி பாபு திருப்பத்தூர் அங்கேருந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அருமையான வாழ்த்து பாடல்கள்லாம் வந்து இடம்பெற்றுச்சு. அதே மாதிரி இறை சிந்தனை விதைக்கும் பாடல்களையும் நம்ம கேட்டோம்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் ரமணன் அப்படின்றவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மாதவரத்துல ராமன் அவரும் வந்து நிகழ்ச்சி கேட்டுருக்கேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தஞ்சை அங்கேருந்து பிரகாஷ்குமார் அப்படின்றவரும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. ஆண்டனி ராஸ் காட்டுப்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சியோடைய பதாகை அருமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. இவங்க கூடயே வந்து பார்த்திங்கனாக்கா ரங்கராஜன் டி நகர்லேருந்து, கார்த்திக் அப்படிங்கிறவங்களும் வந்து கோவனூர் அங்கேருந்தும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. டி நகர்லேருந்து ரமா அவங்களுமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. சரவணர் ராமலிங்கம், வைத்தியநாதன், மயிலி பட்டாபி அவருமே நிகழ்ச்சியை எல்லோரோடும் சேர்ந்து கேட்டுட்ருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பாலா ஜெயச்சந்திரர், அரியலூர் அங்கேருந்து செல்வம், தாமரைக்கண்ணி அவங்களுமே நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க. புனிமடு வண்ணை கணேசன், ரவிச்சந்திரன், மேலப்பேடு தயாளன், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, பிரபாகரன் பிரியதர்ஷன், புரிசிவாக்கம் சௌந்தரராஜன், கதி அப்புறம் வந்து கதிரவன், ரெடியில் சேர்ந்து ஹயத் பாஷா எல்லோருமே நிகழ்ச்சியில் இணைந்து எல்லா பாடல்களையும் எல்லா நிகழ்ச்சியுமே நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. எல்லோருடைய வாழ்த்துக்கள் பதிவுகளுக்கும் நன்றி.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு. ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 7:14:35. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை கேட்கலாம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை நடத்தியுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அங்கு பிரம்மா குமாரிகள் அமைப்பின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். உடுப்பி ஸ்ரீ பேஜாவர் அத்தோக்ஷஜ் மடத்தின் விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் மற்றும் குழுவினர் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது பத்ம விபூஷன் விருது பெற்ற ஸ்ரீ விஸ்வேஷ் தீர்த்த சுவாமியின் நூற்றாண்டு பிறந்த தினத்தை குறிக்கும் இலச்சினையை பிரதமர் வெளியிட்டார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், அனைத்து முக்கிய நகரங்களிலும் வர்த்தக செயல்பாடுகளை எளிதாக்குவதற்கு ஏதுவாக பன்முக அரசுத்துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். ஒருங்கிணைந்த அலுவலகங்களாக அவை செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி அலுவலகங்களை அமைப்பதற்கு பதிலாக ஒருங்கிணைந்த அலுவலகமாக அமைப்பதன் மூலம் ஒரே இடத்தில் வர்த்தகத்திற்கான சேவைகளை வழங்க முடியும் என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கூட்டு ராணுவ பயிற்சியை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஜப்பான் விடுதலை ஜனநாயக கட்சித் தலைவர் டாரோ கோனோ தலைமையிலான அந்நாட்டு நாடாளுமன்ற குழுவினர் புதுதில்லியில் நேற்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங்கை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இருதரப்பிலும் பாதுகாப்பு தொழில்நுட்பம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பொருளாதார பாதுகாப்பு, விநியோக சங்கிலியை நிலையாக வைத்திருத்தல், வர்த்தகம், முதலீடு, புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என்றும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. மத்திய ஆயுஷ் துறை சார்பில் 11வது ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நாளைய உடல்நலத்திற்கு ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளுடன் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் இந்தியா மட்டுமல்லாது உலகின் பல்வேறு நாடுகளிலும் இருந்து ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். ஆயுர்வேத சூழலியல் நடைமுறையை ஒருங்கிணைக்க இந்த கொண்டாட்டம் வழிவகுக்கும் என்றும் ஆயுர்வேதம் தொடர்பான அறிவுசார் தகவல்களை பரிமாறிக்கொள்ள வகை செய்யும் என்றும் மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை மாவட்டம் உட்பட பீகார் மாநில தொழிலாளர்கள் பணிபுரியும் 12 மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர் சேவை உதவி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் கூடுதல் தலைமை செயலாளர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில வளர்ச்சிப் பணிகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் அம்மாநிலத்திற்கு சென்றுள்ள செய்தியாளர்கள் குழு பாட்னாவில் தொழிலாளர் வளங்கள் மற்றும் இடம்பெயர்வு பணியாளர்கள் நலத்துறை அலுவலகத்தில் திரு செந்தில்குமாரை சந்தித்து கலந்துரையாடினர். கடந்த 5 ஆண்டுகளில் பீகாரில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக வெளிமாநிலங்களுக்கு சென்ற தொழிலாளர்களுக்கு இந்த மாநிலத்திலேயே வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு செந்தில்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி

0: பணிகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்திருப்பது

0: என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஜப்பானில் கேண்டோ மற்றும் ஈசூ தீவுகளில் பெய்த கனமழை மற்றும் சூறாவளி காற்றில் சிக்கி 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 6 பேரை காணவில்லை என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டோக்கியோவின் கிழக்கு பகுதியில் உள்ள சீபா என்ற இடத்தில் மட்டும் 5 உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் கனாகுவா என்ற இடத்தில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினரும் தீயணைப்புத் துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்கரை பகுதியில் நேற்று ஏற்பட்ட கடும் சூறாவளியை தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், யுக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ஏற்ற சூழல் தற்போது உருவாகி இருப்பதாக தெரிவித்தார். இதேபோல் ஈரானுடன் போர் நிறுத்தம் செய்வது அல்லது தாக்குதலை தீவிரப்படுத்துவது என்ற நிலைப்பாட்டையும் அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் திரு டிரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே நியூயார்க் சென்றுள்ள யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டிரம்பை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஜெலன்ஸ்கி, 4 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உதவும் என்று தாம் நம்புவதாக கூறினார். அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் யுக்ரைன் உறுதியாக இருப்பதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக முடிவெடுப்பதை உலக நாடுகள் கைவிடக்கூடாது என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் தங்களுக்குள் பரஸ்பர சார்புத்தன்மை அடிப்படையில் கூட்டாண்மையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநாவில் இடம்பெற்றுள்ள 193 உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். ஈரான், யுக்ரைன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் நடைபெறும் போர்களை முடிவுக்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட நாடுகளின் தலைவர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இந்த ஆண்டு இறுதியில் அன்டோனியோ குட்ரஸ் பதவி முடிவடைய இருக்கும் நிலையில் ஐநா சபையில் அவருடைய உரை இறுதியானதாக அமைந்துள்ளது. சத்தீஸ்கர், ஒடிஷா, தெலுங்கானா மாநிலங்களிலும் கடலோர ஆந்திரா மாவட்டங்களிலும் இன்று கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார், ஜார்க்கண்ட், கர்நாடகத்தின் உள்பகுதி, கேரளம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்க மாநிலங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் மேலும் கூறுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய பேட்மிண்டன் அணி அரையிறுதியில் இன்று சீன அணியை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி ஜப்பான் அணியை வென்றது. இதேபோல் இன்று நடைபெறும் மகளிர் துப்பாக்கி சுடுதல் குழு மற்றும் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற மனு பாக்கர் பங்கேற்கிறார். 10 மீட்டர் மகளிர் ஏர் பிஸ்டல் பிரிவில் அவர் சுருச்சு சிங், ஈஷா சிங் ஆகியோருடன் குழு பிரிவில் பங்கேற்கிறார். பளு தூக்குதல் மகளிர் 49 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் மீராபாய் சானு பங்கேற்கிறார். ஊஷு மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் ரோஷி பீனா தேவி இந்தோனேஷியாவின் தானியாவை அரையிறுதியில் எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலம் வதோதராவில் இன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். ஏற்றுமதி நடைமுறைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்தியாவும் ஜப்பானும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் மீதான பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
2: நேரம் 7:25. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடுல இன்றைய நாள் குறித்த தகவல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த வகையில் இன்று சர்வதேச சைகை மொழிகள் தினம் குறித்த தகவல்களை நமக்காக வழங்க வருகிறார் ஆர்ஜே குழலி அவர்கள். நாம் கேட்கலாம் நேர்களே.

ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 23 அன்று உலக அளவில் சர்வதேச சைகை மொழிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. செவிதிறன் குறைபாடு உள்ளவர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்களின் கலாச்சாரம் மற்றும் மொழி அடையாளத்தை மேம்படுத்துவதற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. 1951 ஆண்டு செப்டம்பர் 23 அன்று உலக செவித்திறன் குறைபாடுள்ளோர் கூட்டமைப்பு தொடங்கப்பட்டது. இதை குறிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை டிசம்பர் 2017 தீர்மானம் நிறைவேற்றி 2018 ஆண்டு முதல் இத்தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. உலகம் முழுவதும் சுமார் 7 கோடிக்கும் அதிகமான செவித்திறன் குறைபாடுள்ள மக்கள் வாழ்கின்றனர். இவர்கள் 300 மேம்பட்ட தனித்துவமான சைகை மொழிகளை பயன்படுத்துகின்றனர். இத்தினத்தை முன்னிட்டு உலக அளவில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய சின்னங்கள் நீல நிற விளக்குகளால் ஒளிர செய்யப்பட்டு ஆதரவு தெரிவிக்கப்படுகிறது. இந்தியா கேட், நாடாளுமன்ற கட்டிடம் மற்றும் ராஷ்டிரபதி பவன் போன்ற முக்கிய கட்டிடங்கள் இந்நாளன்று நீல நிற விளக்குகளால் ஒளிர செய்யப்படுகின்றன. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழியங்கும் இந்திய சைகை மொழி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் மற்றும் செவித்திறனற்றோருக்கான தேசிய சங்கம் ஆகியவை இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் கீழியங்கும் இந்திய சைகை மொழி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் ISLRTC மற்றும் செவித்திறனற்றோருக்கான தேசிய சங்கம் NED ஆகியவை இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. இந்திய சைகை மொழி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையமானது சைகை மொழி மொழிபெயர்ப்பாளர்களுக்கான பட்டய படிப்புகள் மற்றும் பயிற்சியாளர்களை உருவாக்கும் கல்வியை வழங்குகிறது. 10,000 மேற்பட்ட வார்த்தைகளை உள்ளடக்கிய டிஜிட்டல் இந்திய சைகை மொழி அகராதியை உருவாக்கியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் எளிதாக சைகை மொழியை கற்றுக்கொள்ள சைன் லேர்ன் என்ற அதிகாரப்பூர்வ மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. செவிதிறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு அவர்களின் தாய்மொழியில், அதாவது சைகை மொழியில் தொடர்பு கொள்ளும் உரிமை வழங்கப்படுவதே அவர்களின் மனித உரிமைகளை உறுதி செய்வதற்கான முதல் படியாகும். சைகை மொழி என்பது வெறும் சைகைகளின் தொகுப்பு அல்ல. அது பேசப்படும் மொழிகளுக்கு நிகரான இலக்கணமும் அமைப்பும் கொண்ட ஒரு முழுமையான மொழி என்று ஐநாவை உறுதிப்படுத்தியுள்ளது. சர்வதேச சைகை மொழிகள் தினம் ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்க வழிவகுக்கின்றது. சைகை மொழியை கற்றுக்கொள்வதும் அதை அங்கீகரிப்பதும் செவிதிறனற்றோருக்கு நாம் வழங்கும் உண்மையான ஆதரவாகும்.

0: நீங்கள் விசிட் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு க்வெஸ்டன் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஒரு ஃபேஸ்புக்கில், நிதி ஆயோக்கின் 2025 மின்சார வாகன போக்குவரத்து குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அதற்கான விடைகளை நீங்கள் அங்கே இருக்க கமெண்ட்ஸ்லேயே எங்களுக்கு போடலாம். நேரம் 7:31. தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் மேகா என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். அனிதா பாடி உள்ள பாடல் இது. பாடலுக்கு இசை இளையராஜா.

நிதி ஆயோக்குடைய அந்த 2025 மின்சார வாகன போக்குவரத்து குறியீடின் முதலிடம் பிடித்த மாநிலம் யூனியன் பிரதேசம் எது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை வந்து டெல்லி. இதை வந்து நிறைய பேர் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. செல்வம் அப்படின்றவர் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. சிவன் அருண் வந்து சரியான பதிலை இங்கே பதிவிட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி அங்கிருந்து கண்ணன் நிகழ்ச்சியில் இணைந்து தொடர்றதுக்கு வாழ்த்துக்களும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் சரியான ஒரு விடையை டெல்லி அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. திருமிஷி அஸ்வினி நாகராஜ் அவங்களுமே வந்து விடை போட்டிருக்காங்க. அவங்களுக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். கண்ணன் பி மேட்டுப்பட்டி அவருமே சரியாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, சரியான விடையும் பதிவிட்டிருக்காங்க. ராஜா மாணிக்கம் கோபி அப்படிங்கிறவரும் கூட சரியான ஒரு பதில் தான் வந்து பதிவிட்டிருக்காங்க. புரசிவாக்கம் ரீஜா மனோகர் அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து நம்மளெல்லாம் வாழ்த்திருக்காங்க. பொன்னியோடு வண்ணை கணேசன் கலை துரைராஜன் எல்லாருமே சரியான பதிலை இங்கே பதிவிட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பட்டாளம் ரமேஷ் அவங்களுமே கூட சரியான ஒரு விடையை பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வாசல் என்ற படத்தை இந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். எஸ் ஜானகி குரல் ஒலித்த அந்த பாடல் வாலி எழுதியிருந்தது, பாலபாரதி இசையில் ஒலித்தது. நேரம் 7:45.

நிதி ஆயோக்குடைய 2025 மின்சார வாகன போக்குவரத்து குறியீட்டில் டெல்லி வந்து முதலிடம் பிடித்தது அப்படின்ற ஒரு பதிலையும் நம்ம பார்த்தோம். அந்த கேள்விக்கான பதில், இந்த குறியீடானது போக்குவரத்து மின்மயமாக்கல், மின்சார வாகன முன்னேற்றம், இதெல்லாம் வந்து

கட்டமைப்பு இதெல்லாமே வந்து சார்ந்துதான் இது வந்து கணிக்கிறாங்க. மற்றும் ஆராய்ச்சி, புத்தாக்கம் போன்ற முக்கிய அளவுகோள்கள் அடிப்படையில் தான் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லாம் வந்து மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. முதலிடத்தை வந்து டெல்லி பிடிச்சிருக்கிற அந்த ஒரு வகையில் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்தையும், கர்நாடகா, சண்டிகர், கோவா போன்ற மாநிலங்கள்லாம் கூட அடுத்தடுத்து அந்தந்த இடங்கள்ல பிடித்திருக்கு, மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். இன்னமே கூட இங்க பாத்தீங்கன்னாக்கா புனேன்மடி வண்ணை கணேசன் அவர் வந்து நம்மளுடைய சர்வதேச செய்கை மொழி அது குறித்த தகவல் வந்து வழங்கினாங்க ஆர்ஜி, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கேள்விக்கான பதில வந்து மயிலை பட்டாவி, அப்புறம் வந்து பரிசவாக்கம் ரீஜா மனோகர் அவங்களாமும் வந்து பதிவிட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான்லேருந்து, அப்புறம் குணாலன் அவரும் வந்து சரியான ஒரு பதில் தான் வந்து பதிவிட்டிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை, எம் சங்கர் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க. அப்புறம் புஷ்பா, சோமசுந்தர பிரபு, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் இவங்கெல்லாமும் வந்து ஆன்சரையும் பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த பதிவுகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் புது பாடகன் என்ற படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில் ஒலிக்கிறது. இந்த பாடல் வந்து தானு எழுதி இசையமைத்துள்ள பாடல்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய நிறைவை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். நல்ல இனிமையான பாடல்கள் நம்ம கேட்ட அந்த க்வெஸ்சனுக்கான பதில்களை நேர்கள் கொடுத்த அந்த விதமும் நம்மளை ரொம்ப மகிழ்வித்தது. நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 7:52 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துல இருந்து ஒலிக்கிறதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாட்டு பாடுவா என்ற படத்துலேருந்து தான் பாடல் நம்ம கேட்க போறோம். லேகா, சிந்து, சுபா இவங்கெல்லாம் பாடிருக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியது, பாடல் இசை இளையராஜா.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: புத்துணர்ச்சியாக இருந்ததுன்னு பதில ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி பதிவிட்டு இருக்காங்க. பாடல்கள்லாம் அருமை சொல்லிட்டு மேலப்பேடு தயாளன் அவங்க போட்டிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் அப்புறம் நிகழ்ச்சியில் இணைந்ததை வந்து பத்மா சவுந்தரராஜன் குறிப்பிட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனி ராஜா அவருமே வந்து அதிகாலை நான் பாடும் அந்த புது பாடல் பாடல் வந்து செவிக்கு இனிமை சேர்த்ததுன்னு சொல்லி இங்க பதிவிட்டிருக்காங்க. அனைத்து பாடல்களுமே நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொல்லி அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்திருக்காங்க. பாடல்களும் வந்து நம்மளுக்கு இதமாகவும் செவிக்கு விருந்தாகவும் இருந்ததுன்னு பிரபாகரன் பிரியதர்ஷனும் வாழ்த்திருக்காங்க. முத்துமாரியும் நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்ட ஆன்சரும் போட்டிருக்காங்க. எல்லோருடைய அந்த வாழ்த்துக்கள் பதிவுகளுக்கும் நன்றி. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேரம் பொழுது 8:01. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். செவிகளின் வழியே ஊடுருவி மனதின் கவலைகளை போக்க வல்லது இசை, அத்தகைய இசையால் நாம் இணைகிறோம். கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நிகழ்ச்சியில் நான் உங்களோட ஆர்ஜி அனுராதா விஜயகுமார். நெஞ்சம் நிறைந்த பாடல்களை அஞ்சல் அட்டையில் எழுதி அனுப்பிவிட்டு காத்திருக்கும் நேயர்களே, உங்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் இனிமையான பெயர்களோடு கூட உங்களுக்கு பிடித்த பாடல்களும் காற்றலைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜு, நம்பி, தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம் எஸ் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமது மைதீன், ரஹ்மத் பேகம், வாகுயூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் பாடல் சிங் கீதம். இந்த படத்திலிருந்து சிந்தூரி விஷால் பாடியிருக்கும் இந்த பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் இமயவரம்பன் பரணி எழுதிய பாடல். இது கேட்கலாம் பாடலை.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: நேரம் பொழுது 8:10:35. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பத்தில் இணைந்திருக்கோம்.

இனிமையான பெயர்களோடு கூட உங்களுக்கு பிடித்த பாடல்களும் உங்களுக்கு பிடித்த இந்த அலைவரிசை 102.3. அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில்னு பார்க்கலாமா? பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா, ஆசிரியர் நகர் தமிழினி, இமை தருண் நட்சத்திரா, அன்வர்த்திகான் பேட்டை அருணகிரி கீதா, கண்டிவாக்கம் கணேசன் அன்னம்மாள், சாய்ராம் நகர் சங்கர நாராயணன் ஹேமலதா, திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி, புரிசை தண்டலம் பரந்தாமன், பாளையம் ஆனந்தன், மேல் ஆவதம் பார்த்திபன் ஜெயவேலு, காசிக்குட்டை தென்றல் பெருமாள், கங்களாச்சேரி ஜிஆர் நகர் முருகேசன் மைதிலி இனியா, தஞ்சை மாவட்டம் அணைக்கரை பாலு செல்வி பிரியா விஜய் பிருந்தா விஸ்வந்த் முரளி சுரேஷ், இவர்களுக்காக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்திலிருந்து லக்ஷ்மிகாந்த் எம் பாடியிருக்கிறார். விக்னேஷ் ராமகிருஷ்ணா எழுதிய பாடலுக்கு இசை சித்து குமார்.

உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம கேட்க போற பாடல் சிதம்பரம் ஈரா தில்லை சீனிவாசன், தில்லை நாயகி, ரத்ன சபாபதி, ஜீவா, வேந்தன், சுகதேவ், குப்புசாமி, சுவாதி, விக்கி, செம்பனார் கோவில், மதுரை கைத்தறி நகர், ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரித்திகா ஸ்ரீ, சித்தார்த், முத்திமாய், திருவள்ளூர் மாவட்டம் புலரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்குமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன் இவங்களுக்காக வரப்போற இந்த பாடல் ஏஸ் படத்திலிருந்து. கபில் கபிலன், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. தாமரை எழுதிய பாடல்.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சியில உங்க கூட ஆர்ஜே அனுராதா.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: நேரும் பொழுது 8:20. 40 நொடி.

உங்கள் விருப்பத்தில் பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. உங்களோட இனிமையான பெயர்களோடு கூட கடிதம் வழியை நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள் இவை. சரி, அடுத்து யாருடைய விருப்பம்? ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித் குருதயாள், ரவி கார்டன், வீர சோழ வீரராகவன், உடன்குடி உலகநாதன், இருதயம் காரைக்குடி காந்தாமணி, திட்டக்குடி ஹரிபாலன், மன்னார்குடி மதிவதனன், தூத்துக்குடி சுபாஷ் தெய்வானை, அம்பத்தூர் எஸ்வி நகர் எம்டி ரவிச்சந்திரன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், சந்திரா, திவ்யதர்ஷினி, நவீன்குமார், கட்டிமேடு ஆதிரங்கம், சுரேஷ். இவங்களுக்காக தான் அடுத்த பாட்டு நாம் கேட்க போகிறோம். அவங்களோட சேர்ந்து இந்திரா இந்த படத்துலேருந்து தான் வரப்போது. இந்த பாடல் அஜ்மல் தசீன் இசையமைத்து பாடியிருக்காங்க, கபில் கபிலனோட. ஹாஜா மொய்தீன் எழுதின பாடல் இது. கேட்கலாமா பாட்டு?

உங்கள் விருப்பத்தில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் விவேக் எழுதினது, ரவி ஜி பாடியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைப்பில் வரப்போகிற இந்த பாடல் மதராசி இந்த படத்துலேருந்து தான் கேட்க போகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித்யுகதீரன், நாட்ராம்பள்ளி வேட்டப்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணிகுண்டா, சுஜாதா முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன் பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காறுபேட்டை சுரேந்தர், இந்திரா, திண்டுக்கல் ஆரோக்கியசாமி, இந்த நேர்களுக்காக தான் வரப்போகுது இந்த பாட்டு.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: இப்ப நீங்க கேட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். கடிதம் வழி நீங்கள் விரும்பி கேட்ட கானங்கள். நேரம் பொழுது 8:30.
2: உங்கள் விருப்பம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ஓகே, உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டுக்காக காத்துட்டு இருப்பீங்க. அடுத்து வரப்போற பாடல் தலைவன் தலைவி. இந்த படத்திலேருந்து தான் வரப்போது. பிரதீப் குமார் தி இவங்க பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காங்க விவேக்கோட பாடலுக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேயர்கள் காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, செய்யார்வட்டம் ஸ்ருங்காட்டூர் எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயல் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், ஹொசக்கோட்டை தாலுகா எஸ் நாராயணகிரி கிராமம் பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், நாகராஜாச்சாரி, முனிநாதனம்மா, வெங்கடாச்சாரி, ஜெயம்மா, முரளி, பாக்யா, ஹர்ஷா இவங்களுக்காக தான் இந்த பாட்டு வரப்போகுது.

நேரம் பொழுது 8:34 40 நொடி ஆயிடுச்சு. உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் முகநூல்லையும் பதிவுகள் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க பேர்லாம் அப்படி பார்த்துடலாம். மேலப்பீடு தயாளன், முகமது மியான், எஸ்பி கங்கா வேப்பம்பட்டு, சி கனகராஜ் கூடுவாஞ்சேரி, வலங்கை மான் ஆட்டோதுரை, குமரன் கே அவங்க வந்து கும்பகோணத்திலேருந்து, ராஜமாணிக்கம் கோபி, பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சாந்தி ரமேஷ், யுக ராஜேஷ் தஞ்சை மாவட்டம் கச்சமங்கலம் இந்த இடத்துலேருந்து, அப்புறம் துரைசாமி அயன்புரம் இந்த இடத்துலேருந்து, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, முரளிதரன் விழுப்புரம், மதுரை சோ சண்முக சுந்தரம், ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, அப்புறம் பட்டாளம் அப்துல் ஜலீல், புரசைவாக்கம் ரீஜா மனோகரன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு, புண்ணியமன்மேடு வன்னை கணேசன், நடராஜன் சுப்பையா புத்தகரம் இந்த இடத்துலேருந்து, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் அவங்க, அப்புறம் மா செல்வநாதன், சுசீலா மாரிமுத்தோ இவங்கெல்லாம் வந்து வேளங்குடி இந்த இடத்துலேருந்து, குணசுந்தரி அவங்களும், அப்புறம் பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் அவங்க அனிவரிசை அபாரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவங்க, கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, பெங்களூர் குப்பநத்தம் டி ராமு, மாதவரம் வீரராகவன், கார்த்தி சாய் யாதேஷ் அவங்க வந்து கோவனூர் அந்த இடத்துலேருந்து, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், இத்தனை நேயர்களும் நம்மளுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. ஓகே, உங்கள் விருப்பத்தில் இப்போ அடுத்து வரப்போகிற பாடல் யாருடைய விருப்பத்தில் என்ன பாட்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அடுத்தது அஞ்சலை, இந்த படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை.

நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா, ஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி, ராஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன் காதர், ஷாயின் ஷா, அப்புறம் ரேஷ்மா நஸ்ரீன், ஷமீம் பிரதோஷ், ஷேக் ஷயாது ரிஸ்வான், ஷம்யா பானு, வேலூர் வைனிஷா, சுபஸ்ரீ சபரீஸ்வரன், கொணவாட்டம் ராதிகா, ரம்யா, எத்திராஜ், இவங்களுக்காக அஞ்சல படத்துலேருந்து இந்த பாட்டு. விவி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாசன் இவங்களோட குரல்களில் யுகபாரதி எழுதின பாடலுக்கு இசை கோபி சுந்தர். இதோ பாட்டு வந்துட்டுருக்கு.

0: தங்கோ. உங்கள் விருப்பத்தில் பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. 9 மணி வரைக்கும் உங்கள் எப்பவும் தொடர்ந்து வரும் உங்களுக்காக. தொடர்ந்து 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி இருக்குது உங்களுக்காக, கலக்கல் அரங்கம் காத்துட்ருக்கு.
1: கலக்கு போவது யாரு? நீதான்.
2: தினிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
2: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
2: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ, கலகலப்பு உற்சாகம் சந்தோஷம், இது தான் நம்ம கலக்கல் அரங்கம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: ஓகே, ரெடி ஆகிடுங்க. இன்றைக்கி நம்ம வந்து சொல் விளையாட்டு தான் விளையாட போகிறோம். காத்திருங்கள், கலக்கல் அரங்கம் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: ஓகே, 8:44:35 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் யாருடைய விருப்பத்தில் பாட்டு வரப்போகுது? வில்லிவாக்கம் குபேந்திரன், ராஜா, ராஜ்குமார், ராமமூர்த்தி, ஆறுமுகம், ஜமாலியா, ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், ஃபர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் MH ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், சென்னை அம்பத்தூர் ராணி, உள்ளகரம் ராமகோபால், விஜயலட்சுமி வாசுகி, கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி வட்டம் கோழியூர் கிராமம் சரவணன், அம்மா பொண்ணு, முத்தமிழ் செல்வி, ராஜேஸ்வரி, வேலுமணி, கிஷோர் காந்த் இவங்களுக்காக வரப்போற பாடல் இது குலேபகாவலி. இந்த படத்திலேருந்து மெர்வின் சாலமன், சமீரா பரத்வாஜ் பாடியிருக்காங்க. கோ சேஷாவோட பாடலுக்கு இசை விவேக் மெர்வின். பாட்டு இதோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் விருப்பத்தில் அடுத்து வரப்போற பாடல் சாமி ஸ்கொயர். இந்த படத்திலேருந்து எம் எம் மானசி பாடியிருக்காங்க. விவேகாவோட பாடல், தேவி ஸ்ரீ பிரசாத் அவங்க இசையமைப்பில். அயப்பாக்கம் அபர்ணாநகர் மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, மஞ்சள் நீர்காயல், எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், இவங்களுக்காக இந்த பாட்டு.

வசந்த் அண்ட் கோ. நேரம் போய் 8:55, 25 நொடியில் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போற பாடல் காரி. இந்த படத்திலேருந்து ஜோலார்பேட்டை நெருஞ்சில் குமார், நெல்லை பாரதி, சேரை நடராஜ், மலையரசு பாண்டியன், சைதை ராமையா, சைதை முத்துராஜ், சேரை இசக்கு செல்வம், நெல்லை ஜெயராஜ், சைதாப்பேட்டை அழகேசன் பாரதி, தஞ்சை மாவட்டம் சாலியமங்கலம் நடன சிகாமணி, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கொட்டாரம் பழனிவேல் வேல்மணி தேவி பேரரசு வல்லரசு சரவணன் அம்மா பொண்ணு இவர்களுக்காக வருகிறது இந்த பாடல். சித் ஸ்ரீராம் பாடியிருக்கிறார். லலித் ஆனந்த் பாடலுக்கு இசை டி இமான். காரி படத்திலிருந்து ஒலிக்கிறது இந்த பாடல்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
3: நேரம் பொழுது 9 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நேர்களாகிய நீங்கள் தான் வந்து கலக்க போகிறீங்க. நம்மோட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். தொடர்புகளில் தொலைபேசி எண்கள் 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோட 295

0: 5 2 0 8 5 3 2 8 3 8 9 8 7 1. நேர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ சொல் விளையாட்டு தான் இன்றைக்கி நாம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் விளையாட போகிறோம். நீங்கள் தான் வந்து கலக்க போகிறீங்க. இப்போ முதல் நேயர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க ஐயா?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜவரம் மாமலைக்கு முதல் நேரா வந்திருக்கிறோம்.
0: முதல் நேரா வந்திருக்கீங்க. உங்க ஊர் பேர் மட்டும் சொல்லுங்க.
1: பாபுராஜபுரம்.
0: பாபுராஜபுரம்.
1: ஆமாங்க.
0: முகமது இக்பால் இல்லைங்களா?
1: ஆமாங்க. எங்களுக்கு எளிமையா கொடுங்க, முதல் நேரா வந்து
0: எளிமையா கொடுக்கணுமா? சரி, எளிமையா தான் இன்னைக்கு எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு 5 எழுத்து சொல்லிருக்குங்க. சரிங்களா? இதுல வந்து முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தீங்கன்னா உண்பது சாப்பிடுறது அப்படி மாதிரி பொருள்படும். சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொருள்படும். 2 எழுத்து முதலும் கடைசியும் சேர்ந்தா. சரியா? முதல் மூன்றும் கடைசி எழுத்தும் சேர்ந்தா எழுச்சி கிளர்ச்சி மாற்றம் இந்த மாதிரி பொருள்படும். ஓகேவா? இதற்குள்ளாக வந்து காத்தல் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இருக்கு. மொத்தத்தில் இது வந்து 12 1 அப்படின்னு சொல்லலாம். ஓ, அப்படி போயிட்டீங்களா நீங்க. மொத்தமா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான அழகான தமிழ் சொல். வெரைட்டிலாம் நம்ம சொல்லலை, இதை சாப்பிட அதை சாப்பிடு அப்படின்லாம் இல்லை. சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கான அழகான ஒரு தமிழ் சொல். ஏறக்குறைய நம்ம மறந்து விட்டு சொல்லணும் கூட நம்ம சொல்லலாம். அடுத்த நேரத்தை கேட்போமா? நன்றிங்க, நன்றிங்க. உங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, பாருங்க, ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்களா, கட் ஆயிடுச்சு அவங்களோடது. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. நல்லா இருக்கும்மா. ரமாமா சொல்லுங்கம்மா.
2: புரட்டாசி.
0: புரட்டாசியா? எப்படி?
2: அந்த பூ சி முதல் எழுத்து கடைசி எழுத்து உணவு ஒன்றதுன்னு சொன்னீங்க.
0: அது பூ சீனா என்னது? புசி.
2: புசி
0: புசி. ஆ, புசி சாப்பிடு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா.
2: அப்புறம் 12 1
0: மாதம். அதை வச்சு கண்டுபிடிச்சிங்க ஈஸியா. தற்போது நடப்பில் உள்ளதுன்னு சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க அதுக்கு முன்னாடி அழகா கண்டுபிடிச்சிட்டு. மத்த க்ளூலா மத்ததெல்லாம்?
2: அடுத்தது என்ன கேட்டீங்க? எழுச்சியா?
0: ஆ, ஆமா, எழுச்சி கிளர்ச்சி மாற்றம் இப்படி எல்லாம் சொல்லலாம். புரட்சி. சூப்பர் சூப்பர். அடுத்தது காத்தல் அப்படிங்கிற சொல்லும் இதுக்குள்ள இருக்கு. யோசிக்கணுமா? ஆனா மொத்தத்துல நீங்க விடை சொல்லிட்டீங்க, அடுத்த நேரத்துல நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? நன்றிமா, வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்மா.
0: வணக்கம்மா. உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா.
3: பண்ணிட்டு.
0: யாரு?
3: பாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: என்ன ஊரு?
3: பாக்கம் பருத்தியூர்.
0: அது எங்க இருக்கு?
3: திருவாரூர் மாவட்டம்.
0: ஓ, சூப்பர் சூப்பர். பாக்கம் பருத்தியூர். நல்லா இருக்கோம். நீங்க என்ன கும்பகோணம் பண்பலையில கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: சொல்லிட்டாங்க.
0: விடை சொல்லிட்டாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி,
0: நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. அதாவது நேர்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, நம்ம எடுக்கும் போது டப் அப்படின்னு கட் ஆயிடுது. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஆஹா, என்ன ஆகுது? வணக்கம்.
4: வணக்கம்.
0: யாருங்க ஐயா? ஒரே குழப்பமா இருக்கு. புரட்டாசி நாங்க விடை சொல்லிட்டாங்க. புசி அப்படின்னு சொல்லி இருந்தோம், அது கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் வந்து

0: சொல்லுங்க ஐயா. காத்தல் அப்படிங்கிற சொல்லு பொருள் தரக்கூடிய சொல் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏதாவது யூகிக்க முடியுதா உங்களுக்கு? சரிங்க ஐயா, நன்றி உங்க முயற்சிக்கு. வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
1: காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். என்ன ஊருங்க?
1: ரக்ஷின் பேர். ரக்ஷின் வரும் மேடம்.
0: ரக்ஷின் வந்துருச்சு, கரெக்ட் தான். உங்க ஊரும் பேரும் சொல்லுங்க பாக்கலாம்.
1: ரேவதி அம்பத்தூர் சொன்னேன்.
0: ரேவதி அம்பத்தூர். புரட்டாசி அப்படிங்கிற சொல்லுக்கான உள்ள இருக்கக்கூடிய அந்த சொற்கள் எடுத்து க்ளூஸ் கொடுத்திருந்தோம். ஐந்து எழுத்து சொல் புசி அப்படிங்கறது சாப்பிடுறத குறிக்கக்கூடியது. அப்புறம் வந்து முதல் மூன்றும் கடையெழுத்தும் சேர்ந்தா நம்ம வந்து புரட்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம். எழுச்சி கிளர்ச்சி இந்த பொருள் தரக்கூடிய அந்த சொல். ரட்சி அப்படிங்கிறது காத்தல் அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய சொல். மொத்தத்தில் 12 அதாவது 12 ஒன்று தற்போது நடப்பில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தோம். புரட்டாசி அப்படிங்கிறது சரியான விடை. முகநூலே நிறைய பேர் வந்து பதிவுகள் போட்டிருக்கீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் உன்னிகிருஷ்ணன் செந்தில்தாஸ் இவங்களோட குரல்களில் வாலியோட பாடல், ஸ்ரீகாந்த் தீவா அவங்க இசையமைப்பில் வரப்போகிற இந்த பாடல் ஆழ்வார் படத்திலேருந்து.

0: நேரம் பொழுது 9:13 கலக்கல் அரங்கம் இதில் இணைஞ்சிருக்கீங்க. தொலைபேசியை நீங்கள் தொடர்பு கொண்டு பங்கேற்க வேண்டிய நிகழ்ச்சி இது. 2952-0853 இது ஒரு எண். 2838-9871 இது ஒரு எண். 044 அப்படிங்கிற முன் இணைப்பையும் சேர்த்து நீங்கள் டயல் பண்ணணும். இப்போ அடுத்த வார்த்தைக்கு நம்ம போகலாம். வணக்கம். வணக்கம் விபுத் பாரதி தமிழ் பண்பலை. அதாவது அடுத்த சொல்லுக்கான க்ளூஸ் நான் கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு 4 எழுத்து சொல். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்ங்க. யார் பேசுறீங்க?
1: நான் எம்ஜிஆர் நகர்ல இருந்து சுசிலான்றவங்க. சுசிலா மூர்த்தி.
0: நீங்க வந்து
1: சைக்கிள் ஷாப் எம்ஜிஆர் நகர்.
0: ஓகேம்மா. சுசிலாம்மா, உங்களுடைய அந்த ரேடியோவோட ஒலி அளவு குறைச்சிருங்க பார்க்கலாம்.
1: அடைச்சிட்டு மேடம்.
0: சூப்பர்மா சூப்பர்மா. இப்ப நீங்க இங்க கேட்டீங்கன்னா தான் நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா கேட்கும். சரிங்களா? ரெடியா?
1: இருக்க மேடம். நான் வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு நீ நிறைவேறிச்சு.
0: இன்னைக்கு இன்னைக்கு தான் வரீங்களா?
1: இல்ல இல்ல, இதான் ஃபர்ஸ்ட். நான் பாட்டு வந்து குழந்தையிலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அஞ்சு வயசுல இருந்து இது எழுத எனக்கு டக்குன்னு வர மாதிரி. நான் ஸ்கூல் போவாதாலு.
0: என்
1: பொண்ணு வந்து பெங்களூர் பொண்ணு வந்து எழுதி கொடுத்துட்டு போச்சு.
0: சரி சரி.
1: ட்ரை பண்ணிக்கிட்டே கிடைச்சிச்சு. ரொம்ப ரொம்ப எனக்கு இன்னைக்கு ரொம்ப நிறைவா இருக்கேன். ரொம்ப
0: நிறைவா இருக்கு. நிறைவா விளையாடலாமா? நினைவுக்கு வராது. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு 4 எழுத்து சொல்லுமா உங்களுக்கு? கடை மூன்றும் தேர் அந்த மாதிரி பொருள் தரக்கூடிய ஒரு சொல். சரியா? தேருக்கு பதிலா இன்னொரு சொல் போட்டா அது வந்துடும். 3 எழுத்து. ஓகேவா? முதலும் கடை இரண்டும் சேர்ந்தா வகைப்பாடு ரகம் தரம் அப்படிலாம் சொல்லலாம். வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. நன்றி.
1: விரும்பி கேட்டவை வருமா நான் சொல்ற பாட்டு எனக்கு கொடுங்க மேடம்.
0: ஓகேம்மா, கண்டிப்பா கண்டிப்பா.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: நல்லா இருக்கணும். தீர்க்காயசா இருக்கணும்.
0: தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா. வணக்கம் விபுத் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்மா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாண்டப்பட்டிமா.
0: கொடமாண்டப்பட்டி கேவி ஜெயசீலன் ஐயா குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம். கேட்டீங்கம்மா?
0: கேட்டீங்களா?
2: தேர்
0: சொன்னீங்க.
2: அது தேருக்கு வந்து இன்னொரு
0: சொல்
2: உலான்னு சொல்ல. தேர் உலான்னு சொல்லலாமா?
0: தேருக்கு உலா எப்படி சொல்லுவீங்க? சொல்ல முடியாதே.
2: தேர் உலா வீதி வருது.
0: தேருக்கே அந்த பதத்துக்கே இன்னொரு பதம் இருக்கு. அடுத்த நேரம் கேட்கலாமா? சரிம்மா பரவாயில்ல பரவாயில்லைங்க ஐயா. நன்றி நன்றி. வணக்கம் விபுத் பாரதி தமிழ் பண்பலை. நேர்கள் வராங்க லைன்ல, கட் ஆயிடுது என்னன்னு தெரியல. வணக்கம். ஹலோ.
3: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
3: நான் முகப்பேர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
3: விரதம்.
0: விரதம் எப்படிமா இன்னைக்கு? விரதமா நீங்க? சொல்லுங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க?

0: முதலும் கடை இரண்டும் வகைப்பாடு ரகம் தரம் அதெல்லாம் சொல்லலாம். விதம் விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படின்னு பாட்டு எல்லாம் இருக்குல்ல,
1: ஓகே உள்ள தரமும் இதுல உள்ள இருக்கு.
0: ஆமா ஆமா. கடை இரண்டும் தன்னிலை பன்மை தம் மொத்தத்துல உபவாசம் நோன்பு இதெல்லாம் குறிக்கக்கூடிய வேறு ஒரு சொல் விரதம். சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி நன்றிமா நன்றிமா. அவ்வளவுதான், இப்போ நம்ம நேயர்கள் பேசினாங்களே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கமாக இதுதானே அப்படி அந்த நேரத்துல நமக்கு நினைவுக்கு வரலையே அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஓகே, முகநூலி நிறைய பேர்லாம் பதிவு போட்டிருக்கீங்க. பிரகாஷ், டிபிஎஸ், தேனி, ஹரிராம், வரத்தநாடு, நீதிவான் அப்படிங்கிறவங்க, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, புரசேவாக்கம், ரீஜா, மனோகரன், இவங்கெல்லாம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு பதிவு போட்டிருந்தீங்க. சிவசுப்பிரமணியம் குத்தாலம் அந்த இடத்துலேருந்து, திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் நாகராஜன், கலக்கலரங்கம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் அவங்களும் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா அவங்க வந்து புரட்டாசி அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜனும் வந்து சூப்பர் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. மாலிதேவி அருணாச்சலம் சரியான விடை. பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன் அவங்களும் சரியான விடை. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் இவங்கெல்லாம் வந்து பாராட்டியிருக்காங்க. பாய் ரஃபத் சஹாப் அப்படிங்கிறவங்க அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க, ஆனால் புரியலை சார். கலை துரைராஜன் அவங்களும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கேம்காடன் எம்ஜி செல்வகுமார், மாதவரம் வீர ராகவன், கலக்கலரங்கம் அல்ல கழிப்பின் அரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா சரியான பதில். பிரமிளா தமிழ்ச்செல்வன் இங்கேயும் பதிவு போட்டிருக்காங்க. மாலிதேவி அருணாச்சலம், அப்புறம் ரெடில்ஸ் அயாத் பாஷா, மாதவரம் வீர ராகவன், கேம்காடன் எம்ஜி செல்வகுமார் இவங்கள்லாம் வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால்தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுறேன்.
1: நேரம் பொழுது 9:20, 10 நொடி.
2: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
5: மேலும் விவரங்களுக்கு
6: 1-800-419-1800 and 1097.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: கலக்கல் அரங்கத்துல அடுத்த நம்ம கேட்க போற பாடல் KJS தாஸ் வாணிஜெயராமோட குரல்கள்ல, கண்ணதாசனோட பாடல் MS சுசநாதன் அவங்க இசையமைப்புல, திரிசூலம் படத்திலேருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க வித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ஸோ இப்போ கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம். இதில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணும், ஒன்றுமே இல்லைங்க. 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்ன போடுங்க, 2952 0853 இது ஒரு எண் உங்களுக்கானது. இன்னொரு எண் வந்து 2838 9871. ஸோ ரெண்டு நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்குது. ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கிடைக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இன்றைக்கி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட்டோட அடுத்த நேருக்கு நம்ம போயிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும்.
1: நாவலூர்ல இருந்து மோனிஷா பேசுறேன்.
0: ஆம்பூரா?
1: நாவலூர்.
0: நாவலூர்ல இருந்து மோனிஷா?
1: ஆமா
0: மோனிஷா, ரெண்டு சொற்கள் ஈஸியா இருந்ததா உங்களுக்கு?

0: ஈஸியா தான் இருந்துச்சு.
1: இப்போ ஈஸியா தான் கொடுக்க போறோம். ரொம்ப பிடிச்சதா உங்களுக்கு? சரி. ஏன்னா அந்த கரண்ட்ல இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா உங்களுக்கு,
0: அதனாலதான்.
1: சூப்பரா. இப்ப உங்களுக்கு சொல்லலாமா?
0: கண்டிப்பா.
1: உங்களுக்கு வந்து ஒரு ஐந்து எழுத்து சொல்லு உங்களுக்கு.
0: சரி.
1: முதல் எழுத்து வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி. முக்கணிகள்ல ஒண்ணு. அது கண்டுபிடிச்சிங்களா? மா. ஓகே சூப்பர். அப்புறம் அடுத்த நான்கும் ஒளி, சுடர், வெளிச்சம் இதோடு தொடர்புடையது. ரொம்ப ஈஸி. நீங்க அப்படி இப்ப இருக்கிறது கூட அப்படியே ரிலேட் பண்ணி யோசிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும் உங்களுக்கு. அஞ்சு எழுத்து. மா வந்துருச்சு நமக்கு. இன்னும் நாலு நாலு எழுத்துக்கு நான் வந்து இப்ப உங்களுக்கு க்ளூ
0: கொடுத்துருக்கேன்.
1: யோசிக்கணுமா? அடுத்த நேரத்தை கேட்கலாமா? வாழ்த்துக்கள்மா. நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: என்ன
1: ஊர்மா? திருவைகாவூரா?
2: ஆமாங்க மேடம்.
1: சூப்பரா இருக்கு பேரு.
2: மாவிளக்கு மேடம்.
1: மாவிளக்கு அப்படி போடுங்க. விளக்கு. கடை நான்கும் ஒளி, சுடர், வெளிச்சம் இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருந்தோம். மாவிளக்கு ஐந்து எழுத்து ஆட்சி தூள் கிளப்பிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூமா. தேங்க்யூமா. பாருங்க, புது புது ஊரு, புது புது நேயர்கள், நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், மீரா வெங்கட்ராமன், பாபு முள்ளக்காடு, அப்புறம் வந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம், புண்ணியம்மன் மேடு வண்ணை கணேசன், அப்புறம் கார்த்தி சாய் யாதேஷ் அவங்க, அப்புறம் வந்து ஏழுக்கிணர் தேவா, இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க, திருமாலின் திருமார்பில். அப்புறம் வந்து பாலகிருஷ்ணன், ரெடில் சயாத் பாஷா, கேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஏழுக்கிணர் தேவா, மாலிதி வரணாச்சலம், புஷ்பா பம்மல்லேருந்து, பாக்கியெல்லாம் வந்த பேர் தான். இவங்க எல்லாமே வந்து சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இப்போ அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? வாணிஜெயராம் பி சுசிலாவோட குரல்களை, கண்ணதாசனோட பாடலை, மிஸ் சுனாதன் அவங்க இசையமைப்பில், தேவியின் திருமணம் இந்த படத்துக்காக பாட்டு வந்துட்டுருக்கு.

0: சுந்தரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டத்தோட சும்மா சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய நேயர்கள் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு சொல் விளையாட்டு ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்கோம். நேரம் பொழுது 9:34 ஆயிடுச்சு. 10 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி, சூப்பரான நிகழ்ச்சி, 1 நிமிட பேச்சாற்றல். இன்னைக்கு இந்த வார தலைப்பு வந்து நீரின்றி அமையாது உலகு. இந்த தலைப்பில் நேர்கள் வந்து ரொம்ப அழகாக அவங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்பியிருக்கீங்க. நரேன்குமார் அழகாக தொகுத்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியை. நாம் கேட்க போகிறோம் இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 1 நிமிட பேச்சாற்றல். ஓகே, இப்போ சொல் விளையாட்டு விளையாட யார் வந்திருக்காங்க பார்க்கலாமா? வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கோம் விஜயா. அம்மா கிண்டில இருந்து விஜயா.
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, சூப்பரா இருக்கீங்க. சூப்பரா விளையாடலாமா?
2: ஓகே மேடம்.
1: உங்களுக்கு வந்து ஒரு 6 எழுத்து சொல்.
2: 6 எழுத்து.
1: முதல் இரண்டும் எதிர இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக இன்னொரு சொல் நம்ம சொல்றது உண்டு. எதிரே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக இன்னொரு சொல் நம்ம பயன்படுத்துவோம் வழக்கத்துல, அது சரியா? அடுத்தது முதல் நான்கும் மூத்தோர், நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்கள குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேவா? இதுக்கு மேல குளுக்கு தரணுமா உங்களுக்கு? முந்தைய தலைமுறை இப்படி நாம சொல்லுவோம், அதனுடைய பன்மைதான் இதனுடைய விடை. ஏதாவது யூக்க முடியுதா உங்களுக்கு?
2: இன்னொரு
1: சொல் வச்சிருக்கேன் அதுக்கு, அதை நீங்க சொல்லணும். ஏன்னா முதல் 2 எழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: மூதாதையர்
1: மூத்தோர். வேற ஒரு சொல் சொல்லணும், அடுத்த நேரத்தை நான் கேக்குறேன் சரியா? வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. வாழ்த்துக்கள் அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க.

சொன்னோடனே அப்படி டக்கு டக்குன்னு பதில் வந்துருச்சு பாருங்க. மீரா வெங்கட்ராமன், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ரெடில் சையாத் பாஷா, ஏழுக்கிணர் தேவா, மாலிதேவி அருணாச்சலம், மேலுப்பேட்டு தயாளன், அன்பு ராணி, அரிய இனிதான பாடல்கள் அப்படின்னு சொல்லி ரேர் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற

சரி, அவங்களுடையது. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, ஏழுக்கிணர் தேவா, இவங்கெல்லாம் இன்பா இலக்கியா இந்த பேர் புதுசாக இருக்குது. பாபு முள்ளக்காடு, வலங்கைமான் ஆட்டோதுரை, லைன் கிடைக்கலைங்க அதனால் இதில் போட்டிருக்கேன்னு போட்டிருக்காங்க. தஞ்சை தேனி பிரகாஷ்குமரன், இவங்க எல்லாமே சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ அடுத்த பாட்டுக்கு நம்ம வேகமாக போயிடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராமோட குரல்களில் வாரி எழுதின பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில், டௌரி கல்யாணம் அந்த படத்துலேருந்து பாட்டு வந்துச்சு.

0: என்ன யோஜனை பண்றீங்க?
1: நீங்க சொன்னீங்களே அதே மாதிரி என் பையனையும் கௌரியையும் ஜோடி சேர்த்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்.

0: நேரம் பொழுது 9:42 20 நொடி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். இதில் வந்து சொல் விளையாட்டு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கும்பகோணத்துல இருந்து கற்பக பேசுறேன் மேடம்.
0: கும்பகோணமேவா ப்ராப்பரா?
1: கொர்க்கை.
0: கொர்க்கை. எவ்வளவு அழகான ஒரு தமிழ் ஊரு. என்ன பேர் உங்களுக்கு?
1: என்னது மேடம்?
0: உங்க பேருமா? கற்பகவல்லி. கொர்க்கை கற்பகவல்லி. ஓகேவா?
1: கொர்க்கை கற்பகவல்லி.
0: சூப்பரா இருக்குமா? ஓகே, உங்களுக்கான சொல் சொல்லவா?
1: சொல்லுங்க மேடம்.
0: உங்களுக்கு வந்து ஒரு 6 எழுத்து சொல்.
1: 6 எழுத்து சொல்லா மேடம்?
0: ஆமா ஆமா. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சொல். நீங்க வந்து ஒரு க்ளூ சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருவீங்க. முதல் இரண்டும் 9:1.
1: 9:1?
0: ஆமா. 7:1 கூட. 7:1 கூட. சரியா? கடை 3 7 வகை.
1: 7 வகை.
0: வாரம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சொல்லிட்டு இருக்கீங்க. முதலும் கடையும் உணவை உருவாக்குதல். உருவாக்குதல். நம்ம கிச்சன் ரிலேட்டட் சொல்.
1: அறுசுவை.
0: அறுசுவையா? எப்படி? நான் 9:1 7:1 எல்லாம் சொல்லியிருக்கேனே. கஷ்டப்பட்டு நான் யோசிச்சு யோசி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்க எவ்வளவு ஈஸியா அப்படி சொல்லிட்டீங்களே. ஓகேம்மா, அடுத்த நேட்டை கேட்போம்மாமா. நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல இருந்து குட்டி என்கின்ற பிரசாத் பேசுறேன் மேடம்.
0: ஜெயங்கொண்டத்துல இருந்து பிரசாத் இல்லையா?
2: ஜெயங்கொண்டம் பக்கம் ஆயுதக்களம் எங்க ஊர்.
0: என்ன ஊருங்க?
2: ஆயுதக்களம்.
0: பாருங்க எப்படி எல்லாம் புது புது பேரா வருது. சொல்லுங்க.
2: புது பேர் இல்லைங்க மேடம், இது வந்து சோழ ராஜா.
0: இல்ல இல்ல, எங்களுக்கு வந்து புதுசா இருக்கு கேக்குறதுக்கு, அதனால சொல்றாங்க
2: மேடம்.
0: சரிங்க சரிங்க.
2: தான் போய் மலேசியாவ ஜெயிச்சாங்க மேடம்.
0: ஓ பாருங்க, எப்படி வரலாற்று பின்னணியோட இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கீங்க. பிரசாத் ஐயா, கேள்விக்கு போலாமா?
2: கேள்விக்கு சொல்லுங்க மேடம்.
0: இப்ப நம்ம சொல்லி இருந்தோமே, அந்த க்ளூ எல்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டேன் மேடம்.
0: என்னது அதுக்கு விடை?
2: இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களேன்.
0: இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. அதாவது ஒரு 6 எழுத்து சொல்லுங்க. அதுல வந்து முதல் 2 9:1 7:1 கூட அப்படின்னு சொல்லிருந்தேன்.
2: நவகிரகங்களா?
0: நவகிரகங்களா? அது எப்படி 7 வரும்? 7 எப்படி வரும் அதுல?
2: 7னா வாரங்கள்.
0: அப்படி அப்படி வந்துட்டீங்க வந்துட்டீங்க கிட்ட
2: வந்துட்டீங்க. திங்கள்.
0: அடுத்த க்ளூ சொல்லவா?
2: சொல்லுங்க.
0: கடை 3 7 வகை. வாரம் அப்படின்னு சொல்லலாம். முதலும் கடையும் சேர்ந்தால் உணவை உருவாக்குதல். நம்மளுடைய அடுக்கலையோட தொடர்புடையது.
2: முதலும் கடையும் சேர்ந்தால் உணவை உருவாக்குதல் என்றால்
0: அது எப்படி சொல்லுவோம் நம்ம? அங்க வாங்க, கிட்ட வந்துட்டீங்க. சரிங்க சரிங்க சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இப்ப தெரிஞ்சுக்கலாம். நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஒரு 6 எழுத்து சொல்லுங்க. முதல் 2 9:1 7:1 கூட. கடை 3 7 வகை. வாரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வாரம். முதலும் கடையும் சேர்ந்தால் உணவை உருவாக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லுவோம் நம்ம? சாப்பாடு எப்படி செய்யறது எப்படி சொல்லுவோம் நம்ம?
3: சமையல்.
0: சமையல சுருக்குங்க.
3: சமையல சுருக்கு. சமையல சுருக்கம்.
0: போய் சம அப்படின்னு சொல்ல மாட்டோமா நம்ம?
3: என்னமா?
0: போய் சம அப்படின்னு சொல்ல மாட்டோமா? முதல் எழுத்து ச, கடைசி எழுத்து மை. இப்ப நடுவில் எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு
3: பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துடும்.
0: சரி, மொத்த எழுத்து சொல்லுங்க பாக்கலாம்.
3: சமையல் சொல்லிட்டீங்க, அடுத்தது வந்து 6.
0: இல்லைங்க இல்லைங்க, அடுத்த நேரிட்ட கேப்போங்க, நேரம் ஓடிட்டே இருக்கு. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. பாருங்க எவ்வளவு எளிமையான ஒரு இது.

0: யார் லைன்ல?
1: மன்னார்குடி செல்வி.
0: மன்னார்குடி செல்விமா, சொல்லுங்கம்மா. ஒன்று கூட கடை மூன்றும் ஏழு வகை வாரம் அப்படின்னு சொல்லலாம். முதலும் கடையும் சேர்த்தா சாமை, அது கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. மொத்த சொல்லுமே ஏழில் ஒன்று. யோசிக்கணுமா, அடுத்த நேட்ட போலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமார், நாவலூர்ல இருந்து
0: பேசுறேன். நாவலூர் குமார் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: சனிக்கிழமை.
0: சனிக்கிழமை அப்படி போடுங்க. சொல்லுங்க, குறிப்பெல்லாம் சொல்லுங்க.
2: முதல் இரண்டு எழுத்து ஒன்பதில் ஒன்று, சரி ஏழில் ஒன்று. சனி பகவான் ஆர் சனிக்கிழமை?
0: சனி கிரகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அத சொல்லியிருந்தேன் நானு. சனிக்கிழமைன்னு சொல்லுவோம், ஏழில் ஒன்று சனிக்கிழமை அப்படி நம்ம சனின்னு வச்சுக்கலாம். கடை மூன்றும் கிழமை, அதாவது சனிவாரம் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம, அது அப்படியும் சொல்லலாம் நம்ம. முதலும் கடையும் சேர்ந்தால் சாமை, உணவை உருவாக்குதல் அடுக்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுக்கலையோடு தொடர்புடையது. ஓகேவா? ஓகே, சனிக்கிழமை சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி.
0: நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. சூப்பராக கண்டுபிடிச்சிட்டாங்க சனிக்கிழமை அப்படிங்கிறத. பதில கண்டுபிடிச்சிருவானா, இணைப்பு தான் கிடைக்கிறலையே அப்படின்னு சொல்லி நேர்களோட பதிவாக இருக்க. வித்யா, ரவிசங்கர், கீழ்குடி பெரியசாமி, காஞ்சிபுரம், ரிடில்ஸ், ஹயாத் பாஷா, புரசிவாக்கம் சவுந்தரராஜன், ஏழுக்கிணர் தேவா, மீரா வெங்கட்ராமன், நடராஜன், சுப்பையா, புத்தகரம், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், அப்புறம் யார் இவங்க, சுகுணா, வித்யா, ரவிசங்கர், தென் சுகுணா மறுபடியும் சனிக்கிழமை கண்டுபிடிச்சாங்க, ரெடில் சையாத் பாஷா மறுபடியும் அவங்களே தான். எல்லா நேயர்களும் சரியான பதில்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இப்போ நம்ம அடுத்த பாட்டு கேட்க போகிறோம். கேட்க போகிற இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோட பாடியிருக்காங்க. சங்கர் கணேஷோட இசையமைப்பில் பணம் பெண் பாசம் இந்த படத்தில் இந்த பாட்டு வந்துட்டுருக்கு. பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நினைவுபடுத்திடுறோம், இன்று மாலை 6 மணிக்கு பக்தி மாலை இந்த நிகழ்ச்சியில் திருமாலின் திருவிழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்டு ரசிக்கலாம்.

0: 9:53 ஆயிடுச்சு. இப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிற நேரம் வந்துருச்சு. ஒரே ஒரு சொல்லோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க ஐயா?
1: திருப்பத்தூர் மணி.
0: திருப்பத்தூர் மணி ஐயா, வேகமா போயிடலாமா? உங்களுக்கு வந்து ஒரு ஏழு எழுத்து சொல். சிம்பிளா தான், சிம்பிளா தான். ஏழு எழுத்து சொல்லு. உங்களுக்கு முதல் இரண்டும் செல்வம் மரியாதை இதை குறிக்கக்கூடியது. அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம?
1: செல்வம் மரியாதை.
0: அது எப்படி சொல்லுவோம் நம்ம? கடை இரண்டும் ஆங்கிலத்தில் வா என்ற சொல்ல குறிக்கக்கூடியது. அது என்ன சொல்லுவோம் பாருங்க. நீங்க ரேடியோ வந்து கம்மி பண்ணணும், அப்பதான் கேட்கும். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை, நேரம் ஓடிட்டே இருக்கு. வணக்கம்
2: மேடம். சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா.
0: நூம்பல் ஹேமாமா, சொல்லுங்கம்மா.
2: கடைசி ரெண்டு எழுத்து கம்மு.
0: கம்மு. ஃபர்ஸ்ட் ரெண்டு
2: திருவா மேடம்?
0: திரு. ஓகே. நடுவுல வந்து என்ன சொல்லணும்? கடை நான்கின் முன் அகரம் சேர்த்தால் மன்றம் அவை அதெல்லாம் குறிக்கக்கூடியது. என்னன்னு சொல்லுவோம் நம்ம
2: அதை?
0: இல்ல இல்ல இல்ல, திரு கண்டுபிடிச்சிட்டீங்க, கம் கண்டுபிடிச்சிட்டீங்க. நடுவுல ஒரு மூணே மூணு எழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு விடை வந்துடும். கடை நான்கின் முன், கடை நான்குல வந்து ரெண்டு வந்து கம், முன்னாடி ரெண்டே ரெண்டு எழுத்து தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அகரம் சேர்த்தீங்கன்னா மன்றம் அவை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல். மொத்தத்துல இது ஒரு ஊரோட பேர். இது
2: ஊரா?
0: ஆமா ஆமா ஆமா.
2: வாய்ப்பு கொடுத்துறேன் மேடம்.
0: ஓகேம்மா, நன்றி நன்றி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், பேசுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன்ல வந்தா பேசிடணும் தானே, ஏன்னா நேரம் வேற விரயம் ஆயிட்டு இருக்கு. வணக்கம். சரி, நம்ம வந்து கட் பண்ணும்போது லைன் வருது. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நிறைவான நேர் நீங்க தான்.
3: வணக்கம்மா, நான் அரியலூர் மாவட்டத்திலேருந்து ராஜாமணி பேசுறேன். திருமங்கலம்மா? திருமங்கலம்
0: இல்ல, திருவரங்கம் அப்படிங்கறது சரியான விடை.
3: திருவரங்கம்.
0: திருவரங்கம். உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா?
3: ராஜாமணி.
0: ஓகேம்மா, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கம் வருது, அரங்கம் நம்ம சொன்னது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து பதில் போட்டிருக்கீங்க நம்மளுடைய முகநூலியம். எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிட்டு இப்ப நிகழ்ச்சி நிறைவான பாடல். இது விஸ்வரூபம் படத்துக்காக கமலஹாசன் சங்கர் மகாதேவன் பாடியிருக்காங்க. சங்கர் மகாதேவன் வந்து சங்கர் எஸ்வான் லாய் அப்படிங்கிறவங்க வந்து இசை கொடுத்துருக்காங்க. கமலஹாசன் எழுதியிருக்காரு இந்த பாடலை. இந்த பாட்டோட இந்த நிகழ்ச்சி நிறைவடைவது. கலக்கல் அரங்கம்.
4: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா. ஆயர் தம்மாயா நீ

0: நேயர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்
0: மீண்டும் நான் உங்களை ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில 12 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 10 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேர்களே, இனி நாம் கேட்கலாம்

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில மக்கள் தங்களுடைய பேச்சு திறனை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்கக்கூடிய தலைப்பு எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப கடினமான தலைப்பா கொடுத்தா கூட ரொம்ப சுலபமா தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவின் மூலயமா பேச்சாற்றலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள். நாளுக்கு நாள் நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிக்கான வரவேற்பு கூடிக்கிட்டே போகுது அப்படின்றத நேயர்கள் காட்டக்கூடிய பேரன்பின் மூலமா நமக்கு தெரிய வருது. ஒவ்வொரு புதன்கிழமையும் 11 மணிக்கு அடுத்த வாரத்திற்கு உண்டான தலைப்பை நம்ம சொல்லி முடிச்ச உடனே அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பல ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவுகள் நம்ம விவத் பாரதி தமிழ் பண்பலை வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் எண்ணுக்கு வந்து குவிஞ்ச வண்ணம் இருக்கு. சரி, இந்த வாரம் நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில மக்களுக்கு கொடுத்திருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீரின்றி அமையாது உலகு. நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற அந்த தலைப்பை

0: உடனே நம்ம மக்கள் மனசில் என்னென்னலாம் எண்ணங்கள் தோன்றியிருக்கு, யாரெல்லாம் தங்களுடைய திறனை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
1: ஒரு நிமிடம் பேச்சாற்றல், ஒற்றை நிமிடம் வெற்றி தடம், நம் குரலை இங்கு விதைப்போம், ஒரு வரலாறு படைப்போம்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் திறனை வெளிப்படுத்த காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது தான் நம்ம தலைப்பாக கொடுத்துருந்தோம். எப்போவுமே இந்த நீர் அப்படின்ற ஒரு விஷயத்த கேள்வி போடும்பொழுது, இல்லை அந்த வார்த்தையை கேட்கும்பொழுது நமக்கு என்ன நினைவு கூறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை. மழையை பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? நம்ம மனசுக்குள்ள சட்டுன்னு மின்னல் போல மின்னி மறையக்கூடிய திருக்குறள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று அப்படின்ற அந்த திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வரும். சோ இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்திலிருந்து மழை பொழியக்கூடிய அந்த ஒரே காரணத்தினாலதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால மழைதான் இந்த உயிர்களுக்கு அமிழ்தம் அப்படின்றதுதான் இந்த திருக்குறளினுடைய பொருளா வள்ளுவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற தலைப்பை கேட்ட உடனே எனக்கு என்னென்னலாம் சிந்தனைகளை வந்தது அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா? சோ நேயர்களுக்கு அவங்களுடைய சிந்தனைகள்ல என்னென்னலாம் வந்தது அப்படின்றத தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் மூலமா வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதா ராமலிங்கம் அவர்கள் நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தன்னுடைய கருத்தை பகிர்ந்து காத்துட்டு இருக்காரு. அவருடைய பேச்சை கேட்கலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
2: வான் மண் இரண்டிலிருந்து மட்டுமே கிடைக்கும் அரிய பொக்கிஷமான நீரை நாம் சிறு துளி கூட வீணாக்காமல் இப்பொழுதிலிருந்தே சேமிக்க தொடங்கி மரம் வளர்த்து மழை பெற்று மழைநீர் தொட்டிகள் மூலம் மழை நீரை சேமித்து சமையலறை மற்றும் குளியலறை கழிவுநீர்களையும் தாவரங்களை வளர்க்க உபயோகப்படுத்தி நீர் மேலாண்மை மூலம் தாவரங்களை வளர்த்து நாம் நீரை சிறுக சிறுக சேமித்து நம் அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்க வேண்டும்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் வேதா ராமலிங்கம் அவர்கள் பதிவு பண்ண அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து யார் எந்த நேயர் பேச போறாங்க, என்ன கருத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்றத கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிகழ்ச்சியோட.
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற தலைப்பு நம்ம கொடுத்துருந்தோம் நேயர்களுக்கு. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னேரியிலிருந்து கலில் அகமது அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காரு. அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்டு மகிழலாம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: வணக்கம். நீர் இன்று அமையாதது உலகு இன்றைய தலைப்பு. ஆமாம் நேர்களே, ஏன்னா நீர் வந்து நம்ம வாழ்க்கையில பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. இதுல நீர் தான், அதுவும் மழை ரொம்ப முக்கியமானது. இந்த மழை வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஆனா நம்ம வரும் பொழுது அந்த மழையை சேகரிக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. அதை கண்டிப்பா சேகரிக்கணும். மழை தொட்டி கட்டி அந்த மழை தண்ணீர் வந்து அந்த தொட்டி வழியா போய் பூமிக்கு போய் நிறைய குடிநீர்லாம் அதுவால ஏற்படும். நம்ம வந்து இவ்வாறு செய்யலாம். ஒன்னு, நம்ம நீரை வந்து அசுத்தமா நினைக்க கூடாது. கடற்கரைக்கு போறோம், கடல்ல போயிட்டு கண்ட குப்பைகளும் பிளாஸ்டிக் பொருளும் போடுறோம், அந்த கடல் நீர் வந்து மாசுபடுது. அது மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது நேர்களே. நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிச்சாதான் நம்ம நாடு வரைக்கும் நம்ம நல்லா இருக்கலாம். எல்லாரும் தண்ணியை சிக்கன படுத்துவோம், தண்ணிய அலட்சியமா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: பொன்னேரியிலிருந்து கலில் அகமது அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில பல நேயர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக இசையை காத்துட்டு இருக்கு. பையா திரைப்படத்தில் இடம்பெற்ற அடடா மழடா அடமழடா அப்படின்ற பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்டு மகிழ போகிறோம். யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசைக்கு நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் அந்த பாடல் கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. அதாவது மழை அப்படின்னு வந்தாலும் சரி, இல்லை ஆறு குளம் ஏரி போன்ற நீர்நிலைகள் பார்த்தாலும் சரி, பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதை விட ரெட்டிப்பான சந்தோஷம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இருக்கும். மழை வந்துட்டா போதும், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை எல்லாரையுமே ஏமாத்திட்டு எப்படியாவது போய் அந்த மழையில நனையணுன்ற ஆசை அந்த சின்ன குழந்தைகளுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற தலைப்புக்கு ஏற்றபடி எங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் பகிர காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மழலை செல்வங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் மழலை செல்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுவாக்கம் பகுதியை சார்ந்த ரக்ஷிதா அவர்கள் அடுத்த பதிவை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. அந்த பதிவை கேட்கலாம்.
1: வணக்கம். நீரின்றி அமையாத உலகு இது ஒரு சாதாரண சொற்றொடர் அல்ல, மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை சொல்லும் வார்த்தைகள். நாம் உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழலாம், ஆனால் நீர் இல்லாமல் வாழ்க்கையை தொடர முடியாது. மனிதன் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் என இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் நீர் அத்தியாவசியம். நாம் தினமும் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் குளிப்பதற்கும் தண்ணீரை பயன்படுத்துகிறோம். விவசாயம், தொழில், மின்சாரம் என நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. தண்ணீர் வரும்பொழுது அதன் மதிப்பு தெரியாது, தண்ணீர் இல்லாத பொழுதுதான் அதன் அருமை புரியும் என்பார்கள். அந்த நிலை வருவதற்கு முன்பே நாம் விழிப்புடன் செயல்பட வேண்டும். நாம் இன்று சேமிக்கும் ஒவ்வொரு துளி நீரும் நாளைய தலைமுறைக்கான வாழ்க்கையை பாதுகாக்கும். எனவே தண்ணீரை வெறும் இயற்கை வளமாக பார்க்காமல் வாழ்க்கையை வளமாக பார்ப்போம். நீரை காப்போம், உயிரை காப்போம், உலகை காப்போம். நன்றி.

0: வில்லிவாக்கம் பகுதியை சார்ந்த ரக்ஷிதா அவர்கள் நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற தலைப்புக்கு ஏற்றபடி தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இந்த வார நிகழ்ச்சியினுடைய மழலை நேயரான ரக்ஷிதா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
1: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: நிகழ்ச்சியில இரண்டு மழலை செல்வங்கள் நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற தலைப்பின் கீழே பேச காத்துட்டு இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த மழலை பேச்சாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைதாப்பேட்டையை சார்ந்த ஸ்ரீ தேவதர்ஷினி அப்படின்ற அந்த மழலை செல்வம் தான் நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற தலைப்புக்கு ஏத்தபடி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பதிவை பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க. அந்த மழலை செல்வத்தினுடைய குரலை கேட்கலாம்.
1: ஒரு நிமிடம் பேச்சாற்றல்.
2: நீரின்றி அமையாது உலகு. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாள் முழுவதும் உங்கள் வீட்டில் தண்ணீர் வரவில்லை. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சமைக்க தண்ணீர் இல்லை, குளிக்க தண்ணீர் இல்லை. ஒரு சிறிய தண்ணீர் பாட்டிலுக்காக நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டியிருக்கும்? அப்பொழுதுதான் ஒரு துள்ளி தண்ணீரில் மதிப்பு நமக்கு புரியும். நீரின்றி அமையாது உலகு என்று வள்ளுவர் கூறியது வெறும் வார்த்தை அல்ல. இந்த உலகில் உயிர்கள் தோன்றுவதற்கும் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் நீர் அடிப்படை. இன்று தண்ணீரை நாம் எப்படி நடத்துகிறோம்? குழாயை திறந்துவிட்டு மறந்து விடுகிறோம், தேவையில்லாமல் தண்ணீரை வீணாக்கிறோம். இன்று ஒரு துளி தண்ணீரை சேமித்தால் அது நாளைய ஒரு உயிரை காப்பாற்றலாம். எதிர்கால தலைமுறைக்கு தண்ணீரை விட்டு செல்வோம். ஏனென்றால் நீர் இருந்தால் வாழ்க்கை, நீர் இல்லை என்றால் வெறும் உலகம். நன்றி.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: நீரின்றி அமையாது உலகு அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. அந்த தலைப்புக்கு இன்னும் கூடுதலான அழகு சேர்க்கும் விதமா சைதாப்பேட்டையை சார்ந்த ஸ்ரீ தேவதர்ஷினி அவர்கள் தன்னுடைய மழலை மொழி ததும்ப ததும்ப ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை ரொம்ப அழகா ஒரு நிமிடத்திற்குள்ளாக சுருக்கமா சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மழலை செல்வங்கள் பேசினா பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுலயும் இந்த மாதிரியான அழகான விஷயங்களை, அறிவுபூர்வமான விஷயங்களை பேசும் பொழுது சொல்லவா வேணும், அப்படியே அதாவது இமை கொட்ட கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து கண்ணத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற பாடலை கேட்கலாம். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் இந்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ச்சிகள். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற தலைப்பை கொடுத்துருந்தோம். அதாவது நீரின்றி செடிகள் வாடும், நீர் இல்லை என்றால் அதை உயிர்கள் தேடும், நீரின் அருமை உணர்ந்து கொள்வோம், நீரை என்றும் பாதுகாக்கும். இது வந்து ஒரு 4 வரி கவிதை. ஆனால் இதை நான் எங்கே படித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நகரத்தில் ஒரு ஆட்டோ பின்னாடி இந்த வாசகத்தை எழுதி வச்சுருந்தாங்க. நம்ம அன்றாடம் பயணிக்கும் பொழுது இந்த மாதிரி எங்காவது ஒரு 4 வரி கவிதையோ இல்லை ஒரு சின்ன வாசகமோ படிக்கும்போது நம்ம மனசுக்குள்ள அவ்வளவு சிந்தனைகள் ஊற்று போல பெருக்கெடுத்து வரும். அந்த வகையில் நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற அந்த ஒரே ஒரு வரியை நம்ம தலைப்பாக கொடுக்கும் பொழுது நம்ம நேயர்களுக்கும் நிறைய சிந்தனைகள் ஊற்று போல பெருக்கெடுத்து வரும் இல்லையா. ஸோ தன்னுடைய சிந்தனைகளை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோ தங்கபாண்டியன் அவர்கள் சேலத்திலிருந்து தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காரு. அவருடைய கருத்துக்களை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். நீர்த்துளி ஒன்று சிறியது, அதன் மதிப்பு மிக பெரியது. துளி துளியாக நீரை சேர்ப்போம், தூய உலகே நாளை படைப்போம். இது சிறு வயதில் நான் எழுதி பரிசு பெற்ற கவிதை. நீர் என்பது இன்றியமையாத ஒன்று. நாம் நீரை பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறை நீரை பாதுகாக்க வேண்டும். நாம் நீரை அளவாக பயன்படுத்த வேண்டும். நமக்கு தேவையான அளவு நீரை பயன்படுத்தி விட்டு அதை வீணடிக்காமல் இருக்க வேண்டும். நிறைய நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். நிறைய மரங்களை நட்டு மழை பெருக்க வேண்டும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்ற வாசகத்தை வாழ்வின் தாரக மந்திரமாக கடைபிடிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டாமல் கழிவு நீர் சேர்க்காமல் பாதுகாக்க வேண்டும். நீரின்றி அமையாது உலகு. நன்றி.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: சேலத்திலிருந்து மனோ தங்கபாண்டியன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருந்தாரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்றத பொறுமையா இருந்து பார்க்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நம்மளுடைய நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராணிப்பேட்டையிலிருந்து ஜெனிஃபர் அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்டு இருக்காங்க. நேயருடைய அந்த ஒரு நிமிட பேச்சு பதிவில் என்னென்னலாம் தகவல்கள் பொதிந்திருக்கு அப்படின்றத கேட்டு மகிழலாம். வாங்க.
3: வணக்கம். நீர் இன்றி அமையாத உலகு. இந்த உலகிற்கு

0: தாய்ப்பால் போன்றது மழை நீர், கடலில் இருந்து நீர் ஆவியாகி அது திரும்பவும் நன்னீராக நமக்கே வந்து சேர்கிறது. மழை நீரை சேமிப்பது நம் அனைவரது கடமையாகும். மழை நீரை சேமிப்பது மட்டும் அல்ல, நம் வீடுகளை சுற்றியுள்ள நீர் நிலையங்களை நாம் பாதுகாக்க வேண்டும்.
1: நம்மால் இயன்றவரை தண்ணீர் வீணாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீரின் அவசியம் என்ன என்பதை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்த தலைமுறை செழிப்பாக வாழ வேண்டும்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: ராணிப்பேட்டையிலிருந்து ஜெனிஃபர் அவர்கள் தங்களுடைய அழகான அந்த ஒரு நிமிட பேச்சின் மூலயமா நீரினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு முக்கியம், அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதற்குண்டான தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து அந்தி மழை பொழிகிற

நீரினுடைய சிறப்பு எந்த அளவுக்கு முக்கியம், அதை அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதுக்குண்டான தேவை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருந்தாங்க. நேயருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து அந்தி மழை பொழிகிறது அப்படின்ற பாடல் கேட்டு மகிழப்புறோம். இளையராஜா அவர்கள் இசையமைக்க வைரமுத்து அவர்களுடைய வரிகளுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து இணைந்தவர்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில நேயர்கள் தங்களுடைய அசாத்தியமான பேச்சு திறனை தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவுகள் மூலமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நேயர்கள் கிட்ட நம்ம கொடுத்திருந்த தலைப்பு நீர் இன்றி அமையாது உலகு, அதான் தலைப்பா கொடுத்திருந்தோம். பொதுவாவே மழையை பத்தி ஒரு திருக்குறள் அப்படின்னா எல்லாருக்குமே சின்ன வயசுல இந்த நாப்பிழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த டங் ட்விஸ்டர் மாதிரி சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை அப்படின்ற அந்த திருக்குறள் சின்ன வயசுல சொல்லி கொடுக்கும்போதும் சரி, அதை நம்ம மனப்பாடம் பண்ணும்போதும் சரி, கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு டங் ட்விஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, நம்ம சாப்பிடுறதுக்கு தேவையான எல்லா உணவு வகைகளையும் விளைவிக்கிறதுக்குண்டான தேவையாகவும் மழை இருக்கு. அதே சமயத்துல அந்த மழை தரக்கூடிய நீர் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு உணவினுடைய அங்கமாகவும் மாறுது. இத்தனை சிறப்புடையதுதான் மழை நீர் அப்படின்றத வள்ளுவர் ரொம்ப அழகா அந்த திருக்குறள் மூலமா சொல்லியிருப்பாரு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் மூலமா அந்த நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற தலைப்புல பேச காத்துட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைமலை நகர்ல இருந்து ஹம்சா அவர்கள் தன்னுடைய பேச்சு திறனை வெளிப்படுத்த போறாங்க. அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
1: வானொலி கேட்பவர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். அவனின்றி ஓரணமும் அசையாது, அதுபோல நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவரின் குரல் வரிகளை தலைப்பாக பேச வந்துள்ளேன். நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. உலகில் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடக்கூடும் என்ற நிலை இருப்பதால் நீரின் அவசியத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். மழை இல்லாமல் நீர் கிடைக்காது, எல்லோரும் மரம் வளர்க்க வேண்டும். அவரவர் வீட்டில் முறைப்படி மழை நீரை சேமிக்க வேண்டும். குளம் குட்டை ஆகிய நீர்நிலைகளில் பாதுகாப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா

0: உயிர்களுக்கும் மிகவும் முக்கியமானது. நீர் சேமிப்பு என்பது எதிர்கால மக்களுக்கு அவசியமானது. ஆகவே நாம் மரம் வளர்ப்போம், மழை சேமிப்போம், பாதுகாப்போம். நன்றி.
1: மறைமலை நகர்லேருந்து ஹம்சா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுமே பாயிரம்.
1: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய அசாத்தியமான அந்த ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ராயப்பேட்டையிலிருந்து லலிதா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
3: விவித பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஐயன் திருவள்ளுவன் 2000 வருடங்களுக்கு முன்பே சொன்னது. இதை நாம் ஒவ்வொருத்தரும் இப்போது யோசிக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மை. வான் பெய்தால்தான் மழை இல்லை, ஆனால் நாம் நீரை வீணாக்கினால் இந்த பூமிக்கு உயிரே இல்லை. செடிகொடிகளுக்கு மட்டுமல்ல, மனித குலத்தின் ஒவ்வொரு மூச்சுக்கும் இந்த தண்ணீர் தான் ஆதாரம். ஒரு சொட்டு நீரை காப்பதும் ஒரு உயிரை காப்பதும் ஒன்றுதான். எனவே நீரை சேமிப்போம், உலகை காப்போம். நன்றி, வணக்கம்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: ராயப்பேட்டையிலிருந்து லலிதா அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சாற்றலை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த தகவல்களை கேட்கும்பொழுது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பின்பற்றணும்னா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இந்த நீர் அப்படின்ற அந்த ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் ரிசோர்ஸ், அதை பாதுகாக்கிறதுக்குண்டான ஒரு வழிவகை செய்யும் அப்படின்றத ரொம்ப அழகாக உணர்த்தினாங்க. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக உங்களுக்காக ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிதம் திரைப்படத்திலிருந்து நதியே நதியே காதல் நதியே அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். உன்னிமேனன் அவர்களுடைய குரல்ல ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதிய பாடல், அந்த பாடலை கேட்டு மகிழலாம்.

0: இது ரொம்ப சிறப்புமிக்க ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழை வருது அப்படின்னாலே மனசுக்குள்ளே ஒரு பெரிய உற்சாகம் பிறக்கும். ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டையிலிருந்து ஜெயஸ்ரீ அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துட்ருக்காங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிமிட பேச்சாற்றலை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்றார் ஔவையார். நமது பூமியில் மூன்றில் இரண்டு பங்கு நீரால் சூழ்ந்துள்ளது. அவற்றில் 2.5% குடிநீர் ஆகும். ஏரி, குளம், நதி ஆகியவற்றில் இருந்து நாம் அருந்தும் நீர் கிடைக்கிறது. இயற்கையோடு நாம் வாழ்ந்தவரை நீருக்கு தட்டுப்பாடு இல்லை. மின்சாரம் கண்டுபிடித்த பின் பல்வேறு இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. தற்போது AI என்னும் செயற்கை நுண்ணறிவின் சர்வர்களை குளிர்விக்க அதிகப்படியான குடிநீர் பயன்படுத்தப்படுகிறது. மின்னணு சாதனங்களை பொறுப்புடன் உபயோகப்படுத்தி வீணாக பல சாதனங்களை உற்பத்தி செய்யாத நிலையை உருவாக்க வேண்டும். நன்னீர்களில் கழிவுகள் கலப்பதை தடுக்க வேண்டும். ஏனெனில் நீரின்றி அமையாது உலகு. நன்றி.
0: குரோம்பேட்டையிலிருந்து ஜெயஸ்ரீ அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து யார், எந்த நேயர் என்ன பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுமையா நிகழ்ச்சியில் இணைந்திருந்து கேளுங்க.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில தங்களுடைய ஒரு நிமிட பேச்சு பதிவின் மூலயமா நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற அந்த தலைப்புக்கு ஏற்றபடி ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்திருக்காங்க. பாக்கம்பருத்தியூர்ல இருந்து சுமதி அவர்கள். சோ அவங்களுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம்.
3: நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லையே இவ்வுலகு இல்லை. தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் வாக்கு. நாம் நீர்நிலைகளோடு இணைந்து இருக்கிறோம் என்றால் இறைவன் கொடுத்த வரம். நாம் ஒரு ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு இடம்பெயர்கிறோம் என்றால் நீர் வசதி இருக்கிறதா என்று பார்த்து இடம்பெயர்கிறோம் அல்லவா. நாம் கூடிய வரைக்கும் மரம் வளர்க்கணும், மழையை உருவாக்கணும். ஏன், வீட்டுக்கு மழை நீரை சேமிக்கணும். நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுத்து செய்தோம் என்றால் தண்ணீர் கஷ்டம் என்பதே இருக்காது. நாம் இருக்கும் இடத்தில் நாம் தண்ணீரை சிறிதளவு கூட வீணாக்க கூடாது. நாம் நமக்கு தேவையில்லை ஒரு டம்ளர் தண்ணீரை கீழே ஊற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதை ஒரு செடியில் ஊற்ற வேண்டும். இந்த செடி நாளை மரமாகும் அல்லவா. நாம் கூடிய வரைக்கும் மரம் வளர்க்கணும், இயற்கை பாதுகாக்கணும். மண்ணுக்கும் மரம் தான் வரும், மழைக்கும் மரம் தான் வரும். தண்ணீரை சிக்கனமாக செலவிடுவோம். ஏனென்றால் தண்ணீர் தான் நம் உயிர். நாம் உயிர் பெற்று வரும்போது தண்ணீர் குடிக்கிறோம், உயிர் போகும் போதும் தண்ணீர் தான் குடிக்கிறோம். நன்றி.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் பாக்கம்பருதியிலிருந்து சுமதி அவர்கள் தன்னுடைய ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ணியிருந்தாங்க. கேட்கவே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு பாடல் உங்களுக்காக இசையை காத்துட்ருக்கு. குஷி திரைப்படத்திலிருந்து மேகம் கருக்குது அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். தேவா அவர்களுடைய இசைக்கு வைரமுத்து வரிகள் எழுத ஹரிணி அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 103.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற தலைப்புல நேயர்கள் தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் திறனை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மழை அப்படின்ற

நேரம் 10:42 25 கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் நேயர்களே. இனி தொடர்ந்து கேட்கலாம்.

ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் விவத் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் வழங்கக்கூடிய ஒரு நிமிட பேச்சுகளை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நேயரினுடைய பேச்சும் தனக்கே உண்டான தனி சிறப்போடு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஒவ்வொரு

0: தரும் அந்த ஒரு நிமிடத்திற்குள்ள ஏதாவது ஒரு புதிய தகவலை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற ஆவல்ல அழகான தமிழ்ல தனக்கே உண்டான நடையில தங்களுடைய ஒரு நிமிட பேச்சை வெளிப்படுத்தும் பொழுது கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற இன்னைக்கான தலைப்புக்கு ஏற்றபடி நிகழ்ச்சியினுடைய அடுத்த ஒரு நிமிட பேச்சை பதிவு பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு சேலம் கருப்பூரை சார்ந்த கார்த்திக் அவர்கள். அவருடைய அந்த ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
1: திவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீர் இன்றி அமையாது உலகு, இது சாதாரண வாக்கியம் அல்ல. நம் வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் மனதில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தாரக மந்திரம். காரணம், இந்த பூமியில் உள்ள வளங்களில் நீர் வளம் என்பது இன்றியமையாத வளமாகும். எது இல்லாமல் வேண்டுமானாலும் நாம் இருக்கலாம், நீர் இல்லாமல் இருக்க முடியாது. அதற்கு சிறந்த உதாரணம், பசியை கூட நாம் ஓரளவுக்கு பொறுத்து கொள்ள முடியும், ஆனால் தண்ணீர் தாகத்தை நம்மால் பொறுத்து கொள்ள முடியவே முடியாது.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் ரொம்ப முக்கியம், அதில் இந்த நீர் வளம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தார் கார்த்திக் அவர்கள். ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார், அதாவது பசியை கூட நம்மளால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தாங்கிடலாம், ஆனால் தண்ணி தவிக்கும் இல்லையா, அந்த தாகத்தை நம்மளால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. அந்த மாதிரி தருணங்களில் தான் நமக்கு உண்மையிலேயே தோணும், நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.
2: நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் அடுத்து பேச காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் ரோமா அவர்கள். ரோமா அவர்களுடைய ஒரு நிமிட பேச்சை கேட்கலாம் வாங்க.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: அனைவருக்கும் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நீரின்றி அமையாது உலக். நீரின்றி நிலமும் இல்லை, வாழ்வும் இல்லை. நீருக்கு நிகரான செல்வமும் இல்லை. நிலத்தில் மழைத்துளி விழுந்தால் மண் புன்னகைக்கும். நீர், அதாவது மழை நீர், நதியோடு ஓடினால் நாடு செழிக்கும். நீர் தாகம் தீர்க்கும், உண்மையல்லவா? மழை நீரை சேமித்து வைத்து வருங்காலம் காப்போம். நீர்நிலையை அழிக்காதே, நீர்நிலையை தூர்வாருவோம். நீர், அதாவது மழை துளியை காத்திடுவோம். நீர் காப்போம், உயிர் காப்போம், நாடு காப்போம். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
0: ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய இந்த பதிவை தந்த எழுத்தாளர் ரோமா அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்தபடியா சகுனி திரைப்படத்திலிருந்து மனசெல்லாம் மழையே அப்படின்ற பாடல் உங்களுக்காக செய்ய காத்துட்டு இருக்க, அந்த பாடலை கேட்கலாம் வாங்க.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னு சொல்லலாம். பல நேயர்கள் பல இடங்கள்ல இருந்து தங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவை அனுப்பி வைத்திருந்தாங்க. ஒவ்வொரு நேயருடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவு கேட்கும் பொழுதும் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் மனசுக்குள்ள தோணுது. அதாவது, எல்லார் கையிலையும் ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்து ஒரு இயற்கை காட்சியை வரைங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா போல ஒரே ஒரு காட்சியை தான் வரைவாங்கன்னு எந்த நிச்சயமும் கிடையாது. ஒவ்வொருத்தர் வரைய கூடிய இயற்கை காட்சியும் அவ்வளவு அழகா தனித்துவமா இருக்கும். 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இந்த பயிற்சியை மேற்கொள்றாங்க அப்படின்னா 10 விதமான இயற்கை காட்சிகள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரே ஒரு தலைப்பு தான் கொடுக்கிறோம். ஆனா அந்த ஒரு தலைப்புல எத்தனை விதமான ஒரு நிமிட பேச்சு பதிவுகள் வருது, அந்த ஒவ்வொரு பதிவுலையும் எத்தனை விதமான சிந்தனைகள், எண்ணங்கள், கருத்துகள் பொதிந்திருக்கு அப்படின்றத வார வாரம் நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சிகள்ல நீங்களும் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் திறனை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வார வாரம் புதன்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நம்மளுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சியின் நிறுதியில அடுத்த வாரத்திற்குண்டான தலைப்பு என்னன்னு நாங்க சொல்லுவோம். அந்த தலைப்புக்கு ஏத்தபடி உங்களுடைய ஒரு நிமிட பேச்சாற்றல் பதிவை உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய ஊரோட பதிவு பண்ணி 944400123 அப்படின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் மூலமா நீங்க அனுப்பி வைக்கலாம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்களுடைய அந்த பேச்சு பதிவு எங்களுக்கு வந்து சேரும்படி பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியினுடைய அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம். இந்த தலைப்புக்கு ஏற்றபடி உங்களுடைய ஒரு நிமிட குரல் பதிவுகளை பதிவு பண்ணி மறக்காம 944400123 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களுடைய ஊர் மற்றும் பேரோட பதிவு பண்ணி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஒரு நிமிட பேச்சாற்றல் இந்த தலைப்பில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து கேட்டது நீரின்றி அமையாத உலக. இந்த ஒரு தலைப்பை நேர்களோடு தொகுத்து வழங்கினார் ஆர்ஜே நரேன்குமார் அவர்கள்.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக்கில் நிறைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை வந்து இங்கே பதிவிட்டிருக்காங்க. அவங்கள எல்லோருக்குமே நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இங்கே யாரெல்லாம் பதிவிட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கேட்டலாம். கமலா வரதன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்ச்சியில் இணைந்துள்ளே சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், பாபு முள்ளக்காடு, அதுக்கப்புறம் சாந்தி ரமேஷ், கலீல் அஹமது அவர் வந்து நிகழ்ச்சியிலும் பங்கேற்றாரு. அவரே இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து பதிவு போட்டிருக்காங்க, நானும் பங்கேற்க வாய்ப்பு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காரு. ஆதி தம்பி வெங்கட்ராமன் அவருமே கூட ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி அசத்தலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க வந்து நமக்காக பிரிண்ட் டைப் பண்ணிருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில வந்து

0: கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பதிவும் இங்கே இருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களுமே நிகழ்ச்சி அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. வாரியங்காவல் அங்கிருந்து கதிரவன் அப்படின்றவர், கொளஞ்சிநாதன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. ஒரு நிமிட பேச்சாற்றல் அந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அனைவருமே கேட்டு ரசித்தோம் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. பொன்னேரிலேருந்து கலில் அகமது, ரக்ஷிதா, தேவதர்ஷினி, சேலம் மனு, அப்புறம் வந்து தங்கபாண்டியன், ஜெனிஃபர், லலிதா, ராயப்பேட்டை லலிதா, அப்புறம் குரோம்பட்டி ஜெயஸ்ரீ, இப்படி எல்லாரும் பொறுமையாக வந்து தண்ணீர் பற்றியும் நீரை பற்றியெல்லாம் வந்து அருமையாக பேசினாங்க, அழகாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ராணி வந்து வாழ்த்திருக்காங்க. பாடல்களும் சிறப்பாக இருந்தது, நரேன் அவர்களுக்கு நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. இவங்க கூட வந்து புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, கமலாவர்தன், பிரமிளா தமிழ்செல்வன் அவங்களுமே நிகழ்ச்சியில் நீரின்றி அமையாது உலகு அப்படின்ற தலைப்பில் எல்லாரும் பேசினாங்க இல்லையா, அதனால நீரை நம்ம சேமித்து வைப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் இன்பா இலக்கியா, பிரேம்நாத் பிரேம், பன்னீர்செல்வம், மேலப்பேடு தயலன்ற, பிரியான்ஹர், ராஜேஷ், எல்லோருமே நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம், நல்லா இருந்தது நிகழ்ச்சின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. ஷாகுல் ஹமீத், தேனியிலேருந்து ஹரிராம், என்எம்பி நச்சுப்பிள்ளை, அப்புறம் தஞ்சை தேனே பிரகாஷ்குமார், எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவிட்டிருக்காங்க. குறிப்பாக மழலைகள் பங்கேற்றது ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு பிரகாஷ்குமரன். கண்ணன்பி மேட்டுப்பட்டியிலேருந்து அவருமே வந்து புதன்கிழமை ஒரு நிமிட பேச்சாற்றல பங்கேற்று அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லி இங்கே வாழ்த்திருக்காங்க.
1: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
3: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
2: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
3: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
2: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11 மணி. மனதை கவர்ந்து நம்மை ஆடச் செய்வது இசை. அதிலும் இலக்கிய நயமும் கருத்துச் செருவும் மிக்க பாடல்களை கேட்டு ரசிப்பதென்றால் கரும்பு தின்ன கூலியா என்பது போல். அப்படி ஒரு இனிமையான நிகழ்ச்சியில நாம இணைகிறோம். நாம் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: என்றும் இனியவை.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்படை 102.3. நம்மோடு சேர்ந்து கும்பகோணம் பண்படை 101.6, வேலூர் பண்படை 104, திருப்பத்தூர் பண்படை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் இனியவை நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில இப்ப நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஆலயமணி என்ற படத்திலிருந்து ஒலிப்பதாக இருக்கு. பி சுசிலா குரல்ல கேட்கவிருக்கும் இந்த பாடல் கண்ணதாசன் எழுதியது. பாடல் கீசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி

0: பதினோரு மணி பத்து நிமிடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

இசை பிரவாகமாக இன்ப நினைவலிகளில் நீந்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றும் இனிவை நிகழ்ச்சியை கேட்ட இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நினைவு விட்டு நீங்காத நீங்காரமாய் ஒழிக்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து நாம் கேட்கலாம் பாத காணிக்கை என்ற படத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய பாடலை. பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்கக்கூடிய இந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

தனிஷுடைய அடுத்த பாடல் குடும்ப தலைவன் என்ற படத்திலிருந்து ஒலிப்பதாக இருக்கிறது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் கேட்கக்கூடிய இந்த பாடல் கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கிறது.

வான் வெள்ளத்தில் கலக்கும் இன்ப வெள்ளம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் தம் கவிதைகளில் வானம்பாடியின் குரலை அவ்வாறு போற்றியிருக்கிறார். வானம் முழுவதும் இன்பத்தை நிரப்ப வல்லது வானம்பாடியின் குரல், அதனுடைய ஆற்றல் அத்தகையது அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட குரல்களின் சங்கமமாகத்தான் பாடல்கள் எல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றும் இணைவே நிகழ்ச்சியில். நேரம் 11:20. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்னை என்ற படத்திலிருந்து கேட்க போகிறோம். பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசிலா குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல் இது. கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை R. சுதர்சனம்.

0: போர் அடிக்குதே.
1: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
0: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
1: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
0: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: நேரம் 11:30.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
0: நம் மனதுக்கு நிறைவும் ஆறுதலும் பேரின்பமும் தரக்கூடியது இசை. எல்லாமே இசையிலிருந்து நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு மனநிறைவை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் பாடல்களை கேட்டு. நேர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து நாம் கேட்கலாம். பி சுசிலா குரலில் ஒலிக்கக்கூடிய இந்த பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

நேரம் 11:35. என்றும் இனிமே நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கண்ணாடி மாளிகை என்ற படத்தினது கேட்கலாம். பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல். மரியதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை டி பத்மன்.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்.

0: ராஜா, ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: மிருகேற்றாக தொடங்கி மனம் வருடும் பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாடல்கள் மிருகேற்றிக் கொண்டிருக்கிறது நமது நிகழ்ச்சியை, என்றும் இனியவை நிகழ்ச்சியை. நேரம் 11:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அழகு நிலா என்ற படத்திலிருந்து நாம் கேட்கலாம். பி வி ஸ்ரீனிவாஸ் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.
1: சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா, அண்ணன் நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா. சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா, அண்ணன் நடை

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்டசாலா குரலில் ஒலிக்கவிருக்கிறது. மனிதன் மாறவில்லை என்ற படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கிறது. கேட்கலாம் இந்த பாடலை.

அமைதியையும் மனதின் மையத்தில் கொண்டு சேர்க்க வல்லது இசை. அப்படி மயிலிறகாக வருடும் இசையை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் இணைவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நீங்காத நினைவு என்ற படத்திலிருந்து பி. சுசீலா எல்லாரீஸ்வரி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். பாடலுக்கிசை ஜி. ராமநாதன்.

மண்டபம் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டும் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் நாம் கேட்டும் அந்த பாடலை கே வி மகாதேவன் இசையில் பாடல் எழுதியிருந்தார் கண்ணதாசன். இனிமையான இசை, உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் மெட்டுக்கள், மிகவும் நுட்பமான இசை சங்கதிகள், இத்தனையும் ஒருங்கே கொண்டவைதான் என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் பாடல்கள். என்றும் இனிமை நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காத்திருந்த கண்கள் என்ற படத்தை தான் நம்ம கேட்க போகிறோம். நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல்களில் ஒலிக்கப் போகிறது. கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

0: கண்ணபாசம் என்ற படத்திலிருந்து டாக்டர் சிறிய எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒழித்த பாடலை கேட்டோம். மாயாவனநாதன் எழுதியிருந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரும் பொழுது 12:45.
2: ரெட்ரோ நேரம்.
1: உங்கள் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளும் பாடல்களின் அணிவகுப்போடு ஒரு மணி வரையிலும் கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ நேரம். வழக்கம் போல இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு விலை மதிப்பற்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு கட்டணம் ஏதும் வாங்காமலேயே போகிறது வாழ்க்கை. எவ்வளோ அழகான ஒரு தத்துவம் பாருங்க. ஒவ்வொரு முறையும் ஏதேனும் ஒரு விலை மதிப்பற்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு கட்டணம் ஏதும் வாங்காமலேயே போகிறது வாழ்க்கை. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை பயணம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம், அன்பையே பரிமாறிக்கொள்வோம். சரி, இப்போ ரெட்ரோ நேரத்தில் முதல்ல நாம் கேட்க போகிற பாடல் இது வந்து சிப்பிக்குள் முத்து. இந்த படத்துலேருந்து வரப்போது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகியோட குரல்களில் வைரமுத்து எழுதின பாடலுக்கு இசை இளையராஜா.

தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகியின் குரல்களில் ஒலிக்கும் இந்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் எழுதியது. ராணி தேனி படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முழுமையான கொண்டாட்டத்தோட கேட்டு ரசிட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. நேரம் பொழுது 12:14:35 நொடியில் அடுத்து என்ன பாட்டு வரப்போகுது ரெட்ரோ நேரத்தில் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கீங்க இல்லையா. இதோ பாட்டு வருது சித்ராவோட குரலில், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பில், சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்துலேருந்து. இன்றைக்கி என்ன மாதிரியான பாடல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓரளவுக்கு யூகிச்சிருப்பீங்க. உங்கள் யூகம் ரொம்ப கரெக்ட். இப்போ பாட்டு.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விகித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.

நேரம் பொழுது 12:20 பத்து நொடி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கானங்களோட அணிவகுப்போட கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். அந்த வரிசையில அடுத்து நாம கேட்க போற பாடல் KJSதாஸ் எஸ் ஜானகியோட குரல்கள்ல கண்ணதாசன் எழுதின பாடல், இளையராஜாவோட இசையமைப்புல நெற்றிக்கண் படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் போ 12:26 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரத்தில் இணைஞ்சிருக்கோம். நீங்கள் போட்ட மெசேஜஸ்லாம் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். ரவி 52 வாழ்த்தியிருக்காங்க. அல்லி நகரம் எஸ் மகாதேவன், அப்புறம் வலங்கைமான் ஆட்டோதுரை, மேலப்பேடு தயாளன், பெரும்பாக்கம் வனஜா, பொன்னேரி கலீல் அகமது, மீரா வெங்கட்ராமன், தீநகர்லேருந்து ரங்கராஜன், சூரியமூர்த்தி கோவூர் அந்த இடத்துலேருந்து, தமிழரசன் தங்கவேலு அவங்க வேதாரண்யம் அந்த இடத்துலேருந்து, பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம், பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டம் அந்த இடத்துலேருந்து, ரெடில் சயாத் பாஷா இவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கான பாடல்கள் அதோட குறிப்புகளோட வாழ்த்துக்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அடுத்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? இந்த பாட்டு ஒரு ரேரான ஒரு சாங். இது வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்க பாடியிருக்காங்க. புலவர் மாரி அப்படிங்கிறவர் எழுதின பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவங்க இசையமைப்பில் மூக்கணாங்கயிறு இந்த படத்துலேருந்து பாட்டு இப்போ வந்துட்டுருக்கு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: நேரம் பொழுது 12:39:20. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம். செய்திகளுக்கு பிறகு 12:50. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 12:40 தமிழ் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 11வது ஆயுர்வேத தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பாரம்பரிய சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வாழ்க்கை முறை நோய்களுக்கு ஆயுர்வேத சிகிச்சை சிறந்த மருத்துவ முறையாக விளங்குவதாக மத்திய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இந்நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதா என்பதே இந்த ஆண்டு கருப்பொருளாகும் என்று கூறினார். நீரிழிவு நோய், உடல் பருமன், உயர் ரத்த அழுத்தம், மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை நோய்களை கட்டுப்படுத்த ஆயுர்வேதம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஆயுர்வேதம் மிக பாரம்பரியமான சிகிச்சை முறை என்று கூறியுள்ளார். அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துகளையும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரித்துறை தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் வரித்துறையில் இந்தியா மேற்கொண்டுள்ள சீர்திருத்த முன்னேற்றத்தை எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் வருமான வரி செலுத்துவோருக்கு உதவி அளிப்பது, தொழில்நுட்பம் மூலம் வருமான வரி கணக்கிடுவது உள்ளிட்டவைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில்நுட்பம், நிர்வாகம், வரி செலுத்துவோர் என்று வரித்துறையை 3 பிரிவுகளாக மாற்றி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டுத் திட்டத்தின் 8வது ஆண்டு விழாவையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் 48,54,00,000 பேருக்கு ஆயுஷ்மான் காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 13 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த 5 கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மாநாட்டில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இந்த விருதை பஞ்சாப் வேளாண் அமைச்சர் திரு குர்மீத் சிங்கிடம் வழங்கினார். சர்வதேச சைகை மொழி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் மனித உரிமைகள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு நாட்டின் சைகை மொழி மூலம் செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. உலக செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் அமைப்பின் 75வது ஆண்டு விழாவும் இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. இந்த அமைப்பின் சார்பாக வரும் 27ஆம் தேதி வரை செவித்திறன் குறைபாடு உடையவர்களின் வார விழாவாக கொண்டாடப்படுகிறது. ஐநா சார்பில் கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் செப்டம்பர் 23ஆம் தேதி சர்வதேச சைகை மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: மற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக நியூயார்க்கில் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், பொருளாதார சவால்கள், இயற்கை பேரிடர்கள், அரசியல் பிரச்சினைகளை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான உரம் மற்றும் விதைகள் கையிருப்பில் இருப்பது அவசியம் என்று அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் எழும் சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். கொல்கத்தா அமலாக்கப் பிரிவு தனியார் பொறியியல் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்புடைய 16 இடங்களில் சோதனை நடத்தியுள்ளது. அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக கொல்கத்தா, தில்லி, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களில் உள்ள இந்த நிறுவனங்களுக்கு தொடர்புடைய அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக அமலாக்கப் பிரிவு கூறியுள்ளது. பங்களாதேஷில் தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் 3 தலைவர்களை டாக்கா நீதிமன்றம் சிறையில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டுள்ளது. கடந்த 11 தேதி டாக்காவின் குல்ஷான் பகுதியில் இவர்கள் தலைமையில் அனுமதியின்றி பேரணி நடத்தியதற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரணியின் போது நாட்டு வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதையடுத்து நீதிமன்றம் சிறையில் அடைத்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு பர்கானா, மித்னாபூர், புருலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. கொல்கத்தாவில் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு இப்பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. கோராபுட் ராயகடா இடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இம்மாவட்டங்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பளு தூக்குதல் 49 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல், ஸ்கீட் ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சாஃப்ட் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஜெய்மீனா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் கபடி பிரிவில் இந்தியா 48-25 என்ற புள்ளிக் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் அங்குஷ் பங்கல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் லக்ஷ்மணன் இங்கிலாந்தின் விக்டர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா ஏ முதல் இன்னிங்ஸில் 334 ரன்னுக்கு ஆட்டமிழந்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி வெற்றி பெற இந்தியா ஏ அணி 339 ரன் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 338 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமின்றி ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு வழிகாட்டியாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வரி நிர்வாகம் காகிதத்திலிருந்து டிஜிட்டல் அடிப்படையில் மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக திகழ்கிறது என்று மத்திய

சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள வளரும் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரும் பொழுது 12:50. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா இப்ப நாம கேட்க போற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, தேவா இவங்கெல்லாம் இணைந்து பாடியிருக்காங்க. தேவாவோட இசையமைப்பிலும் இந்த பாட்டு, அகத்தியன் எழுதினது. இந்த பாடல் இடம்பெற்ற படம் கோகுலத்தில் சீதை.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்தாச்சு. முகமது பிலால் ஐனாவரத்துலேருந்து, அப்புறம் ரெடில் சையாத் பாஷா, ராம்பிரியன் அவங்க வந்து இன்றைக்கி பாடல் தொகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் அந்த போட்டிங்கள்லையும் அந்த பாட்டு ரொம்ப ரேரான ஒரு சாங் தான் அப்படின்னு சொல்லி மூக்கணாங்கயிறு அந்த பாட்டுக்கு அவங்க பாராட்டியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன், மேட்டுப்பட்டி கண்ணன், மாதேஸ்வரன் தகடூர் இந்த இடத்துலேருந்து, செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் பகுதியிலேருந்து, மேலப்பேடு தயாளன், அப்புறம் சாந்தி ரமேஷ், தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன் அவங்க, குப்புராமன் அவங்க குரோம்பேட்டையிலேருந்து, சென்னை பழையவனாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு இவங்க எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்தும் சொல்லிட்டு இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் என்னென்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகியோட குரல்களில், எஸ்பி சைலஜாவோட குரல்களில், மரகதமணி அவங்களோட இசையில், பாசவலை படத்துலேருந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரப்போகிற பாடல் இது.

0: சுகம் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ராமன் சீதை இந்த மாதிரி பேர் வரக்கூடிய பாடல்களை நம்ம கேட்டு ரசித்தோம். இதுவரை தந்த இந்த நிகழ்ச்சி
1: நேரம்
0: நேரம் இப்பொழுது 1 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ கேட்க போற இந்த நிகழ்ச்சி
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: நேயர்களை, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்க போறீங்க, பாடல் உங்கள் சாய்ஸில், என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணணும். 044 அப்படிங்கிற முன்னிணைப்பு என்னோட 2952-0853 இது ஒரு எண், 2838-9871 இது மற்றொரு எண். இந்த எண்களில் ஒரு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக காற்றலைகளில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வலம் வரும். இப்போ முதல் நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேடம். அறிவிப்பாளருக்கு பகல் வணக்கம்.
1: வணக்கம். செல்வது யாரோ?
3: திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் சுப்பிரமணி.
1: ஆதியூர் சுப்பிரமணி அப்படி சொல்லிக்கலாமா? சரி, சுப்பிரமணி.
3: பாடல் வந்து கொட்டாப்பா குழந்தை வெத்தல. படம் நாட்டாண்மை.
1: நாட்டாண்மை படத்துல இருந்து அந்த பாட்டு.
3: எனக்கு மற்ற நேயர்கள் அறிவிக்கும்படி மிகவும்.
1: ஆமா, ஒரு துள்ளலான பாட்டு கேட்டிருக்கீங்க இல்லையா? கேட்கலாமா?
3: கேட்கலாம் மேடம்.
1: கேட்கலாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மனோ எஸ் ஜானகியோட குரல்கள்ல சிற்பியோட இசையமைப்புல கேட்க போற இந்த பாட்டு நாட்டாண்மை படத்துல இருந்து, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட முதல் பாட்டு.

0: ஒரு மணி 7:10 வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் வணக்கம் சொல்றீங்க?
1: தமிழகத்தின் தலைமகளாய் தன்னாட்சியாய் தனக்கென ஒரு தனியிடத்தை கொண்ட விவித் பாரதி 102.3 புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை மறுமுனி பாண்டியனின் மாலை மதிய வாழ்த்துக்கள்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். சொல்லுங்க சார், என்ன பாட்டு சார் இன்னைக்கு கேட்க போறோம் நம்ம விவித் பாரதியில?
1: ரெட்ரோ நேரத்தில் விடுபட்ட ஜப்பானில் கல்யாணராமன் என்ற படத்தில் ராதே என்றாதே அந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் தமிழின மக்களுக்காகவும் இந்த பாடலை நான் சமர்ப்பிக்கிறேன்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, சூப்பருங்க. நன்றிங்க.
1: நன்றி,
0: நன்றி. பாருங்க, நம்ம நேயர்கள் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு தொகுப்புல பாட்டு போட்டோம் இல்லையா, அதுல இந்த பாட்டு விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்தும் விதமா இந்த பாட்டு கேட்டிருக்காங்க. ரமேஷ் எஸ் ஜானகி இவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல். வாலி எழுதினது இளையராஜாவோட இசையமைப்புல ஜப்பானில் கல்யாணராமன் படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு. இது உங்கள் அபிமான விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரும் பொழுது 1:14, 10 நொடியில் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கும். இன்ஸ்டண்டா அப்படியே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு காற்றலைகள்ல கலந்து வந்துட்டு இருக்கு. பலவித ரசனைகள் ஒரு சேர அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ரசனை யாருடையது கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
2: நான் தஞ்சை மாவட்டம் ஐயாவாடியிலிருந்து ஜெயலட்சுமி பேசுறேன்.
1: ஜெயலட்சுமி அம்மாக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: கண்ணன் படத்துல
1: இருந்து கண்கள் எங்கே நெஞ்சம் அங்க அந்த பாட்டோட ஐக்கியம் ஆயிடுச்சு இல்லையா?

0: ரொம்ப பிடிக்கும் மேடம் இந்த பாட்டு.
1: சரி கேட்கலாங்களாம்மா?
0: ஆ கேட்கலாம்.
1: நன்றிம்மா.
0: நன்றி
1: நன்றி. பி சுசீலாவோட குரலில் கண்ணதாசனோட பாடல் இது கர்ணன் படத்துலேருந்து வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 வித் மீ ஆர்ஜே அனுராதா விஜயகுமார். ஓகே, நேரம் வந்து 1:21:10 ஆயிடுச்சு. வணக்கம் பாடலுங்கள் சாய்ஸ்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நான் மின்ல இருந்து ராஜா மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் ராஜா சார். என்ன பாட்டு கேட்க போறோம் இன்னைக்கு நம்ம?
2: எனக்கு அலைப்பாய்தில இருந்து யாரோ ஒருவன் யாசிக்கிறான்.
1: எவனோ ஒருவன் யாசிக்கிறான்.
2: எவனோ ஒருவன் யாசிக்கிறான். அந்த பாட்டை ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன். அவங்க நினைவு நாள் கூட கடந்த வாரம் போச்சு. நான் சரிமா இப்பதான் பேசணும் பேசக்கூடாதுன்னு இப்ப கேக்குறேன் மேடம்.
1: என்ன ஒரு தேன் குரல் இல்லையா உங்களுக்கு சுவர்ணலதாக்கு?
2: ஐயோ, அவங்க பாட்டு கேட்டாலும் அப்படி கண்ணீர் தண்ணி கண்ணுல தண்ணி வந்துடும் மேடம்.
1: ஆமா, இந்த பாட்டு இன்னும் சொல்லணும் நம்ம ஸ்பெஷலா.
2: டெய்லர் எல்லாம் செய்யறாங்க அந்த நம்ம நிகழ்ச்சி தான் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு பொழுதுபோக்கே.
1: சூப்பருங்க, சூப்பருங்க, தொடர்ந்து கேளுங்க சார். நன்றி சார்.
2: நன்றி, வணக்கம் மேடம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. ஸ்வர்ணலதாவோட குரல்ல வைரமுத்து எழுதின பாடல் யார் ரஹ்மான் அவங்க இசையமைப்புல இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு அலைப்பாயுதே படத்துல இருந்து.

சோகத்தையும் அப்படியே சுகமாக உயிரை உருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது நம்ம மறுக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு பாட்டு நம்ம கேட்டாச்சு. இப்போ அடுத்த நேயர் ரெடியாக இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை, யார் பேசுகிறீங்க? ஆஹா, லைனில் இருந்த நேயரை காணவில்லையே. சரி, நம்ம ஒரு பாட்டு கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலாவோட குரல்களில், வாலியோட பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில், சிட்டுக்குருவி படத்துலேருந்து இந்த பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்கலாம்.

0: அப்படியே ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தாச்சு. குடியாத்தத்துலேருந்து மாய கேசவன் அப்படிங்கிற நேயர் லைனில் வந்திருந்தாங்க. அவங்களோட இணைப்பு தான் வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. அவங்களுக்காக தான் அந்த பாட்டு நம்ம கேட்டோம். இப்போ தான் வந்து முதல் முறையாக பேசுகிறேன், ரொம்ப நாளாக நான் கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய உரையாடல் இருந்தது. சரி, இப்போ அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம் நம்ம. வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன், முருகன் ஐயா, இதுக்கு முன்ன பேசியிருக்கீங்களா நீங்க?
1: ஆமா மேடம், ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாட்டுக்கு வந்திருக்கு மேடம், இப்ப பேசிருக்கேன் மேடம்.
0: இப்ப பேசுறீங்க, சரி. இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க
1: மேடம்? எனக்கு வந்து ஹரிகரன் குரல்ல பிரியமான தோழி படத்துல இருந்து இந்த தேசத்தில் தேசத்தில் நீ பிறந்தா எடி இத்தனை பேர் அழகா, அந்த பாட்டு மேடம்.
0: அந்த பாட்டு வேணும். பா விஜய் எழுதின பாட்டு.
1: நிச்சயமா நிச்சயம் மேடம், விஜய் எழுதின பாட்டு
0: கேட்கலாங்களா?
1: நன்றி மேடம்.
0: நன்றிங்க, நன்றி. எஸ் ஏ ராஜ்குமார் அவங்க இசையமைப்புல இந்த பாட்டு பிரியமான தோழி படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: நேரும் பொழுது 1:38. வணக்கம் விவத் பாரதி தமிழ் பண்பலை.
2: இணையத்தாருக்கும் நேர்களுக்கும் மதிய வணக்கம். காரைக்கால் மாவட்டம் நல்லம்பல், ஷேக் அலாவுதீன்.
1: ஷேக் அலாவுதீன் ஐயா, என்ன பாட்டினை கேட்க போறீங்க?
2: பொன்னகரம் படத்திலிருந்து வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாட வேண்டும் என்ற ஒரு தத்துவ பாடலை காற்றழகில் தவழ விடுவீர்களா?
1: கண்டிப்பா.
2: ஓகே மேடம், நன்றி மேடம்.
1: கேட்கலாங்க, ரொம்ப நன்றி. ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய பாட்டு வரும், சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. கேஜி யஸ்தாஸோட குரல்ல காமகோடியான்னு எழுதின பாடல், சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்புல பொன்னகரம் படத்துல இருந்து இந்த பாட்டு நாம கேட்க போறோம். கேக்குறதுக்கு முன்னாடி
3: செவியோரம் சுகராகம், இது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பொழுது 1:40.
4: Work from home. ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவிக் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: முகநூலையும் நிறைய நேர்கள் பதிவுகள் போட்டிருக்கீங்க. அரசடிக்குப்பம் சரவணன், அப்புறம் எடப்பாடி, கந்தன் வள்ளி, முரளிதரன் விழுப்புரம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகிழ்ச்சி மழையில் நிகழ்ச்சி தழைக்கிறது அப்படின்னு சொல்லி அழகாக அவங்களுடைய பதிவு. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், முகமது பிலால், அவங்க அயனாவரம் அந்த இடத்துலேருந்து, அலிவலம் கோகுல் ரவி, அப்புறம் சுகுணா, அவங்க மேலப்பேடு தயாளன், இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜி அனுராதா, விஜயகுமார். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீடு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு

0: போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆய்வு செய்தார். மின் நுகர்வோர் புகாரில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். மின்வெட்டை சரி செய்வதற்கான ஏற்பாடுகள், மின் தேவை, மின் உற்பத்தி, மின் கொள்முதல் உள்ளிட்டவை குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் தமிழகத்தில் உடனடியாக 600 துணை மின் நிலையங்கள் தேவைப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின்மாற்றிகள் மாற்றப்பட உள்ளதாக கூறினார். 6000 மின்மாற்றிகள் சீரமைக்கப்பட உள்ளதாகவும் மின்துறையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். மின்வாரிய ஊழியர்கள் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உயிர்களின் மறுவாழ்விற்கு வழிகாட்டும் உடல் உறுப்பு கொடையாளர்கள் அனைவரையும் இந்நாளில் பெருமையுடன் நினைவு கூற முதலமைச்சர் திரு விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கும் பலரது வாழ்வில் புதிய நம்பிக்கையையும் புது வாழ்வையும் உறுப்பு தானம் உறுதி செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் 1065 மாணாக்கருக்கு இன்று பட்டங்களை வழங்கி பேசிய அவர், இளையோர் வேலை நாடுனர்களாக இல்லாமல் புதிய தொழில் முனைவோர்களாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை அறிவுறுத்தினார். மாணாக்கர் பெற்ற கல்வியை சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துவோம் என உறுதியேற்க வேண்டும் என்றார். பல்முனை வரி கட்டமைப்பு பேச்சுவார்த்தைகளில் எட்டப்படும் முடிவுகள் எல்லை தாண்டிய வரி கட்டமைப்பை மறு வடிவமைக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் வரி கட்டமைப்பு தலைவர்கள் கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், வளர்ந்து வரும் பொருளாதாரமாக பிரிக்ஸ் நாடுகள் திகழ்வதால் அவற்றின் வரி இலக்குகள் நீண்டகால நோக்கங்களை கொண்டதாக இருக்க வேண்டியது அவசியம் என்றார். இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வரி கட்டமைப்பு முறைகள் பிரிக்ஸ் நாடுகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் எடுத்துரைத்தார். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் 6.9% இருக்கும் என்று ஃபிச் பொருளாதார மதிப்பீட்டு அறிக்கை கணித்துள்ளது. ரிசர்வ் வங்கி அடுத்த மாதம் வெளியிட உள்ள 2 மாத நிதிக் கொள்கையில் கடன்களுக்கான வட்டி விகிதம் 5 அடிப்படை புள்ளிகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. நுகர்வோரின் செலவின விகிதம் அடுத்த ஆண்டு 5.7% குறையக்கூடும் என்றும் இந்நிறுவனம் கணித்துள்ளது. 2028 நிதியாண்டில் நம் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 6.5% குறையும் என்றும், பணவீக்கம் வரும் டிசம்பர் மாதம் 5.5% உயரும் என்றும் ஃபிச் அறிக்கை மேலும் கூறுகிறது.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதமரின் இலவச சூரிய சக்தி மின்சக்தி திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் சூரிய மின்சக்தி திறன் தேசிய இயக்கமாக உருவெடுத்து பொருளாதார வளர்ச்சியையும் எரிசக்தி தன்னிறைவையும் தூய்மை மின் ஆற்றலையும் உறுதி செய்துள்ளது. 2014 2.8 GW இருந்த சூரிய மின்சக்தி திறன் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை 165 GW திறனை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இலவச சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் 51 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதோடு 14.8 GW சூரிய மின்னொளி மேற்கூரைகள் இல்லங்களில் பொருத்தப்பட்டு பெருமளவில் மின் கட்டணம் சேமிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளி மேற்கூரை திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து பசுமை திறன் உறுதி செய்யப்பட்டு மின் கட்டணம் சேமிக்கப்படுவதால் மக்களுக்கு இந்த திட்டம் பெருமளவில் பயனளித்து வருகிறது. சூரிய மின்சக்தி திட்டத்தின் சிறப்பம்சம் குறித்து திருச்சி தேசிய கல்லூரியின் உடல் கல்வி துறைத் தலைவர் திரு பூபதி தெரிவிக்கையில்,
3: பல வீடுகளின் கூரைகளில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டிருந்ததால் இதன் மூலம் மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது. மேலும் பாரம்பரிய மின்சார ஆதாரங்களின் மீதான சார்பும் குறைக்கப்பட்டிருந்தது. விவசாயிகளுக்கு சூரிய மின்சக்தி வழங்கிய பயன்கள் மிக அதிகம். சூரிய சக்தியால் இயங்கும் நீர் பம்புகள் பயன்படுத்தப்பட்டிருந்ததால் விவசாய நிலங்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி மேம்படுத்தப்பட்டிருந்தது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் 8ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி பேசிய அவர், எளிதில் அணுகக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார அமைப்பை வலுப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்றார். நாட்டில் 60 கோடி பேரை உள்ளடக்கிய உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீடு திட்டம் இது என்றார். 11ஆவது ஆயுர்வேத தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. நாளைய ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆயுர்வேதம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இத்தினத்தை ஒட்டி பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், ஆயுர்வேதம் என்பது சிகிச்சை முறை மட்டுமல்ல என்றும், ஆரோக்கியமான சமச்சீரான வாழ்க்கை முறைக்கான வலிமையான வழிமுறை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் நடைபெறும் இக்கொண்டாட்டங்களில் ஆயுர்வேத நிறுவனங்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் இத்தின கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. எண்ணங்களை வெளிப்படுத்தவும் தொடர்பிற்கும் உள்ளடக்கத்திற்கும் செய்கை மொழி ஆற்றல் மிகு பாலமாக திகழ்கிறது என்று மத்திய சமூக நீதி அதிகாரமளிப்புத்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்கை மொழி தினத்தை ஒட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வாய்ப்பேச இயலாத செவித்திறன் குன்றியோருடன் செய்கை மொழி மூலம் நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்றார். அனைத்தையும் உள்ளடக்கிய சமூகத்தை கட்டமைக்க செய்கை மொழியை கற்று உணர அழைப்பு விடுத்துள்ளார். செவித்திறனற்ற வாய்ப்பேச இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு தடையற்ற தொடர்புகளை சம வாய்ப்புகளையும் செய்கை மொழி உறுதி செய்வதாகவும் திரு வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 49 கிலோ பளுதூக்குதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்ற இந்தியாவின் மீராபாய் சானுவை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். அவரது வெற்றி தேச மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக வாழ்த்தியுள்ளார். டீம் ஸ்கிட் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற மகளிர் குழுவை பாராட்டியுள்ள பிரதமரும் குடியரசுத் தலைவரும், திறமையுடனும் உறுதியுடனும் விளையாடி தேசத்திற்கு பெருமை தேடி தந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வட்டம் கருங்கல் மூசாரி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் விளையாட்டு மைதான பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பு விலை உயரக்கூடும் என்று உற்பத்தியாளர்கள் கருதுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது. தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சேமித்து வைத்துள்ள உப்பை மழையிலிருந்து பாதுகாக்க பனை ஓலையை கொண்டு மூடும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உப்பு விலை உயரக்கூடும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோவில் உடையான் திருக்கோவிலின் பிரமோற்சவ செப்பு தேரோட்டம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருத்தேரை பக்தியுடன் வடம் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வைணவ தலங்களில் வெகு சிறப்பு உடையதாகும். இங்கு ஆதிகோவிலான வட பெரும் கோவில் உடையான் வடபத்திர சயன பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவியுடன் காலை மற்றும் இரவு வேளைகளில் வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வந்தன. இன்று காலை பெரிய பெருமாள் செப்பு தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அங்கு வேத விற்பனர்கள் வேத பாராயணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருப்பாவை பாடல்கள் பாடி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மின் வாரிய தலைமையகத்தை இன்று ஆய்வு செய்தார். மின் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள பொதுமக்கள் உரிய அவகாசம் வழங்க வேண்டும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமரின் ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாராட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: செடியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நேரம் பொழுது 1:55:45. விவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
2: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
1: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
2: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
2: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீன பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்ததான் போறாங்க.
2: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை

0: 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: நண்பர்களே, இந்த மணித்துளியிலிருந்து 2:55 வரைக்கும் நாம் வந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். அதன் பிறகு பிற்பகல் 3 மாலை 4 வரை நமக்காக வர்ணச்சாலம் நிகழ்ச்சி காத்திருக்கிறது. மாலை 4:00 to 5:00 வரை நமக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டம் காத்திருக்கிறது. இன்னைக்கு காலையில் நான் ஏதாவது சொல்லணும்னு தேடின ஒரு விஷயம், அதாவது நம்ம உழைப்பு அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, வானை தொட நினைத்தால் வீட்டை தாண்டித்தான் ஆக வேண்டும். அதாவது வானத்தை தொடணும்னு ஆசையை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா முடியாதுல்ல, வெளியே வரணும், தாண்டி வரணும், பல விஷயங்களை கடந்து வரணும். அப்படி கடந்து வந்தால் தான் வாழ்க்கையில் இன்னும் பல உயரங்களை தொட முடியும். அப்படிங்கிறனால சில விஷயங்களை விட்டுத்தான் ஆகணும் சில நேரங்களில் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே தான் பாட்டுக்குள்ளேயே சொல்கிறாங்க. பாட்டுக்குள்ளே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு நான் வந்து இப்படி இருந்தேன், அன்றைக்கி வந்து என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல, இன்றைக்கி நான் பாட்டே பாடுறேன், நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி கேட்டுருவோம்.

0: மெல்லினமாம்
1: ஜரல வாழல
0: இடையினமாம்
1: இடையினமாம்.

0: ஏஎல் ராகவன், பி சுஷீலா குரல்களில் கண்ணதாசன் வரியில், எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் அந்த அற்புதமான பாடல் பார்த்தால் பசி தீரும் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: எல்லாருக்கும் வணக்கம், நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.
0: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்

இரண்டு மணி பத்து நிமிடம் 44 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடலை கேட்டாச்சு. இப்போ ஒரு பாட்டை வச்சு எதாவது கண்டு

முடிக்க முடியுமானா? நிச்சயமாக முடியாது. இன்னும் சில பாடல்கள் உங்களுக்காக வரும், ஒன்று ஒன்றா கேளுங்க, ஒவ்வொன்றையும் இணைத்து பாருங்கள். ஏதாவது ஒரு வரி இல்லை ஏதாவது ஒரு வார்த்தையை பிணைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். அப்படி ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒன்று ரெண்டு பாடல்களை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நம்ம முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathitamilfm102.3 அப்படிங்கிற பக்கம் நமக்காக காத்திருக்கு. நம்ம பண்பலையோட நிகழ்ச்சிகள் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதற்கு ஒரு விருப்பத்தை கொடுத்து ஃபாலோ பின்தொடரல் அதையும் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ பதிவு போட்டிருக்கேன், அந்த பதிவுக்கு கீழே பாடல்கள் எந்த ஸ்டைலில் போயிட்டுருக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சரியாக கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, ஒருவேளை மாற்றி கீற்றி ஏதாவது கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடுங்க, சரியாக இருந்தால் சந்தோஷம், இல்லாட்டி அடுத்த முறை அதை கொடுத்து அதுலேயும் சந்தோஷப்பட்டுக்கிறோம். அப்படிதான் என்ன, அந்த மாதிரி சரியாக இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்க பாருங்கள். அப்போ வந்து நாமளும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், சரியாக கண்டுபிடிச்சிங்க வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதே போல் தான் இங்கேயும் ஒருவர் வாழ்த்தி பாடுகிறார். எப்படி வாழ்த்துறாரு கேட்டு

0: பி சுஷீலா குரலில், வாலியினுடைய வரியில், வி குமார் அவங்களுடைய அருமையான இசையில் அந்த அற்புதமான பாடல் 100க்கு 100 படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு
2: வணக்கம். நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல், புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: நண்பர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு 2 பாட்டு வந்துருச்சு, கேட்டிருப்பீங்க எந்த ஸ்டைலில் போகுதுன்னு. எதாவது கண்டுபிடிக்க முடியுமானா? ஓரளவு கண்டுபிடிக்கலாம், இருந்தாலும் இன்னும் பாடல்கள் நமக்கு காத்திருக்கிறது. கடந்த பாடலில் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. யாருன்னே தெரியாத ஒரு நபருக்கு உதவி பண்ணுறது மட்டும் இல்லை, வாழ்த்து சொல்கிறது கூட ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த வாழ்த்து அவங்களுக்கு அன்றைய நாள் முழுக்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். யாருன்னே தெரியல, நமக்கு ஏன் வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சே இருக்கும். சில நேரங்களில் அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கூட கொடுக்கும், சில நேரத்தில் கன்ஃபியூஷனையும் உண்டு பண்ணுறோம், ஏன் நமக்கு வாழ்த்து சொன்னாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் யோசிக்க வேணாம், வாழ்த்து கிடச்சதா சந்தோஷமாக கொண்டாடுங்க, அதுதான் முக்கியம். இப்போது அதே தான் இங்கேயும் நடக்குது. யார் யார் யார் யார் அந்த வாழ்த்து சொன்னவர் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கேயும் ஒரு யார் யார்னு யோசிக்கிறாங்க, ஏன் யோசிக்கிறாங்க கேட்டுருவோம்.

0: பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரல்களில் கண்ணதாசன் வரியில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணை இசையில் அந்த இனிய பாடல் பாசமலர் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: பாட்டுக்கு இட்டா டான்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

102.3 FM. உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்

ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் முகநூலில் போடலாம். ஏற்கனவே வந்து நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் போட ஆரம்பிச்சிடலாம். எந்த மாதிரி இருக்குது பாடல்கள் அப்படிங்கிறத கவனிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போடலாம். இல்லை 2:50 வரைக்கும் பொறுத்திருந்து பொறுமையாக கூட போடலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. நீங்கள் சரியாக போட்டாலும் ஓகே, சரி இல்லாமல் போட்டாலும் ஓகே. எனக்கு தேவை சரியாக இருந்தால் சந்தோஷம், சரியாக இல்லைனா அடுத்தடுத்த வாரங்களுக்கு எப்பயாவது தேவைப்பட்டுச்சு எனக்கு ஏதாவது பஞ்சம் வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நான் எடுத்து அதை அப்படியே திரும்ப உங்கள்கிட்டே கொடுத்துருவேன், சரிங்களா? அவ்வளவுதான். மழை வரக்கூடிய நாட்கள்ல மேகங்கள் கருப்பா அப்படி அங்கங்க உலாவிட்டு இருக்கும். சில நேரங்களில் எந்த இடத்துல ஹெவியா அதிகமா மழை பொழிவு இருக்கிறதோ அந்த இடத்துல வானத்துல இருந்து கீழே தரை வரைக்குமே மேகம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பிணைந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம ஊர்ப்புறங்கள்ல பார்க்கலாம், ரொம்ப கிராமங்கள்ல காடுகள்ல இருக்கும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு திசையில மட்டும் அப்படியே வானத்துல தரைப்பகுதி வரைக்குமே ஒரு மாதிரி சாம்பல் கலர்ல அந்த பொழிவு அப்படிங்கிறது சிறப்பாக தெரியும். அந்த பக்கம் நல்ல மழை அப்படின்னு நம்ம அப்படியே கணிச்சு சொல்கிறோம். அதே போல் மேகம்

அந்த இடத்துல மட்டும் நம்ம ஊர்ப்புறங்களில் பார்க்கலாம், ரொம்ப கிராமங்களில் காடுகளில் இருக்கும்போது அந்த மாதிரி ஏதோ ஒரு திசையில் மட்டும் அப்படியே வானத்துறது தரைப்பகுதி வரைக்குமே ஒரு மாதிரி சாம்பல் கலரில் அந்த பொழிவு அப்படிங்கிறது சிறப்பாக தெரியும். அந்த பக்கம் நல்ல மழை அப்படின்னு நம்ம அப்படியே கணிச்சு சொல்கிறோம். அதே போல் மேகம் அங்கே மேலேருந்து கீழே வரப்போகுது. எங்கே கீழே வரப்போகுது அப்படின்னா கிழக்கு பக்கமாக, அதை கிழக்கு கரை ஒன்று இருக்குது, அந்த கரை ஓரமாக அந்த மேகம் கீழே வருதான். ஏன் கீழே வருது கேட்டுருவோம்?

0: கேஜே ஏசுதாஸ் வர்ணலதா குரல்களில் வாலியினுடைய வரியிலே இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் சின்னத்தாயி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. Yes, who is it?
2: Don.
3: Don.
2: Don.
3: Don.
4: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுற. வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
5: புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
6: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 வரை
7: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
8: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்துட்டு இருக்கு. நிச்சயமா இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம், நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா முகநூலில் பதிவாக போடலாம். ஓகே, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடந்த பாடலில் அந்த மழை பற்றி சொன்னல, மழை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது, அதோடைய வேலையை சிறப்பாக செஞ்சுது அப்படின்னா நமக்கு தண்ணிக்கு பெரும்பாலும் பஞ்சமே வராது. இப்போ கிணறுலாம் இருக்குது அப்படின்னா அதில் ஊற்று ஊறும். மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சுது அப்படின்னா சும்மா குறைஞ்ச ஒரு 10-15-20-30 அடிக்குள்ளேயே நல்லா தண்ணி அப்படியே சைட்லேருந்து ஊறி கிணத்துக்குள்ளே வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை மழையே பெய்யல, காஞ்சி போயிருச்சு அப்படின்னா கிணத்து அடியாட வரைக்கும் போனால் கூட ஒரு சொட்டு தண்ணி கூட பார்க்க முடியாது. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிறம் மாறி பெட்ரோல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்ம சாதாரண தண்ணி அந்த மாதிரி மாறிடும். அதனால் மழை தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்யும்போது நமக்கு எப்போவுமே பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் அந்த ஊற்று அப்படிங்கிறது நமக்கு எளிய வகையில், நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப மேலே இருக்கும்போது எளிய வகையில் கிடச்சிரும். இந்த ஊற்று இருக்குல்ல, ஊற்று அந்த ஊற்று மாதிரி நான் மாறணும் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஏன் மாறணுன்றாங்க கேட்டுருவோமா?
9: தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சே

0: மனோ எஸ் ஜானகி குரல்களில் கஸ்தூரி ராஜாவினுடைய வரியில், தேவாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அட்டகாசமான பாடல் தாய் மனசு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன் பேசுறேன்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காதே.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன்

0: நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: 102.3 FM 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது வித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்,
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னும் 1-2 பாடல்களுக்குள்ள நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிடுவோம். இதில் சிலர் வந்து எந்த பாதையில் போகுது, எந்த ஸ்டைலில் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியல, பாட்டை என்ஜாய் பண்ணுறதா இல்லை யோசிக்கிறதா, என்னப்பா நீங்கள் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்கிறீங்க. இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. பாட்டை கேட்குறவங்க பாட்டை கேட்டு கொண்டாடுங்க. எனக்கு இதுவும் அதை பாட்டு கேட்குறது இல்லாமல் கூடுதலாக இந்த மாதிரி யோசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பதிலை போடுங்க. மற்றபடி நீங்கள் பாட்டை கொண்டாடுபவர்கள் கொண்டாடி கொள்ளலாம், இல்லை ஒரு வேளை பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசை இருந்தால் நீங்கள் அதுக்கும் பதில் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இது எந்த கட்டாயமும் கிடையாது, உங்களுடைய விருப்பத்தின் பேரில் செய்யக்கூடிய விஷயம் தான். எனக்கு என்னன்னா, ஒரு 7-8 பாட்டு 9 பாட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்களும் அதை சரியாக கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே வாழ்த்துக்கள் சொல்லி நம்ம நினச்ச சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போது அடுத்த பாட்டு எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, சில விஷயங்களை சில நேரங்களில் நம்ம கரெக்டாக செஞ்சிடணும், இல்லாட்டி அப்புறம் ரொம்ப பின்னாடி ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் சில விஷயங்களை சில நேரங்களில் செஞ்சே ஆகணும். அதில் முக்கியமானது விவசாயம். என்ன சொல்கிறாங்க பாட்டுக்குள்ளே கேட்டுருவோம்.

0: மனோ குரல்ல இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் பொன்னுமணி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்வண்ணன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 104 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நண்பர்கள் ஒரு 31 பேர் வந்து கருத்துக்களை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு பார்த்தா இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியல, அது எனக்கு சந்தோஷம். அதாவது தெரியாத அளவுக்கு பாடல்களை போட்டுட்ருக்கேன். முதல் 3 பாடல்கள் தான் தெரியாமல் இருந்திருக்கும், ஆனால் அடுத்தடுத்த பாடல்களில் நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். முதல் 3 பாடல்களையுமே நீங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஆளாக இருந்தால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கம் சொல்லி வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்கே ராஜ் அவரும் வந்து திரு நின்ற ஊர்லேருந்து பழைய நினைவுகளை கூறக்கூடிய பாடல்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லையே. அதுக்கப்புறம் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, ஏதோ மனசில் வச்சு இந்த பாட்டெல்லாம் கோத்தீங்களோ, சத்தியமாக புரியலப்பு, நீங்களே சொல்லிடுங்க, இந்த கடைசியில் என்ன பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அப்படியே வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்வதவர்தினி அவங்க வந்து ஊமை பெண் நல்ல பாடல், நான் உன்னை வாழ்த்து பாடுகிறேன், இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மாதவரம் வீரராகவன் அவர் வந்து யோசிக்கலாம், நேரம் இல்லைங்க,

பாடல்களை நேசிக்கத்தான் மனதில் இடம் இருக்கிறது. அதை பாருங்க எப்படி யோசிச்சிருக்காரு, யோசிக்க நேரம் இல்லை நேசிக்கத்தான் நேரம் இருக்குது இடம் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு பாட்டு அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்தோணிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து, இன்றைய பாடல்கள் எண்ணிக்கையை குறிப்பது போல வருவது அல்லது தமிழோடு தொடர்புள்ளது அல்லது நேரம் குறித்து வருவது போல இருக்குது, தொகுப்பு பெண் என்ற சொல்லும் வருகிறது அப்படின்ட்டுருக்கிறீங்க. சூப்பர், நீங்கள் சில தலைப்புகளை கொடுத்துருக்குறீங்க, ஆனால் இதில் எதுவுமே இல்லை. ஆனால் ஓரளவு நீங்கள் நெருங்கி ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுருக்கிறீங்க. சொன்ன கொஞ்சம் நேரத்தில் சொல்லிடுறேன், அதை மிகச்சரியாக ஒருத்தர் பின்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் ஹரிச்சந்திரன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்திலிருந்து, ராசாமகன் ஹரிச்சந்திரன். அப்புறம் அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அவங்க வந்து வணக்கத்தையும் சொல்லி வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அந்த மணி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு வரக்கூடிய பாடல்கள் அப்படின்னு சொல்லி அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க தான் சொல்லியிருக்காங்க. எல்லா வார்த்தைகள்லையும் எல்லா பாடல்கள்லையும் மணி அப்படிங்கிற வார்த்தை ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கும். எடுத்த உடனே ஓப்பனிங்லேயே வந்திருக்கலாம், சிலது சரணத்தில் வந்திருக்கலாம், இல்லை பின்னாடியும் வந்திருக்கலாம், எங்கே வேணாலும் வந்திருக்கலாம். நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த மணிங்கிற வார்த்தை இருக்கும், அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் திருமழிசை அஸ்வினி நாகராஜ் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பன்னீர்செல்வம் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க செங்கல்பட்டுலேருந்து. கருணாநிதி வீரவநல்லூர் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. கலை துரைராஜன், அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, என்ன பண்ணுறது, ஆராய்ச்சி பண்ணுறதா பாட்டு கேட்காதா, இவர் தான் சொல்லியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டை கொண்டாடுங்கள், அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமும். ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பீடு தயாளன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் காஞ்சிபுரம் பாடல்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. பி புஷ்பவள்ளி அவங்க, புஷ்பா புஷ்பவள்ளி என்ன சொல்லியிருக்காங்க, வணக்கம் நான் பம்மல்லிருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசிரன் அவரும் வந்து, எதை நோக்கி செல்கிறது என்று தெரியவில்லை ஐயா, நீங்களே போட்டிருக்கு, நீங்களே சொல்கிறீங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் பாடல்கள் நல்லாயிருக்குன்னு இருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்குமார் வணக்கம் சொல்லியிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவங்க வந்து, பாடல்கள் நல்லாயிருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காங்க. முகமது சி பிலால் அவங்க வந்து அயனாவரத்துலேருந்து வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முரளிதரன் வணக்கத்தை சொல்லி ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அப்புறம் தான் அடையாளம்பட்டு ஆசிரியர் கண்கள் இல்லாட்டி மணி தொடர்பான பாடல்கள், மணி என்பது தான் மிக சரியானது. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பன்னீர்செல்வம், உள்ளத்து விருப்பங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் பாடல்கள் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஓகே பரவாயில்ல, மகிழ்ச்சி. பன்னேபுரம் மணிகண்டன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா நைஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர் மட்டும்தான் மிக சரியாக கண்டுபிடிச்சார். இன்றைக்கி இப்போதைக்கு மணி அப்படிங்கிறதான் வந்துச்சு, இப்போ ஜிங்கன் மணி வருது, கேட்டுருவோம்.

பிருதி சௌஹான் அவங்க குரல், கேஜி ரஞ்சித்து இனிமே பாடுவார், விவேகாவினுடைய வரியில் டி இமானினுடைய அட்டகாசமான இசையில் ஜில்லா படத்துக்கு அந்த குட்டி பாட்டை இப்போது கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். இந்த வேளை 2:55 12:00 நொடி. இனி தொடர்வது

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நகரங்கள் மற்றும் அதன் இதய துடிப்புகளாக ரயில் நிலையங்கள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. அம்ரித் பாரத் நிலைய திட்டம் என்பது இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை படிப்படியாக மேம்படுத்துவதற்கான ஒரு நீண்டகால திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிலையத்திற்கும் விரிவான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு நிலையத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை பொறுத்து பணிகள் பல கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளன. நிலையங்களை சுத்தமாகவும் வசதியாகவும் பயன்படுத்த எளிதாகவும் மாற்றுவதே இதன் குறிக்கோள். நுழைவு மற்றும் வெளியேறும் இடங்கள், காத்திருப்பு அரங்குகள், கழிப்பறைகள், தளங்கள் மற்றும் கூரை வசதிகளை மேம்படுத்துவதும் இதில் அடங்கும். தேவைப்படும் இடங்களில் லிப்ட், எஸ்கலேட்டர் மற்றும் இலவச வைஃபை போன்ற வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. பயணிகளுக்கு உதவ வழிகாட்டி அடையாளங்கள் மற்றும்

0: தகவல் அமைப்புகளும் உள்ளன. சில நிலையங்களில் நிர்வாக ஓய்வறைகள் மற்றும் வணிக கூட்டங்களுக்கான சிறப்பு பகுதிகள் இருக்கும். ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உள்ளூர் பொருட்கள் கியோஸ்களில் விற்கப்படும். மேலும் நிலையங்களை பசுமையானதாகவும் மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற கருத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களில் காட்சி மற்றும் விற்பனை நிலையங்களை வழங்குவதன் மூலம் இந்தியாவின் பூர்வீக மற்றும் சிறப்பான தயாரிப்புகள் கைவினை பொருட்களை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பூர்வீக பழங்குடியினரால் தயாரிக்கப்பட்ட கலைப்பொருட்கள், உள்ளூர் நெசவாளர்களின் கைத்தறி, கைவினை பொருட்கள், மசாலா பொருட்கள், தேநீர், காஃபி மற்றும் பிற பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் அந்தந்த இடத்திற்கு ஏற்றதாக இருக்கும். அம்ரித் பாரத் மிஷன் நிலைய கட்டிடங்களை மேம்படுத்துதல், நகரின் இருபுறமும் நிலையத்தின் மூலம் இணைத்தல், பேருந்துகள் மற்றும் பெருநகரங்கள் போன்ற பிற போக்குவரத்து விருப்பங்களுடன் நிலையங்களை இணைப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்றவாறு நிலையங்களை மாற்ற சிறப்பு கவனம் செலுத்தப்பட உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தீர்வுகள், சத்தமில்லாத பாதைகள் மற்றும் சிறந்த திட்டமிடல் ஆகியவை மேம்பாடுகளின் ஒரு பகுதியாகும். நீண்ட காலத்திற்கு நிலையங்களை வெறும் பயணத்திற்கு அப்பால் பல நோக்கங்களுக்கு உதவும் துடிப்பான நகர மையங்களாக மாற்றுவதே இதன் நோக்கமாகும். மில்லியன் கணக்கான பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக அதன் உள்கட்டமைப்பை நவீனமயமாக்க இந்திய ரயில்வேயின் ஒருங்கிணைந்த முயற்சியை அம்ரித் பாரத் ரயில் நிலையம் குறிக்கிறது. அழகியல் ரீதியாக வடிவமைக்கப்பட்ட முகப்பு, மறுசீரமைக்கப்பட்ட தளங்கள், அழகான நில தோற்றம், கூரை பிளாசா, கியோஸ்கள், உணவு அரங்குகள், குழந்தைகள் விளையாடும் பகுதி போன்ற நவீன வசதிகளை பயணிகளுக்காக உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அம்ரித் பாரத் நிலையங்கள் திட்டத்தின் தோற்றம் 2021 முதல் தொடங்குகிறது. அப்போது காந்திநகர் நவீனமயமாக்கலுக்கு உட்பட்ட முதல் ரயில் நிலையமாக மாறியது. அனைத்து நவீன வசதிகளும் 5 நட்சத்திர ஹோட்டலும் நிறைந்தது. அதே ஆண்டில் ஹபீப்கஞ்ச் என்று அழைக்கப்பட்ட ராணி கமலாபதி ரயில் நிலையம் புதிய தோற்றத்தை பெற்றது. இந்திய அரசின் சுகம்யா பாரத் மிஷன் அல்லது அணுகக்கூடிய இந்தியா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகள் தங்கள் ரயில் நிலையங்களை அணுகக்கூடியதாக மாற்ற இந்திய ரயில்வே உறுதி பூண்டுள்ளது. நுழைவு சாய்வு பாதைகள், அணுகக்கூடிய பார்க்கிங், குறைந்த உயரம் கொண்ட டிக்கெட் கவுண்டர்கள், உதவி மையங்கள், கழிப்பறைகள், குடிநீர் மையங்கள், சுரங்கப்பாதைகள், லிப்டுகள் கொண்ட நடைபாதைகள், பிரெய்லி அடையாளங்கள் உள்ளிட்ட நிலையான அடையாளங்கள் மற்றும் பார்வை குறைபாட்டிற்கான தொட்டுணரக்கூடிய பாதைகள் போன்ற வசதிகளை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான ஏற்பாடுகள் வழிகாட்டுதல்களில் அடங்கும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குறைந்த இயக்கம் கொண்ட பயணிகளுக்கான இந்திய ரயில் நிலையங்கள் மற்றும் நிலையங்களில் உள்ள வசதிகளை அணுகுவதற்கான வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக வளர்ந்து வரும் தேசத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்தியாவின் ரயில்வே உள்கட்டமைப்பை மாற்றுவதற்கான ஒரு முக்கிய படியாக அம்ரித் பாரத் நிலைய திட்டம் உள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: FM. 102.3 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:53 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் 2000 2020 வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து நமக்கு பாடல்கள் வர காத்திருக்கிறது. அப்படியே கலவையாக வரும். ஒரு ஒரு வருடம் ஒரே ஒரு இடத்துலையும் வரலாம், மாறி மாறியும் வரலாம், ஜாலியாகவும் வரலாம்.

கொஞ்சம் மீடியமாக மெலடியாகவும் வரலாம், எப்படி வேணாலும் வரும். அப்படி ரேண்டமாக தான் பாடல்கள் நமக்காக வர காத்திருக்கிறது. ரொம்ப நாள் ஒரு பொருளை காணும்னு தேடி தேடிட்டு கிடச்சிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் நம்ம கண்ணில் சிக்கும் பாருங்கள், அப்போ கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தேடும்போது கிடைச்சதை விட இப்போ கிடைக்கும். அப்பா அப்பயாவது கிடைக்கல, இப்போ கிடைச்சிச்சே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா அடுத்த வாட்டி தேடுறது கொஞ்சம் இல்லாமல் பத்திரமான ஒரு இடத்துல எதிர்த்து வச்சுருவோம், அடுத்த வாட்டி தேடாமல் டக்குன்னு எடுக்கக்கூடிய இடத்துல நகர்த்தி வச்சுருவோம். அதனால் அந்த பொருள் கிடைச்சி போயிடுச்சே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போ ஒரு பாட்டு நம்ம மனசு பாடிச்சுன்னா இந்த பாட்டு தான் பாடும்.

0: ஹரீஷ் ராகவேந்திரா குரலில், நான் முத்துக்குமார் வரியில், ஸ்ரீகாந்த் தேவாவினுடைய இதமான இசையில அந்த இனிய பாடல் தெனா வெட்டு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விவித் பாரதி

0: குத்தால அருவியிலே குடிச்சது போல் இருக்குதா, மனச மயக்குதா, சுகமும் கிடைக்குதா, குத்தால அருவியிலே குடிச்சது போல் இருக்குதா.
1: பார்வதி அம்மா பாட்டெல்லாம் பலமா இருக்கு.
2: அதுங்களாமா, எங்க வீட்டுக்காரமா இருக்கிறாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு நல்ல தனிப்பாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க, அதாங்களும் ஒரே சந்தோஷமா இருக்குது.
1: சரி சரி, உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுனீங்கன்னா இவ்வளோ தண்ணியா செலவு பண்றீங்க, இதில் வேற குழாய எடுத்துட்டு போயிட்டு வேலை செய்கிறீங்க, தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியாதா பார்வதி அம்மா?
2: எங்களுக்கு தான் தண்ணி கஷ்டமுங்க. எப்படி பாத்திரம் கழுவுதுறீங்களா? ஒரு வாத்திரத்தில் தண்ணி வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல தண்ணி இருக்கிற வாத்திரத்தில் மறுபடியும் கழுவி எடுப்போமுங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஊர்லிங்க, உங்கள் வீட்டில் தானுங்க அறிவு மாதிரி தண்ணி கொட்டுக்குங்க, அதனால தாங்க ரொம்ப தாராளமாக கொஞ்சம் செலவு பண்ணிடுங்க.
1: கொட்டும் கொட்டும், நிறைய இடத்துல தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நிலத்தில் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மழையே வரலனா அப்போ என்ன பண்ணுறது? தண்ணி கிடைக்காது, அதுக்கு இப்போலேருந்து தண்ணி சேமிக்கணும் இல்லைம்மா?
2: ஆனுங்கம்மா, நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. என்னம்மா இப்போ நான் எங்கள் வீட்டில் எப்படி தண்ணி சிக்கனமாக செய்யறனோ அதே மாதிரி உங்கள் வீட்லையும் செய்யணுங்கிறீங்க. அதானம்மா, நான் எங்கே இருந்தாலும் தண்ணியை சிக்கனமாக செய்யறனுங்கம்மா. தோஷங்களா? சரிங்கம்மா.
3: குத்தால அருவியில் குளிச்சது போல் இருக்குதா, மனச மயக்குதா, சுகமாக இருக்குதா,
4: தண்ணீரை சேமித்து பூமியில் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், நீரை சேமித்து திறம்பட வாழ்வோம். வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: வித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
4: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது 2000 ஆண்டுலேருந்து 2020 ஆண்டுக்குள்ளே வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் தோணும், நமக்கு எதுவுமே சொந்தமாக இல்லை, ஒன்று கூட சொந்தமாக இல்லையே. அந்த படிக்காதவன் படத்தில் ரஜினிகாந்த் ஒரு இடத்துல வெக்ஸ் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, தம்பி தான் உசுறு குசுராக வளர்த்த தம்பி கல்யாணத்துக்காக தான் வச்சுருந்த காரை விற்றுட்டு நடுரோட்டில் நடந்து போயிட்டுருப்பார். அதாவது சிவாஜி படத்தில் 1 ரூபாய் வச்சுட்டு ரஜினி 1 வரல பாக்கெட்டில், அதே போல் அந்த படிக்காதன் படத்துலையும் ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருப்பார். அந்த டைமில் அந்த தம்பி வந்து காரில் போயிட்டுருப்பார், சேத்த வாரி அடிச்சு போயிடுவார், சட்டையெல்லாம் படிஞ்சிருக்கும். இப்போது அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கும்போது இன்னொரு கார் வரும், அதில் அண்ணன் சிவாஜி வருவார். அவர் வந்துட்டு இப்போ தம்பி முன்னாடி நிற்பார், என்னப்பா ஒரே தண்ணி சேராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கரைச்சி போயிடுது தொடச்சி விட்டுட்டு இருக்கும்போது, ஏன் கிடைக்கிற அந்த காரில் யாராவது வேண்டியவங்க போகிறாங்களா அப்படின்னு கேட்பார். ஆமாம் சார், ரொம்ப வேண்டியவங்க போகிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லுவார். சரி அது விடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நீ எங்கே போகணும் சொல், உன்னை நான் இறக்கி விட்டுறேன், அதாவது எங்கே போகணும் சொல், உன்னை நான் விட்டுட்டு போகிறேன் அப்படிம்பாரு. என்ன சார் நீங்கள் கூட விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அந்த மைண்ட் செட்லேயே அந்த டைலாக் சொல்லுவார். நான் அந்த இடத்துல சொல்லலை, உன் வீடு எங்கே இருக்குன்னு சொல், அங்கே இறக்கி விட்டுறேன் அப்படிங்கிற இடத்துல தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எதுவுமே

இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இந்த அண்ணன் மாதிரி யாராவது ஒருத்தர் நமக்கு எப்பயாவது வருவாங்க. அதனால் நம்ம எதை பற்றியும் ஃபீல் பண்ண வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த பாட்டு இருக்குது, இந்த பாட்டு தான் ஃபீல் பண்ணும்போதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. It's a new beginning, it's a new era. As the days, months, years go by, I get better and better, I'm aiming high.

0: உல்லாச உலகம் ரீமிக்ஸ் வெர்ஷனாக திப்பு குரலில் மருத காசி வரியில் வித்யாசாகரனுடைய இசையில் ஜெயம் கொண்டான் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சீரகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்க கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்க கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை புது புது பாடல்கள்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடலில் சொன்னோம்ல, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் நடுரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அண்ணன் சிவாஜி வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருப்பார். ஆனால் அந்த படத்தில் அவர் ஒரு ஆறுதலாகவும் இருப்பார், கடைசி வரைக்கும் அவர் ஒரு ஆறுதலாக இருப்பார். ஒரு முக்கியமான தருணத்தில் அவரை காப்பாற்றக்கூடிய வேலையும் ஜட்ஜாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வக்கீலாக வந்து வாதாடி அவரை வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவார். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, சில நேரங்களில் ஆறுதல் எங்கேருந்து வரும், எப்படி வரும்

அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு சரியாக வரும், வரலன்னா நாமளாக தேடி ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிற வேண்டியதான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் தான் பாட்டுக்குள்ளேயும் இங்கே சொல்கிறாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினச்சேன், கடைசியில் என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது நீ காட்டிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வண்ணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சேன், ஆனால் ஏழு வண்ண வானவிழாவே என்னை மாற்றிட்ட நீ அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. யார் யார் சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: பாம்பே ஜெயஸ்ரீ தீனா குரல்களில், யுகபாரதி வரியில், தீனாவினுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் கருப்பசாமி குத்தகைக்கார் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி பிரசன்னா.
3: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
2: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
3: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
4: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
4: வர்ணஜாலத்தில் பாடல்கள் அப்படி கலந்து கலந்து வந்து கொண்டிருக்கிறது. 2000 2020 ஆண்டிற்குள்ளாக வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எவ்வளவோ மொழிகள் இருந்தாலும் சில மொழிகள் நமக்கு புரியும். அன்பு மொழி, அதாவது அன்பு அப்படிங்கிறது எல்லா உயிருக்கும் பொது இல்லை, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற உயிரினங்களுக்கும் பொது. அந்த உயிரினம் அந்த உயிரினம் மீதே செலுத்தக்கூடிய அன்பு, இல்லை மாற்று உயிரினங்கள் மீது செலுத்தக்கூடிய அன்பு. நாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிரையும் நேசிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த மொழி எல்லா உயிரினங்களுக்கும் புரியும். அந்த மொழி எப்படி எல்லா உயிரினங்களுக்கும் புரியுமோ, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு மொழி இருக்குங்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. என்ன மொழி கேட்டுருவோம்?

0: பல்ராம் குரலில் வித்யாசாகரனுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் மொழி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம்.

0: நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: தமிழ் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2000 2020 வெளிவந்த படங்கள்லேருந்து பாடல்கள் நமக்காக வந்து கொண்டிருக்கிறது. ஒரு படத்தில் செந்தில் வந்து புல்லை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு கவுண்ட் பண்ணிக்கிட்டு அடி வாங்குற அந்த காமெடி சீன் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அந்த சீனுக்குள்ளெல்லாம் போக வேணாம். அந்த புல் இருக்குது பார்த்தீங்களா, அதிகாலை நேரத்தில் ஒரு 5-6 பனி பெஞ்சிருக்கும். அந்த பனி துளிகள் அப்படியே ஒரு மாதிரி அந்த புல் மேலே பட்டு சின்ன சின்ன திவளைகளாக அப்படியே நீர்த்திவளைகளாக நிற்கும். அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ மழைக்காலம்லாம் ஓரளவு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்தே ஒரு மாதிரி, இப்போ வருமா அப்போ வருமா வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியே ஒரு முடிக்கிட்டே இருக்குது வானம். தெளிவாக இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே இப்படி தான் இருக்குது, மற்ற இடத்துல எப்படின்னு தெரில. அதனால் இந்த மாதிரி சூழல்களில் அந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அந்த நேரத்தில் அந்த குழு குழு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சுடச்சூட ஏதாவது கிடைச்சா நல்லாயிருக்கும்ல. அந்த மாதிரி நேரத்தில் சுடச்சுட இட்லி கிடைக்குது அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. அந்த இட்லி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த அந்த நேரத்தில் சாப்பிட்டா. சில நேரங்களில் இட்லி வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா மத்தியானம் ஆனாலும் பசிக்காது, 3-4 ஆனாலும் பசிக்காது. அந்த மாதிரி பிரச்சனையும் சிலருக்கு இருக்கும். அதனால் அளவாக சாப்பிடும். அளவாக சாப்பிட்டோம்னா எல்லாமே அமிர்தமாக இருக்கும். சரிங்களா, பாட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, இட்லியும் இருக்குது, கேட்டுருவோம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துணி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட.

கரகரசக்காடு

0: கேர்ள்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், பென்னி, அப்புறம் ரஹேனா, அதுக்கப்புறம் குழுவினர் குரல்களில் அந்த பாடல் நான் முத்துக்குமார் முறையில் ஏஆர் ரஹ்மானுடைய அட்டகாசமான இசையில் சிவாஜி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
2: நாங்க சுபா பேசுறோம். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விகித பாரதி தமிழ் பண்பலையில
3: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
4: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
5: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
4: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
5: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை

0: முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்களில் எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் மற்றவங்க நாம் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நாம தான் அப்படிங்கிறத நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அப்போவே வந்து நாம் பாதி பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துடலாம். வீட்டில் எல்லா ஜன்னலையும் அடைச்சி வச்சுக்கிட்டு வெளிச்சமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எப்படி? கொஞ்சம் ஜன்னலை திறந்து வச்சா காற்றும் வரும், வெளிச்சமும் வரும். அதே போல் எல்லா பாதைகளையும் நாமளே அடைச்சி வச்சுக்கிட்டு பாதையே இல்லைன்னு சொன்னால் எப்படி? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போது இந்த பாடல்லையும் அதே தான் சொல்கிறாங்க. கண்ணை மூடி வச்சுக்கிட்டு வெளிச்சம் தெரிலனா எப்படி பாஸ், எப்படி கிடைக்கும்? வழியை அடைச்சி வச்சுட்டு வழி இல்லைன்னு சொன்னால் எப்படி? எல்லாம் கிளியர் பண்ணுங்கள், எல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்றாங்க பாட்டுக்குள்ளே. என்னென்னலாம் சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: சங்கர் மகாதேவன் அல்கா அக்னி குரல்களில் நான் முத்துக்குமார் வரியில் ஜிவி பிரகாஷ்குமாரனுடைய அற்புதமான இசையில் ஓரம் போ படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 FM கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
0: மூன்று மணி 50 நிமிடம் 20 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டுவிட்டோம். நண்பர்கள் கருத்து பதிவுகளும் போட்டிருக்கிறீங்க, யார் யார் என்ன சொல்லிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு எட்டு பார்த்துருவோம். சண்முகவேல் அவங்க வந்து ஹாப்பி ஆஃப்டர்நூன் டு ஆல் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் அவரும் வந்து ராஜேஸ்வரி அவங்களும் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா ஒரு பூங்கொத்து கொடுத்துருக்குறாங்க படத்து மூலமாக. அதுக்கப்புறம் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் வணக்கம் சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மகிழ்ச்சி அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓம் பிரகாஷ் வணக்கம் வாழ்த்துக்களை போட்டிருக்கிறாங்க. கந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து முரளிதரன் வழக்கம் போல் அவருடைய ஸ்டைலில் போஸ்டரை போட்டிருக்காரு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் வாழ்த்துகள் அப்படின்னு இருக்கிறாங்க. மேலப்பேரு தயாளன் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சிநாதன் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அன்புராணி அவங்க வந்து வணக்கம் சொல்லி பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா அவங்க வந்து அவங்க வீட்டில் நிறையா ஐட்டங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டு சுட சுட பஜ்ஜி வடை டீ காஃபிலாம் வச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. பர்வதவர்த்தினி வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் எங்கே இருந்தாய் பாட்டு ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக மாதவரம் வீரராகவன் அவர் வந்து இல்லு இல்லு இல்லு அப்படின்னு முடிகிற மாதிரி பாடல்கள் ராகங்கள் கீதங்கள் நாதங்கள் அப்படின்னு போட்டு அவருடைய ஸ்டைலில் சில வரிகளை கொடுத்துருக்காங்க. முகமது பிலால் அயனாவரத்துலேருந்து வந்திருக்காங்க, இன்றைக்கி பாடல் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் மாலை வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் புரசைவாக்கம் ரீஜா மனோகரன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன மாயம், அந்த பாட்டே நல்லா இருக்குதே, சூப்பருங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அவ்வளோதான், எல்லோருடைய கருத்துக்களையும் படித்தாச்சு. இப்போது நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது பள்ளி பிள்ளைகள் பரீட்சையில் எழுதுகிற மாதிரி வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், ஒரு ரெண்டு வரியில் எழுதுங்க அப்படின்னா என்ன எழுதுவோம்? வாழ்க்கை என்றால் நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கை, இன்பமும் துன்பமும் கலந்தது, அதாவது கஷ்டமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும், தொடர்ந்து கற்றுக்கணும், என்ன வந்தாலும் ஏற்றுக்கணும், இதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு நாம் சொல்லுவோம்ல. ஆனால் இந்த பாட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒரு ஒட்டகம், வாழ்க்கை என்பது ஒரு ஒட்டகம் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க கேட்டிருக்கோம்.

பென்னி ஜாயல் குரலில் விவேக்கினுடைய வரியில் அந்த பாடல் ஆண்டவன் கட்டளை, விஜய் சேதுபதி நடித்து 2016 வெளிவந்த ஆண்டவன் கட்டளை படத்துக்காக கேட்டு முடிச்சோம். 3:56:47 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர்ணஜாலம் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். நிறைவாக ஒரு பாடல், செல்லம்மா பாட்டு, செல்லம்மா பாட்டு உங்களுக்காக வர காத்திருக்கிறது. என்ன படம் கேட்டுருவோம்?

0: சான்றோடன் இசையமைத்து எம் லலிதா, சுதா, கே பெருமாள் அவர்களோடு இணைந்து பாடிய அந்த பாடல் யுகபாரதியினுடைய வரியில் ஜோக்கர் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மின் வர்ணஜாலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:40 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தான் இந்த ஒரு மணி நேரம் இணைகிறோம். தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். அது என்ன தமிழில் விளையாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6 தலைப்புகளில் உங்களுக்காக கேள்விகளை அப்படி நான் அள்ளி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அதில் எந்த தலைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கிள்ளி நம்ம கிட்ட கொடுத்தீங்கன்னா, அதில் எளிமையாக கடினமாக அப்படிங்கிறதே சேர்த்தே சொன்னீங்கன்னா உங்களுக்கான கேள்வியை நான் கொடுப்பேன், பதிலாக நீங்கள் சொல்லி விளையாடலாம். முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதுதான் நமக்கு முக்கியம். முதல் தலைப்பு சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. வார்த்தைகளில் ஒற்றுமை கண்டுபிடிக்கிறது 2வது தலைப்பு. 3வது தலைப்பு வார்த்தைகளில் வேற்றுமை கண்டுபிடிக்கிறது. 4வது தலைப்பு குறிப்பறிதல். 5வது தலைப்பு சரியா தவறா. 6வது தலைப்பு கணித ஆட்டம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சொல்லி நம்ம கூட விளையாடலாம். இந்த கணித ஆட்டம் ஆடுறவங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் கால்குலேட்டரு, பேனா, பென்சிலு, பேப்பரு, இன்னும் என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் வச்சுக்கிடுங்க. கூட யாராவது கணக்கு போடுறவங்க இருந்தால் கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள்லாம் நமக்கு வந்து தொலைபேசி வாயிலாக அழைத்து விளையாட வேண்டும். அதற்கு முன்பாக என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையோட முடிஞ்சளவுக்கு நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு அளிப்போம் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையோட உள்ளே போவோம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் நம்மகிட்ட 2 இருக்குது. முதல் எண் 2952085353 அப்படிங்கிறது ஒரு எண். இன்னும் ஒரு எண் 2838989871 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். மறுபடியும் சொல்கிறேன், 2952085353 அப்படிங்கிறது ஒரு நம்பர். இன்னும் ஒரு நம்பர் 2838 9871 அப்படிங்கிறது இந்த நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பிடிச்சிருக்கோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க. வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 044 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டின குறிக்க வந்துடாதீங்க, இல்லை வேற யார்ட்டா பேசிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைவதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
3: கும்பகோணத்திலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
1: கும்பகோணத்திலிருந்து பி எம் சரவணன்.
3: நல்லா இருக்கேன் சார்.
1: அருமையாக இருக்கேன். நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறேன்.
3: ஆமா சார், நல்லா இருக்கேன் சார்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும்?
3: சரியான விடையை தேர்ந்தெடுக்குங்க.
1: சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது. கஷ்டமா வேணுமா ஈஸியா வேணுமா?
3: ஈஸியா கொடுங்க சார்.
1: ஈஸியா? ஓகே. மரத்தை பத்தி கேள்வி கேட்கலாமா?
3: சரிங்க சார்.
1: மரங்களின் இலைகள் இலையுதிர் காலத்தில் பச்சை நிறத்தை இழந்து மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமாக மாறுவது ஏன் அப்படிங்கிறது கேள்வி. 4 ஆப்ஷன் உங்களுக்காக இருக்கு. முதல் ஆப்ஷன், குளோரோஃபில் உற்பத்தியாவது நின்று போவதால். 2வது ஆப்ஷன், இலைகளில் உள்ள நீர்ச்சத்து குறைவதால். 3வது ஆப்ஷன், காற்றில் உள்ள ஆக்சிஜன் மாறுபடுவதால். 4வது ஆப்ஷன், மரத்தின் வேர்கள் செயலிழந்து போவதால். இந்த 4 காரணங்கள்ல எந்த காரணம் மிக சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
3: 3வது சார்.
1: 3வது, காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாறுபடுறதுனால.
3: மாறுபடுறதால
1: அப்படி நீங்க நினைக்கிறீங்க?
3: ஆமா சார்.
1: எப்படி, ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சும்மா கெஸ்ஸிங்க?
3: இல்ல சார், சொல்றது கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கு சார் எனக்கு.
1: ஓகே, ஆனா அது இல்லை. இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கற முயற்சி பண்ணுங்க. மத்த 3ல எது?
3: 2 சார்.
1: 2, இலைகளில் உள்ள நீர்ச்சத்து குறைஞ்சு போறதுனால.
3: ஆமா.
1: ஓ, அப்படி வர்றீங்க. அதுவும் இல்லை.
3: அதுவும் இல்லை.
1: அதுவும் இல்லை. இப்போ சொல்லுங்க.
3: இந்த தடவை முடிஞ்சிருச்சு எனக்கு.
1: 1-4 இருக்கிறது. 1 வந்து குளோரோஃபில் உற்பத்தி ஆகுது நின்று போவதால். 4 வந்து மரத்தின் வேர்கள் செயலிழந்து போவதால்.
3: அது கிடையாது. மோதாது தான் சார்.
1: மோதாது தான். அப்ப இது இது என்னவா இருக்கும்?
3: இது நீங்க சொன்னதுதான் சார்.
1: அதுதான். அது என்ன வரக்கூடிய ஐடியா இருக்கா?
3: வாழ்த்துகள்.
1: அந்த குளோரோஃபில் உற்பத்தி நின்று போவதனால தான் பெரும்பாலும் அது நடக்குது. குளிர்காலத்தில் சூரிய ஒளி குறையும் போது அந்த குளோரோஃபில் அப்படிங்கிற பச்சையை நிறமி அழிந்து உற்பத்தி வந்து நின்று போயிடுது. இதனால் ஏற்கனவே இலையில் இருந்த கரோட்டினாய்டின் நிறமிகள் மற்ற நிறமிகளில் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த குளோரோஃபில் அதிகமாக இருக்கும்போது, அதிகமாக உற்பத்தி நடக்கும்போது பச்சை அதிகமாக தெரியும். எப்போ உற்பத்தி குறையுதோ அப்போ மஞ்சள் ஆரஞ்சு நிறமாக மாறுகிறது. நம்ம தலைமுடி எப்படி கருப்பு நிறம் மாறி வெள்ளை சாம்பல் சாம்பல் கிடையாது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறுதில்லை, அந்த எந்த நிறமி அதிகமாக இருக்கும்போது அது அதிகமாக தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற மாற இதுவும் கலர் மாறுது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இணையத்தில் இல்லை புத்தகங்களில் தேடி படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
4: தர்மதுரை.
1: தர்மதுரை எங்கிருந்து?
4: அரியலூர் மாவட்டம் சுத்தமல்ல.
1: அரியலூர்ல இருந்து?
4: ஆமா சார்.
1: ஓகே சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
4: மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நான் மாலை வணக்கம் அருமையாக இருக்கும், நீங்களும் அருமையா இருப்பீங்க இருப்பதா நம்புறோம். சொல்லுங்க.
4: சரியா தவறா?
1: சரியா தவறா? எளிமையா கடினமா எப்படி வேணும் உங்களுக்கு?
4: எளிமையா கொடுங்க சார். நான் இப்ப கொஞ்சம் படிக்காத ஆளு.
1: படிக்காத ஆளு அப்படி வரீங்களா? அப்படி சரி ஓகே, உங்களுக்காகவே ரொம்ப எளிமையாவே கேட்குறேன். சோப்பு இருக்குல்ல, சோப்பு பத்தி தான் கேள்வி.
4: சொல்லுங்க.
1: சோப்பு இல்லாட்டி ஹேண்ட் வாஷ் அப்படின்னு சொல்லி இந்த கோவிட் காலத்துல, கொரோனா காலத்துல நம்ம ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு தேய்த்தையும் தேய்ச்சோம் இல்லையா கையில?
4: ஆமா.
1: இப்ப அது பத்தி தான் கேள்வி. சோப்பு அல்லது ஹேண்ட் வாஷ் கொண்டு கைகளை கழுவும் போது சோப்பு மூலக்கூறுகள் வைரஸ்களின் வெளிப்புற கொழுப்பு படலத்தை உடைத்து அழித்து விடுகின்றன. அதாவது சோப்போ அந்த ஹேண்ட் வாஷோ போடும்போது வைரஸ் மேல இருக்கக்கூடிய கொழுப்பு படலத்தை அது உடைச்சி எரிஞ்சிருது அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா? சரிதான் அப்படின்றீங்களா? எப்படி, ஏதாவது தெரியுமா இல்ல சும்மா கெஸிங்
4: தானா? அது நாங்க இப்ப இந்த கே ஊத்துறோம், தண்ணி ஊத்துறோம்ல பாசி மாதிரி படையல் பாருங்க.
1: ஆமா.
4: அதுல வந்து அதோட இது போடுறதாலதான் மழுக்கிறது போறது.
1: அப்படி வரீங்க?
4: ஆமா.
1: ஓகே, நீங்க சரி என்று சொன்னது சரி, மிக சரியான பதில். வாழ்த்துக்கள் சார், நல்ல முயற்சியான. ஓகே ஓகே, அவர் சரின்னு சொன்னது சரிதான். அதாவது என்னன்னா, ஏன் அந்த இதெல்லாம் போட்டு கழுவுனா நோய் கிருமிகள் போயிடும்.

0: பெரும்பாலும் விளம்பரங்களில் 100% அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, 99.9% அப்படின்னு போட்டு தான் போட்டிருப்பாங்க. சுத்தமாக கிளியர் ஆகுமானு ஆகாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அது முயற்சி பண்ணும். சோப்பு மட்டும் என்ன பண்ணும், எல்லாத்தையும் பண்ண போவோம்னா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி கைகளை சுத்தம் பண்ண விரும்பும். எதுக்கு இதை போடுறோம், சோப்பு போட்டு வெறும் கையால் கழுவுறத விட அந்த ஹேண்ட் வாஷ் போட்டோ இல்லை சோப்பு போட்டோ கை கழுவணும் அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம கைகளில் ஒட்டியிருக்கக்கூடிய கிருமிகள் முக்கியமாக வைரஸ் பாக்டீரியாலாம் இருக்கும். அதில் வைரஸ்கள் மேலே கொழுப்பு படலம் இருக்கும். அந்த கொழுப்பு படலத்தை அழிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வைரஸால் உயிர் வாழ முடியாது. அப்போ அந்த சோப்பு வந்து அந்த கொழுப்பு படலத்தை அழிக்கக்கூடிய வேலையை தான் செய்யுது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால தான் நம்ம சோப்பு போட்டு கை கழுவுனா நமக்கு நோய் கிருமிகள்லாம் வயிற்றுக்குள்ளே போகாது, கையிலேருந்து கொஞ்சம் காணாமல் போயிடும் அப்படிங்கிறது. தண்ணியோட அந்த கொழுப்பு படலத்தின் சோப்பு போட்டு தேய்க்கிறதுனால கொழுப்பு படலம் உடஞ்சி போயிடும், தண்ணியில் கழுவும்போது அது எல்லாமே கரைஞ்சி போயிடும். இதுதான் பின்னாடி நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்
0: சார். வணக்கம். யாரை பேர் சொல்லுங்க சார்.
1: வணக்கமா, நாகூர் பாண்டியன்.
0: நாகூர் பாண்டியன், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
1: என்னது,
0: கணக்கா?
1: ஆமா,
0: கணக்கு. எளிமையா வேணுமா, கடினமா வேணுமா?
1: எப்படி வேணாலும் கொடுங்க,
0: எப்படி வேண்டுமானாலும் கொடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை நான் பாராட்டுகிறேன் உங்களுக்காக. ஒரு கடை கணக்கு, இப்ப நீங்க வந்து ஒரு பூ வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரி நம்ம வச்சுப்போம். ஓகே, நீங்க இப்ப பூ வியாபாரம் பண்றீங்க, ஒரு நாளைக்கு 50 கிலோ மல்லிகை பூவை 100 ரூபாய் வீதம் கொள்முதல் பண்றீங்க.
1: சரி,
0: அதுல 10% பூக்கள் வீணா போயிருது, பழுதடைஞ்சிருது. ஏதோ சில காரணங்களா கசங்கி போயிருது, நம்ம பயன்படுத்த முடியல. இப்ப நல்ல நிலையில உள்ள பூக்களை கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளவு? முதல் கேள்வி. ரெண்டாவதா இன்னொரு கேள்வி இருக்கு, போக்குவரத்து செலவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் செலவாகுது. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளவு? இப்ப அப்படியே ஒண்ணு பண்ணலாமா? சொலுங்க, கொள்முதல் செலவு வந்து வாங்க.
1: ஒரு கிலோ பூ வந்து எவ்வளவு சார்? 50 ரூபாய்.
0: 100 ரூபாய்க்கு நம்ம கொள்முதல் பண்றோம், 150 ரூபாய்க்கு நம்ம விற்பனை
1: பண்றோம். 5000 ரூபாய். அதுல சேதாரம் வந்து 1000 ரூபாய் போச்சு சார்.
0: 1000 ரூபாய் போச்சு.
1: பாக்கி 4000. அடுத்தது வந்து செலவு எவ்வளவு சார் சொன்னீங்க?
0: செலவு வந்து நம்ம 300 ரூபாய் செலவு பண்றோம்.
1: 3700.
0: சொல்லுங்க, இப்போ வருமானம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு வருமானம் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சது? செலவு போக நிகர லாபம் எவ்வளவு? அதை சொல்லுங்க அப்படியே.
1: 3700.
0: எனக்கு இப்போ நான் அப்படியே மறுபடியும் கேட்கறேன், அப்படியே சொல்றீங்களா? ஒண்ணுன்னா
1: சொல்லுங்க.
0: இப்போ மொத்த கொள்முதல் செலவு 50க்கும் 100 ரூபாய் போட்டோம், எவ்வளவு கிடைச்சது?
1: 5000.
0: இப்போ பழுதடைந்த பூக்களை நம்ம முதல்ல கழிக்கணும்ல.
1: ₹1,000.
0: சூப்பர். சொல்லுங்க, இப்ப மொத்தமா வந்து போக்குவரத்து செலவு 300 ரூபாய், நிகர லாபம் எவ்வளவு?
1: 6450.
0: சூப்பர் சூப்பர், அட்டை காசம் கலக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. அவ்வளவுதான், ஏதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஒரு கணக்கை அணுகணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுல மொத்த கொள்முதல் செலவு நமக்கு 5000 ரூபாய் கிடைக்குது, அதுல 15 போயிடுச்சுன்னா 5 கிலோ போயிருச்சு. அப்ப 45 கிலோ, 45 கிலோ நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா 6750 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் கொள்முதல் செலவு நமக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்கு இல்லையா? இப்போ அதில் நம்ம இப்போ எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 300 ரூபாய் நமக்கு இருக்கிறது. அந்த 300 ரூபாய் நம்ம கழிக்கணும். கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த செலவு வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி மிகச்சரியாக பொருந்தும். இது இப்படி தான் கணக்கு விளையாட்டு அப்படின்னா, இப்படி தான் நீங்கள் முடிஞ்சளவுக்கு கணக்கெலாம் போடணும் அப்படின்னா பேனா பென்சில் பேப்பரெலாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அட்டகாசமான பாட்டு வருது, பாட்டுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து ஆடலாம்.

0: டி ஆர் சிலம்பரசன், மரியா ரோ வின்சன், குரல்களில் ரோகேஷனுடைய வரியில், டி இமானினுடைய இசையில் அந்த பாடல் என்ன படத்துல கேட்டு முடிச்சோம் சொல்லி கேட்டோம்னா, வீர சிவாஜி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3

0: 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். கடந்த கணக்கு கொஞ்சம் இன்னும் மறுபடியும் நம்ம ஒரு முறை முழுமையாக பார்த்துருவோம். இப்போ நம்ம அந்த 6,750 ரூபாய் மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நாளுக்கான வருமானம், அதில் 1,450 ரூபாய் அப்படிங்கிற நிகர லாபம். இப்போ பூவை கொள்முதல் பண்ணது 5,000 ரூபாய்க்கு வாங்குகிறோம், பழுதடைந்தது ஒரு 5 கிலோ, அப்போ வந்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பூக்கள் 45 கிலோ, மொத்த வருமானம் அப்படின்னு பார்த்தா 45 × 150 போட்டால் 6,750 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அதில் மொத்த செலவும் அப்புறம் போக்குவரத்து செலவும் சேர்த்து 5,300 ரூபா நமக்கு வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் கிடைச்சது 6,750 ரூபாய் அப்படிங்கிறனால அந்த 5,300 கழித்தோம் அப்படின்னா 1,450 என்பது மிகச்சரியான பதில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம், பன்னத்தூர் நாகராஜன் பேசுகிறேன்.
0: எங்கிருந்து நாகராஜன்?
2: நாகப்பட்டினம் மாவட்டம் பன்னத்தெரு.
0: பன்னத்தெரு. பன்னத்தெரு, ஓகே. பன்னைத்தெரு, ஓகே.
2: ஊர் பேரே அதான், ஊராட்சிக்கு உட்பட்டது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். அது சரியா எனக்கு காதுல விழல, அதனாலதான் 2-3 வாட்டி கேட்டேன்.
2: எங்க ஊர் பேரே பன்னத்தெரு தான்.
0: சூப்பர் சூப்பர், நல்ல பெயர். ஓகே, சொல்லுங்க என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: எனக்கு

0: சரி தவறு கொடுத்துருக்கேன். ஏன்னா நிகழ்ச்சி ஒன் டு ஒன் மாதிரி எக்ஸ்பிரஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. நான் மாதிரி டவுன் பஸ் மாதிரி ஏறி நிகழ்ச்சியை கெடுத்துட கூடாது.
1: அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க முயற்சி பண்ணுங்க. எல்லாருடைய முயற்சியை தான் நம்ம பாக்குறோம். வெற்றி தோல்வி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, நம்ம முயற்சி பண்றோம், எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம் அப்படிங்கறது அங்க விஷயம்.
0: சரி தவறு கொடுங்க.
1: சரி தவறு. ஓகே, உங்களுக்கான கேள்வி மனித உடம்ப பத்தின கேள்வி கேட்கலாங்களா?
0: கேளுங்க.
1: ஓகே, மனித உடலில் தசைகளில் உருவாகும் லாக்டிக் அமிலம், அதாவது லாக்டிக் ஆசிட் காரணமாகவே கடுமையான உடற்பயிற்சிக்கு பிறகு தசைகளில் வலி மற்றும் சோர்வு ஏற்படுகிறது, சரியா தவறா? அதாவது நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இல்லை ஏதாவது கடுமையான வேலை பார்க்குறோம், இல்லை ஜிம்மில் போய் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், பயிற்சிகள் பண்ணுறோம் அப்படின்னா வலிக்கும் சில நேரத்தில் தசைகள்.
0: ஆமாம்.
1: அதுக்கு காரணம் உடம்புல இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் சுரப்பினால தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். அது சரியா தவறா?
0: அது சரிதான்.
1: சரிதான் அப்படின்றீங்களா?
0: ஆமாம்.
1: எப்படி, ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை சும்மா ஒரு முயற்சியா?
0: இல்லை, இயல்பாகவே நம்ம சாதாரணமாக ஒரு வேலை செய்யறதும் கொஞ்சம் கூடுதலாக ஆர்வ கோளாறுல ஒரு வேலை செஞ்சோம்னா அன்னைக்கு வந்து உடம்பு வலி இருக்கும், பயிற்சி செய்யும்போது இதெல்லாம் ஏற்படும். அது நீங்க சொல்ற அந்த அமிலத்தினால இருக்கலாம்னு
1: இருக்கலாம். அதாவது உடம்பு கஷ்டப்பட்டோம்னா வலிக்கும், அங்கிருந்து வர்றீங்க.
0: ஆமா,
1: அதை வந்து இது கூட கோத்து பார்த்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு கெஸிங்.
0: ஆமா ஆமா.
1: ஓகே, நீங்க சொன்னது மிக சரியான பதில்.
0: ரொம்ப நன்றி சார்.
1: வாழ்த்துக்கள், கலக்குங்க. நன்றி. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் தெரியும், அன்னைக்கு இல்லை ரொம்ப ஏதாவது இந்த பவுலிங்லாம் போட்டோம் அப்படின்னா சுற்றி சுற்றி ரொம்ப நாள் கழித்து திடீர்னு நம்ம பவுல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கை, எந்த கையை சுற்றி சுற்றி நம்ம பால் போட்டோமோ அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி தோல் பட்டியில் வலிக்கும். ரொம்ப நாள் உழைக்காமல் உழைச்சோம்னா அப்படி தான் வலிக்கும். அதனால் அன்றாடம் வேலை செய்பவர்களும் சரி, இல்லை ரொம்ப அதிரடியாக வேலை பார்க்குறவங்களும் சரி, உடம்பு சில நேரங்கள் தசைகள் வலிக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய விஷயமே நடக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யும்போது இல்லை ஓடும்போது நடக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா பெரும் அளவில் டக்குன்னு கிடைக்கிறது கிடையாது. அப்போ என்ன நடக்கும், தசைகளில் ஆக்சிஜன் அற்ற சுவாசம் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதாவது ஆக்சிஜன் இல்லாமலே சுவாசம் போன்ற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே நடக்கும். அப்போ என்ன நடக்கும்னா குளுக்கோஸ், உடம்பில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை உடைச்சி ஆற்றலை உருவாக்குது. உடம்பில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை வச்சு ஆற்றலை உருவாக்கி கொண்டு அது வந்து செயல்படுகிறது. அப்படிங்கிறனால அந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா லாக்டிக் அமிலம் அந்த இடத்துல உருவாகுது. ஆக்சிஜன், அதாவது வெளியிலேருந்து காற்று மூலமாக கிடைக்கக்கூடிய சுவாசம் வந்து டக்குன்னு நமக்கு தேவையான அளவு இல்லாதனால அந்த குளுக்கோஸை வச்சு அது வினைபுரிவதன் காரணமாக உடம்பில் இந்த லாக்டிக் அமிலம் உண்டாகி விடுகிறது. அது வந்து தசையில் சில நேரங்களில் வலிகளை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருது. அப்போ தான் நமக்கு வந்து வலி இருக்கிறது மாதிரி உணர்வோம். இந்த குறைவு தான் வந்து பெரும்பாலும் இருக்கும். அதுவும் அந்த ஆனோகிராஃபிக் கிளைக்கோலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து காற்றில்லா சுவாசம். காற்று இல்லாத நேரங்களில், காற்று பற்றாக்குறை ஏற்படக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரி உடம்பு என்ன பண்ணும், உள்ளுக்குள்ளேயே வந்து குளுக்கோஸை உடச்சி உடச்சி ஆற்றல் எடுத்துக்கும். அப்படி உடைக்கும்போது அது முழுமையாக உடையாமல் சிதையாமல் ஒரு இடைநிலை பொருளாக உள்ளே நின்றும். அதான் அந்த லாக்டிக் ஆசிடு, இல்லை லாக்டேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களாக உள்ளே போய் தங்கிடும். அது வந்து ஒழுங்காக சிதை உறாத காரணத்தினால அது நமக்கு வலிகளை கொடுக்கறது. அது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். ரொம்ப நேரம் அப்படி இருக்குதுன்னா சீக்கிரமாக டாக்டர் போய் பார்க்கணும். அதில் முக்கியமான விஷயம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை. என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும் சொல்லுங்க? ஒற்றுமை. சூப்பர், ஒற்றுமை. ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எப்படி, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? ஓகே, நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாகவே கொடுக்குறேன். நம்ம ஊர்களில் இல்லை நம்ம கிராமங்களில் பண்ணக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம். நூற்பது, ஸ்பின்னிங் அப்படிங்கிறது முதல் வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை நெசவு செய்வது, வீவிங் அப்படின்னு சொல்றது. மூன்றாவது வார்த்தை சாயம் பூசுவது, டையிங். நான்காவது வார்த்தை ஆடை வடிவமைப்பு, அதாவது கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங். இதெல்லாம் ஏதோ ஒன்று தொடர்புடையது, என்னன்னு
2: சொல்லுங்க
1: பார்ப்போம். இன்னொரு டைம் சொல்லணுமா? நூற்பது, நெசவு செய்வது, சாயம் பூசுவது, ஆடை வடிவமைப்பு, இதெல்லாம் எது தொடர்புடையது?
2: இதெல்லாம்
1: Dress சம்பந்தமா. ஆமா, நீங்க ஒருவேளை கரெக்டா தான் சொல்றீங்க. சொல்லுங்க சொல்லுங்க இன்னும். அதே தான் கண்டுபிடிச்சிங்க. இது வந்து இதெல்லாமே ஒரு படிநிலை, அவ்வளவுதான்.
2: நூல் சம்பந்தமா?
1: ஆ, அந்த Dress, இப்ப நம்ம போடக்கூடிய Dress ஒவ்வொரு படிநிலையா கடந்து வரக்கூடிய பாதைகள் தான் இதெல்லாமே.
2: இது
1: அவ்வளவுதான். மிகச்சரி, வாழ்த்துகள். நன்றி நன்றி நன்றி. நம்ம உடுத்தக்கூடிய உடைகள், துணிகள், இதெல்லாமே இந்த படி

நிலைகளை கடந்து, அதாவது மூலப்பொருளிலிருந்து முழுமையான ஆடையாக மாற்றப்படும் வரை அந்த ஜவுளி தொழில் துறையில் நடக்கக்கூடிய, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய 4 உற்பத்தி நிலைகள் தான் இது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதில் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உற்பத்தியினுடைய தொடக்கமாக அந்த நூற்பது பஞ்சு இல்லை மூல இழைகளை ஒன்றா திரித்து நூலாக மாற்றுவாங்க, அது முதல் நிலை. அப்புறம் நெசவு செய்கிறது, அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தறியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறுக்காக பின்னி துணியாக மாற்றுவாங்க, ஃபேப்ரிக். அப்புறம் சாயம் பூசுறது, துணியாக மாறி போயிடுச்சுன்னா கலரிங். அதுக்கப்புறம் ஆடை வடிவமைப்பு, அவ்வளோதான். துணி கிடச்சி போயிடுச்சுன்னா கடைசியாக என்ன, நம்ம என்ன டிசைனில் வேணும், எப்படி வேணும் அப்படிங்கலாம் நம்ம வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம், அவ்வளோதான் விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அட்டகாசமான பாடல் வருது, பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம ஆடலாம். இப்போதைக்கு பாடல்

அனிருத் ரவிச்சந்தர், மெர்வின் சாலமோன் குரல்களில், கு கார்த்திக் வரியில், விவேக் மெர்வின் அவங்களுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் என்ன படத்துலேருந்து கேட்டு முடித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலே பகவாலி, அதாவது 2000

0: வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறு காலை 11
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர். 102.3 FM.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0442952853 மற்றும் ஒரு எண் 2838988711. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
4: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
5: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்,
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
4: வணக்கம் மேம். யார் எங்கிருந்து கூப்பிடுறீங்க, பேர சொல்லுங்க. திருவற்றியூர் பத்மாவதி, அருமையாக இருக்கிறேன். நீங்களும் அருமையா இருப்பதா
6: நம்புறேன்.
4: சொல்லுங்க, என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
6: எனக்கு வந்து சரியா தவறா சொல்லு சார்.
4: சரியா தவறா, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா, எப்படி வேணும் உங்களுக்கு?
6: எளிமையா கொடுங்க சார்.
4: எளிமையா கொடுக்கணும்.
6: ஆமா சார்.
4: சரி, கொடுத்துருவோம். சூரியனை வந்து வால் நட்சத்திரங்கள் பத்தி, சுத்தி வரக்கூடிய வால் நட்சத்திரங்கள் பத்தி கேட்டிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
6: வால் நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கேன்.
4: அத பத்தி தான் கேள்வி.
6: சொல்லுங்க.
4: சூரியனை சுற்றி வரக்கூடிய வால் நட்சத்திரங்களின் நீண்ட வால் பகுதி, அதாவது அந்த வால் பகுதி எப்பவுமே சூரியன் இருக்கும் திசையை நோக்கியே நீட்டி கொண்டிருக்கும். சூரியன் எந்த திசையில இருக்கோ அதே திசையில தான் அந்த வால் நட்சத்திரனுடைய வாலும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இது சரியா தவறா?
6: சரி சார்.
4: சரின்றீங்களா?
6: ஆமா சார்.
4: எப்படி எப்படி? சூரியன் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றீங்க. நியாயமா சூரியன் இருக்கிறதா நல்லதுன்றீங்களா? எப்படி, பக்கத்துல போய் பாத்துட்டு வந்தீங்களா? ஏதாவது ஏதாவது இருக்கா, ஏதாவது க்ளூ இருக்கா? போயிட்டு வந்துருக்கீங்க, பரவாயில்ல. சரி என்பது தவறான பதில், தவறு என்பதுதான் சரியான பதில். அப்படித்தான், அப்படித்தான். அதாவது இந்த வால் எப்பவுமே சூரியனுக்கு எதிர் திசையில தான் நீட்டிட்டு இருக்குமா. சூரியனை நோக்கி போனாலும் சரி, சூரியனை விட்டு விலகி போனாலும் சரி, சூரியன் எந்த திசையில இருக்கோ அதற்கு எதிர் திசையில தான் அந்த வால் இருக்குமா. அதாவது ஃபேன் போட்டுட்டு ஃபேன்

0: அப்படி ஒரு துணியை கர்ச்சீப் நீட்டினீங்கன்னா எந்த பக்கம் அந்த கர்ச்சீப் பின்னாடி நீண்டுட்டு இருக்கும்? காத்து போற திசையில அப்படியே ஃபேனுக்கு எதிர்த்தாப்புல தான் நின்றுட்டு இருக்கும். அதே போல சூரியன்லயும் சூரிய புயல்கள் சூரிய காற்று எல்லாம் வருமா, அது மூலமா அது என்ன பண்ணுனா அதற்கு எதிர் திசையில தான் நின்றுட்டு
1: இருக்குமா.
0: தேங்க்யூ சார், நன்றி நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க. விண்வெளிக்கே போயிட்டு வந்தேன் ஒரு உள்ள ஒரு பாயிண்ட் விட்டீங்க பாருங்க, செம்ம சூப்பர் சூப்பர், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி, நன்றி நன்றி. நாங்க விண்வெளிக்க போயிட்டு வந்திருக்கோம்ல, எங்களுக்கு தெரியுமியா அப்படிங்கிற மாதிரியே கான்ஃபிடண்டா ஒரு விஷயத்த உள்ள போட்டாங்க. பரவாயில்ல, நல்ல முயற்சி, விண்வெளிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா எல்லாருமே போயிட்டு வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், அதெல்லாம் நம்ம பொறுமையா பாத்துக்கலாம். இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வால் நட்சத்திரங்கள் காமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய நீண்ட வால்பகுதி எப்போதும் சூரியனுக்கு எதிர் திசையில தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான காரணம், சூரிய ஒளியில இருக்கக்கூடிய கதிர்வீச்சினுடைய அழுத்தம், அதாவது ரேடியேஷன் ப்ரெஷர் அப்படின்னு ஒன்று இருக்கு, சோலார் விண்ட், சூரிய காற்று அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே என்ன பண்ணும், அந்த வால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துகள்களை உள்ளே இருக்கக்கூடிய தூசிகளை சூரிய திசைக்கு எதிரான திசையில் திருப்பி விட்டுருது, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ வால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் தூசிகள் இது எல்லாமே அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஃபேன் முன்னாடி வச்ச ஒரு கர்ச்சீஃப் மாதிரி தான், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபேன்லேருந்து காற்று வருது, ஃபேனுக்கு எதிரான திசையில் தான் அந்த காற்று போகுது, அந்த காற்று எந்த திசையில் போகுதோ அதே போல தான் இந்த வால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வாயுவும் தூசிகளும் அதற்கு எதிர் திசையில் போகிறது. சூரியனை நோக்கி நகர்ந்தாலும் சரி, சூரியனை விட்டு விலகினாலும் சரி, வால் எந்த பக்கம் இருக்குதோ அதுக்கு எதிரான திசையில் தான் நம்ம சூரியன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க, பேர் சொல்லுங்க சார்.
2: எம்டி ரவிச்சந்திரன், எஸ்பி நகர் சார்.
0: எம்டி ரவிச்சந்திரன்,
2: ஒரு ஒரு ஒரே ஒரு இது எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்றேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன சொல்ல போறீங்க?
2: சக்கரை சாப்பிடணும் சார்.
0: புரியல,
2: 49 கிராம் சாப்பிட்டா மனிதன் இறந்துடுவானா சார்?
0: புரியல, என்ன இருங்க, கட் ஆயிடுச்சு, மறுபடியும் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க, மறுபடியும் புரியல.
2: நாளைக்கு வந்து மனிதன் வந்து 50 கிராம் சக்கரை சாப்பிடணும் சார்.
0: ஓகே,
2: 50 கிராம் சாப்பிட்டா கூட இறந்துடுவான்.
0: ஓ, அப்படி வரீங்க.
2: சக்கரையில இருந்து உயிர் உறிஞ்சிக்குமா சார்?
0: ஓ,
2: என்ன
0: தலைப்பு வேணும் அத சொல்லுங்க.
2: கணக்கு கேள்வி ரொம்ப அருமை, உலக தரமா இருந்தது சார், நன்றி சார்.
0: கணக்கு கேள்வியா? சொல்லுங்க, உங்களுக்கு எது வேணும், கணக்கு வேணுமா? சரியா தவறவா? ஓகே, சரியா தவறா. இப்ப கடந்த பதில் சொன்னவங்க விண்வெளிக்கு போனேன் அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப விண்வெளிக்கு போய் ஒரு கேள்வி உங்களுக்கு. விண்வெளிக்கு செல்லக்கூடிய ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ராக்கெட்டினுடைய எடையில பெரும்பகுதி சுமார் 85% 90% வரை அதனுடைய எரிபொருள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொப்பல்லண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய எடை தான், அதாவது கிட்டத்தட்ட 90% வரைக்கும் அதனுடைய எடையில எரிபொருளும் அந்த ப்ரொப்பல்லண்டும் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். சரியா தவறா?
2: சரி சார்.
0: சரின்றீங்களா?
2: ப்ரொப்பல்லர் நிறைய படிச்சிருக்கோம், அந்த இதுல டிவில காட்டுவாங்க சார்,
0: சூப்பர், அதுதான் அப்படின்றீங்க. ஓகே, அதுதான் மிக சரியான பதில், வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி. ஆமாம், ராக்கெட்டில் மிக முக்கியமானது மேலே பறக்கணும் அப்படின்னா அதனுடைய எரிபொருள், எந்த அளவுக்கு எரிபொருள் இருக்கோ அந்த அளவுக்கு எடையை தாங்கும் திறனும் கூடும், அந்த எரிபொருளுடைய எடையும் அதில் இருக்குது, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. பூமியினுடைய ஈர்ப்பு விசையை தாண்டி விண்ணில் பாயணும் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 km/s, அதாவது 11.2 km அப்படிங்கிற அந்த விடுபடு திசை வேகத்தை மீறி தான் ஒரு பொருள் விண்வெளிக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உந்து விசை நமக்கு தேவை. அதனால் ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை விட அதனுடைய எரிபொருள் தொட்டிகள் தான் பெரிய அளவில் வடிவமைக்கிறாங்க. அந்த பேலோடு அப்படிங்கிறது, பேலோடுனால் ராக்கெட்டுக்கு உச்சியில் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும், அதுதான் உண்மையில் நாம் கொண்டு போகக்கூடிய பொருட்களும் சரி, இல்லை உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, கலன்கள் இருக்கிறாங்கன்னா அதுதான். நீங்கள் ராக்கெட்டை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இஸ்ரோவில் ஏவும்போது எவ்வளோ உயரமாக இருக்கும் பாருங்கள், அது மேலே உச்சியில் குகுராக இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பேலோடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செலுத்து வாகனங்கள் ராக்கெட்டினுடைய மற்ற விஷயங்கள்லாம் ஒரு 10-5% தான். அப்போ பெரும்பாலும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த எரிபொருளும் ப்ரொப்பல்லண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆக்சிஜன் ஏற்றியினுடைய இடையந்தான் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யாரெங்கிருந்து அழைக்கிறீங்க, பேரை சொல்லுங்கள்.

0: திருத்தணி தமிழேந்தி.
1: திருத்தணி தமிழேந்தி, சொல்லுங்க என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
0: இது கணக்கு.
1: கணக்கு எளிமையா கடினமா எப்படி வேணும் உங்களுக்கு?
0: எளிமையாக.
1: எளிமையாக, ஓகே. உங்களுக்காகவே ஒரு கணக்கு இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே. உங்கள் கடையில் ஒரு நாளைக்கு 100 பேனாக்கள் தலா 10 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறீங்க. 100 பேனா தலா 10 ரூபாய். அதே போல் 50 நோட்டு புத்தகங்கள் தலா 40 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறீங்க.
0: 40.
1: ஒரு பேனாவினுடைய கொள்முதல் விலை 6 ரூபாய். ஒரு நோட்டு புத்தகத்தினுடைய கொள்முதல் விலை 25 ரூபாய். இப்போதைக்கு அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. இப்போ வந்து கடை வாடகை ஒரு நாளைக்கு 500 ரூபாய். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளவோ, 25 வேலை நாட்கள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வச்சிங்கன்னா மொத்தமாக கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளோ, ஒன்று ஒன்றா பண்ணலாமா?
0: பேனா வந்து 400 ஆகுது.
1: 400 சிறப்பு. அடுத்து நோட்டுக்கு?
0: நோட்டுக்கு வந்து
1: 50 × 15 = 50.
0: நாளைக்கு
1: 16,250 ரூபாய் என்பது மிக சரியான பதில். எப்படி வாயிலேயே போடுறீங்க கால்குலேட்டரா?
0: இல்ல, வாயிலே தான்
1: சொல்றீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எப்படின்னு அப்படி சொல்ல முடியுமா? எப்படி போட்டீங்கன்னு
0: நீங்களே சொல்றீங்க.
1: இல்ல, நீங்க முயற்சி பண்ணுங்களேன். நீங்க நல்லா தான் பண்றீங்க, முயற்சி பண்ணுங்க.
0: 600 × 25 = 1,650.
1: நன்றி. கலக்கிட்டீங்க, வாழ்த்துகள். ஓகே, ரேடியோ வச்சு சத்தமா வச்சு கொண்டாடுறாரு. இப்போ சத்தமா ஒரு பாட்டு வருது, கொண்டாடுவோம்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: சாங்க உள்ளார்ற

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர்

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் அனிருத் ரவிச்சந்தர் குரல்களில், விவேக்கினுடைய வரியில, அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில அந்த அட்டகாசமான பாட்டு பேட்டை படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it?
3: Don. 102.3 FM.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் ஃபோம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்கறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச

0: பாட்டு அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர். இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
3: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்,
3: சொல்லுங்க மேம். மதுரையில இருந்து புஷ்பலதா. சொல்லுங்க மேம், என்ன தலைப்பு வேணும்?
5: நல்லா இருக்கீங்களா சார்?
3: அருமையாக இருக்கேன், நீங்களும் அருமையா இருப்பதா
5: நம்புறேன்.
3: சொல்லுங்க.
5: கணக்கு வேணும் சார்.
3: கணக்கு
5: போயிருச்சு போல.
3: ஆமா, எளிமையா வேணுமா கஷ்டமா வேணுமா? சாதாரண கருப்பு வெள்ளை பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய பிரதிகள், அதுல தலா 2 ரூபாய்க்கு நீங்க விற்பனை பண்றீங்க, எடுத்து கொடுக்குறீங்க.
5: 2 ரூபாய்
3: கொடுக்குறேன் உங்களுக்கு, அடக்க விலை 1 ரூபாய் செலவு. அதுல செலவு 1 ரூபாய், நீங்க 2 ரூபாய்க்கு அதை கொடுக்குறீங்க. அப்புறம் 1000 பிரதியில மீதம் உள்ள 200 பிரதிகள் வண்ண பிரதிகள், அதாவது கலர் பிரிண்ட்ஸ். தலா 10 ரூபாய்க்கு நீங்க வந்து அதை கொடுக்குறீங்க, 5 ரூபாய்க்கு உங்களுக்கு செலவு. இப்ப எந்திர பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 800 ரூபாய் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கணும்.
5: சரி
3: சரி, முதல்ல இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்ல நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா?
5: வந்து சார், 800 ரூபாய் கிடைக்குது சார்.
3: 800 ரூபாய் கிடைக்குது, எப்படி?
5: அது அதாவது 1600 ரூபாய்க்கு விக்குதுன்னு சொன்னீங்கல்ல, 2 ரூபாய் மேனிக்கு விக்குதுன்னு
3: சொன்னீங்க,
5: அதுல 1 ரூபாய் வந்து செலவு ஐட்டத்துல போயிடுச்சுன்னா அப்ப 1 ரூபாய்க்குதான் விக்குது.
3: ஆமா, 1 ரூபாய்க்குதான் விக்குது.
5: அப்ப 800 பிளாக் வந்து 800 ரூபாய்க்குதான் கிடைக்கும்.
3: சூப்பர் அட்டகாசம், ரொம்ப எளிமையா இருக்குல்ல?
5: ஆமா சார்.
3: அடுத்து அடுத்து பராமரிப்பு செலவு மிஷின்
5: 1000 ரூபாய் கிடைக்குது. அதுல மீத உள்ள அந்த 200 பிரதியில் 200 பிரதி வந்து கலர், இது அது வந்து 10 ரூபாய்க்கு விக்குது. ஆனா அதுல 5 ரூபாய் செலவு போச்சுன்னா அப்ப 5 ரூபாய் தான் நமக்கு கிடைக்கும்,
3: நிக்குது.
5: 200 × 5 ரூபாய் போட்டோம்னா 1000 ரூபாய்.
3: சிறப்பு அட்டகாசம். அடுத்து
5: 1000, அது ஒரு 800 ரூபாய் கிடைக்குது. செலவு இதுல 800 ரூபாய் போயிருது, அப்படி போகும்போது 1000 ரூபாய் கிடைக்குது சார்.
3: 1000 ரூபாய் கிடைக்குது, சிறப்பு அட்டகாசம் கலக்கிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, இது ஈஸியா கஷ்டமா?
5: ரொம்ப ஈஸி சார் இது.
3: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன். சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்? விவசாயம்னு தனியா கொண்டு வரல, ஆனா வேற்றுமைக்குள்ள விவசாயத்தை வச்சிருக்கேன். ஓகே, உங்களுக்கான 4 வார்த்தைகள்ல முதல் வார்த்தை தக்காளி, இரண்டாவது வார்த்தை உருளைக்கிழங்கு, மூன்றாவது வார்த்தை சோயா பீன்ஸ், நான்காவது வார்த்தை பருத்தி.

0: நான்கிலே எது வேறுபட்டது, எதனால வேறுபட்டதுன்னு காரணத்தோட முடிஞ்சா சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க.
1: அதாவது சாபீல்ஸ்ன்றது அது ஒரு கொட்டை.
0: ஓகே,
1: கர்த்தின்றது அதுலயும் ஒரு கொட்டை, அதுலயும் கொட்டை இருக்குது.
0: ம்,
1: பஞ்சு இருக்குது, கொட்டை இருக்குது.
0: ம்,
1: தக்காளி.
0: ம்,
1: வெங்காயமா?
0: தக்காளி, உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸ், பருத்தி.
1: இதுல வேறுபட்டது அப்படின்னா பருத்தி தான் வேறுபட்டது.
0: பருத்தி தான் வேறுபட்டது, எதனால?
1: ஏன்னா இது மூலமே நம்ம சமையல் பண்றது.
0: ம்,
1: இதே தக்காளி, உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸ் சமையல் சம்பந்தப்பட்டது.
0: ம்,
1: பருத்தின்றது மட்டும் பஞ்சு.
0: ம்,
1: அந்த மாதிரி போயிருது தனியா.
0: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்க, மிக சரிதான். ஆனால் காரணம் இன்னும் கொஞ்சம் எனக்கு சரியாக வேணும். நான் ஒரு காரணத்தை உள்ளுக்குள்ளே வச்சு தான் நான் வச்சுருக்கேன். உணவு அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று உணவு இல்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன், சிறப்பு. ஆனால் பருத்தி பால் சாப்பிட்றோம்ல?
1: பருத்தி பால் சாப்பிட்றோம்.
0: அப்போ அது உணவுப் பொருள், அது உணவுப் பொருள் பட்டியலில் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குன்றீங்க. ஓகே, நல்ல முயற்சி, சரியான பதில், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, வாங்க. தக்காளி, உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸ், பருத்தி. இதில் வந்து தக்காளி, உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸ் எல்லாமே மனிதர்கள் அன்றாடம் உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி தானிய வகை பயிர்னு சொல்லலாம். ஆனால் பருத்திங்கிறது நூல் நூறு தயாரிக்கவும் அதற்காகவே பயிரிடப்படக்கூடிய முதன்மையான ஒரு உணவு சாராக நார்பயிர், உணவு சாராத நார்பயிர் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதுதான் இருக்கக்கூடிய வேறுபாடு. இதெல்லாம் ரொம்ப எளிமை தான், அதனால தான் இந்த மாதிரி எளிமையாகவும் வச்சுருப்போம், கடினமாகவும் வச்சுருப்போம். ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இது வரைக்கும் நிறைய பேர் முயற்சி பண்ணி வாய்ப்பு கிடைச்சவங்க கிடைக்காதவங்க எல்லாருமே இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ப்பு கிடைக்காதவங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து நீங்கள் முயற்சி எடுத்து உங்களுடைய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு நான் கிளம்பிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிறைவு பாடலாக உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. பாட்டுக்கு அப்புறம் ஆர்ஜே, 5 மணிக்கு ஆர்ஜே நாகராஜ் வந்து பூந்தினல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்துட்ருக்கிறாரு.
2: சொல்லா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் டோர்.

0: சிவகார்த்திகேயன் பூவையர் கமலா கண்ணன் ராஜேஷ் குரல்கள் நிஷாந்த் வரியில் பிரிட்டோ மைக்கேல் அவங்களுடைய இசையில் லிஃப்ட் பாடத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

நேரம் 5 மணி ஆயிடுச்சு. 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை 101.6, கும்பகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை 100.1, திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி

5 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நேர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு, நம்மோடு இணையட்டும். அன்பு உறவுகளை, காலையிலிருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தீங்கன்னா நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள். அதாவது உங்களுடைய கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் போயிட்டு நாங்கள் போஸ்ட் போட்டிருக்கோம், அந்த போஸ்ட்டு கீழே போடுங்க. புதிய நேயர்களை நாம வரவேற்கணும், அனைவரும் ஒத்துழைப்பு தருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்க, சரிப்பா, என்னப்பா வாப்பா டாபிக் வாப்பா அப்படின்றது எனக்கு புரியுது. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து சில விஷயங்களை நம்ம பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் நினப்பு மட்டும்தாங்க இருக்கும், செயலாக அது வடிவம் பெறுமா அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் ஓகே, இன்னைக்கு தானே, நாளைக்கு சரி, நாளை கழிச்சு அப்புறம் அடுத்த மாதம் அப்படின்னு நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அதுதாங்க, அதாவது என்னென்னா நீங்கள் செய்யலாம் அப்படின்னு நினச்சி தள்ளி போட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா, அது என்ன? அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், உடற்பயிற்சியாக இருக்கலாம், இல்லை வீட்டை சுத்தம் பண்ணலாம், சண்டே வந்துருச்சு இந்த வாரம் சண்டே நம்ம வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். சண்டே வந்தவுடனே இப்போ இன்றைக்கி ரொம்ப சண்டே, ஒரு நாள் கூட லீவில் சும்மா வேலை செஞ்சால் எப்படி, சரி அடுத்த சண்டே பார்த்துப்போம் அப்படின்னு சரியாக விட்டுருவோம். பார்த்தா அடுத்த சண்டே அடுத்த சண்டேன்னு அப்படியே மாதம் போயிட்டே இருக்கும். அப்புறம் யார்ட்டையாவது ஃபோன் பேசணும், சரி ஓகே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவோம் அப்படின்னு நினப்போம், சரி அதுக்குள்ளே ஃபோன் எடுத்தால் ரிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை தோன்றீங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னா கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444 என்ற முன்னிணைப்பினோடு 2952 5208 53, மற்றொரு எண் 0444 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: அம்மா கேட்டேன் சார் நாங்க வேலை போகணும் சார் அம்மா கஷ்டமான வேலை விட்டு போயிடுவேன் சரி அம்மா வந்துட்டு அவங்க வேலை முடிச்சுட்டு வந்து அந்த வேலை கட்ட முடிச்சுட்டு சார் தோட்டம் தண்ணி விடுவேன் அப்புறம் அந்த ஊர் பஸ் நாங்க வேலை முடிச்சுட்டு வந்து அந்த வேலை கட்ட முடிச்சுட்டு சார் தோட்டம் தண்ணி விடுவேன் அப்புறம் அந்த ஊர் பஸ் நாங்க வேலை முடிச்சுட்டு வந்து அந்த வேலை கட்ட முடிச்சுட்டு சார் தோட்டம் தண்ணி விடுவேன் அப்புறம் அந்த ஊர் பஸ் நாங்க வேலை முடிச்சுட்டு வந
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பங்கெடுத்து வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ கும்பகோணம், மீனாட்சி பேசுறேன் சார்.
0: மீனாட்சி அம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
2: கேட்டேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: இனிய மாலை வணக்கம் நாகராஜ் சார்.
0: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
3: வாழ்த்துக்கள்.
0: ஸோ நேயர் அழகாக சொன்னாங்க, நம்ம இன்னும் நம்ம டியூ டேட் இருக்கேன், அது பார்த்துக்கலாம், சரி ஓகே, அதான் டேட் இருக்கேன், இன்னும் ஒரு வாரம் இருக்கேன், ஒரு மாதம் இருக்கேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து தள்ளி போட்டே இருப்போம். அப்புறம் டியூ டேட் கிட்ட வந்தோடனே மறந்துடுவோம், நம்மளையும் அறியாமல் சில விஷயங்களில். அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கா? இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா, புதிய நேர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஃபோன் நம்பர் 044 என்ற முன்னணிப்பினோடு 2952 0853, மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பினோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், யார் எங்கிருந்து?
4: என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே செஞ்சிடற, இப்ப வயசு கொஞ்சம் 70 வயசு ஆயிட்டால அந்த சாமி படங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அதை போட்டு அலக்கந்தனை வச்சு குங்குமம் வச்சு வைக்கணும்னு நினைப்பேன். ஏதாவது இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த மாரி வைக்கணும்னு நினைச்சா அது முடிய மாட்டேங்குது. அது வந்து இந்த சரஸ்வதி பூஜை, விநாயகர் சதுர்த்தி, அதே மாரி ஏதாவது ஃபெஸ்டிவல்ல போனா அதுல அந்த ஈடுபாடு வருத ஒழிய சாதாரண நாளையில அதை செய்யணும்னு விளக்கு ஏற்றி விடுறான், பூவெல்லாம் வச்சிடுறான், அதை சுத்தப்படுத்தி அழகா வச்சிடணும்ங்கிற
0: கொஞ்சம் முடியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கம்மா. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள்மா. வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சந்திரசேகர், தலைப்பு கேட்டீங்களா?
5: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்க, நலமா இருக்கீங்களா?
5: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, நீங்க எந்த விஷயத்தை செய்யணும் தள்ளி தள்ளி போட்டே இருக்கிறீங்க?
5: சண்டையாச்சு அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணோம் அப்படின்ட்டு நான் நினைப்பேன். கார்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இருக்கா வீட்டுல பெருசா, அதையும் அழகா பராமரிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைப்பேன்.
0: நினைப்பீங்க, பட் ஆனா தள்ளி போட்டுருவீங்க.
5: நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுருவேன். அடுத்த வாரம் திரும்ப அடுத்த வாரம் வரும், இப்பதானே திரும்ப பாத்துக்கலாம் விட அப்படின்ட்டு. அதுதான் சார் அடிக்கடி
0: அப்படியே தள்ளி போட்டே இருப்பீங்க. வேலூர் வெயில் ரொம்ப இருக்கே,
5: இந்த வேலைதான் நான் அடிக்கடி தள்ளி போட்டுட்டே இருக்கேன்.
0: சூப்பர், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். ஸோ சூப்பராக சொன்னாங்க, அதாவது நம்ம என்ன நம்மளும் நினைப்போம், சரி இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு, சரிப்பா ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். பட் அது வந்து டக்குன்னு முடிய வேண்டிய

0: விஷயம் வந்து அப்படியே தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி மாத கணக்கில் ஆகிடும். ஸோ நிகழ்ச்சியில் எங்க அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
1: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து
1: ஐயாவுக்கு மாலை வணக்கம் கூறுவது? மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் ஐயா நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கேன் ஐயா. தலைப்பு கேட்டீங்களா? ஒரு விஷயம் என்ன விஷயம்? ஆரோக்கியத்தை விட்டுட்டீங்க. ஆரோக்கியத்தை கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க, பட் ஆனா ஆரோக்கியமா இது பண்ண முடியல.
1: வேலை பழு பாத்துக்கலாம், மறுபடி பாத்துக்கலாம் தள்ளி போட்டுக்கிட்டே அது வந்துட்டேன். அதனுடைய விளைவு இங்கு நான் அனுபவிக்கிறேன்.
0: சரிங்க ஐயா.
1: ஆமா, அந்த ஆரோக்கியத்தை அந்த அதாவது காத்து உள்ளது தூத்துக்குழுங்கிறது எந்தப்ப சமயம் நம்ம ஆரோக்கியத்தை அப்பப்ப உங்களுக்கும் அதேதான். நீங்க ஒரு பணியில் இருக்கிற நீங்க என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அப்பப்ப அந்த ஆரோக்கியத்தை பாத்துக்கொள்ளுங்க. அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா.
0: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றியா. நன்றி.
0: ஸோ இந்த நேயர் சொன்னாங்க, ஆமாங்க, நம்ம வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம், சரி ஓகே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு ஆரோக்கியத்தில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் விட்டுட்டுருப்போம். அது போல் இருந்தால் நீங்களும் இருந்திருக்கீங்களா அப்படின்றத நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதாக 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952825853 என்ற எண்ணில் தொடர்பலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838981 இந்த நம்பர்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்து என்ன யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். சாட்டை திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத்மாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: அஞ்சு மணி பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. 102.3 பாரதி தமிழ் பண்பலையில நாம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதை செய்யலாம் செய்யலாம்னு நினைச்சு தள்ளி போட்டுக்கிட்டே விஷயம். அப்படிதான் சில டைம் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஏதாவது ஒன்று ஃபியூச்சருக்காக சேமிச்சு வைக்கணும்ப்பா, ஒரு ஆர்டி போடணும், எஃப்டி போடணும், இல்லைனா கொண்டு போய் இதை கொண்டு போய் நம்ம சொல்றது காசை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை அங்கே போய் ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மல்டிபிள் இதுவும் இருக்கும். ஆனால் வந்து சேர்த்து வைக்கணும் இல்லை, சரி ஓகே இந்த மாதம் செலவு வந்துடுச்சு அடுத்த மாதம் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தள்ளி தள்ளி போட்டு கடைசியில் வந்து சேர்த்து வைக்கிறதுன்றது ரொம்ப குறைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று இந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 அப்படின்ற முன்னணிப்பு என்ன போட்டு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்புலாம். இப்போ இது ரொம்ப பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு நம்பரும் இருக்குது, அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 044 என்ற முன்னணிப்பினோட 2838 9871 இது ரெண்டுதையும் போடலாம்ப்பா. இப்போ இது ரெண்டுமே பிஸியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, முகநூல் பக்கத்துக்கு போங்க, விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற பேஜில் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நாகராஜாருக்கு மாலை வணக்கம். கோயம்புல இருந்து பாட்டி பண்ற நல்லா இருக்கீங்க
1: சார்? நலமா இருக்க சார், நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். அதாவது தலைப்பு வந்து எந்த வேலை இதுவா விட்டுருவான் சொல்றது தானே சார்?
1: அதாவது நீங்க இது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தான் நினைக்கிறீங்க, நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனா தள்ளி போடுவோம், சட்னா பண்ண மாட்டோம். இதெல்லாம் முன்னாடியா பண்ணிருக்கலாமே அப்படின்றது என்ன சொல்றது, சரி ஓகே பொறுமையா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி தள்ளி போடுவீங்க.
2: அது சில விஷயம் சார், வீட்டுல இருக்கும் சொல்லுவாங்க சார், துணி துவைச்சிட்டு ஒரு சேர்ந்து போயிடும். ஏன்பா சேர்ந்து சேர்ந்து போதே, கொஞ்சம் துவைக்க கூடாதா பாக்கலாம் அப்படின்னு துவைச்சி கொடுத்துருவேன். அப்படிமா சரி, உடனே சேர்ந்து சேர்ந்துருவேன் சார், ரெண்டு ட்ரிப்பா ஆக்கி வாஷிங் மிஷின்ல போட்டு, அது மிஷின் சொல்றதுனால அது சொல்லும்.
1: ஒரே நாள் முடிச்சு விட்டுறீங்களே,
2: புளிச்சு போச்சுனா
1: மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பங்கிருக்கு, வாழ்த்துக்கள். பார்த்தீங்களாங்க, அதாவது நம்ம பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி துணி துவைக்கணும் அப்படின்றத கூட வந்து துவைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் துவைக்கணும்னு வந்தவொடனே சரி பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு விட்டுட்டு அது நிறைய சேர்ந்து போயிடும். இந்த மாதிரி இது நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில் இன்னும் அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
1: யார் எங்கிருந்து?
3: கும்பகோணத்துல இருந்து சுபாஷ் ராஜ்.

0: சுபாஷ் ராஜ். நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன் ஐயா. தலைப்பு கேட்டிங்களா?
1: கேட்டுங்க ஐயா, கேட்டுங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
1: போன் அடிச்சு பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம் வேலை முடிச்சுட்டு, ஆனா வீட்டுக்கு போனோடனே மற்ற வேலைகள்ல அதை மறந்துடுவோம். நாங்க
0: வீட்டுக்கு போன உடனே மறந்துடுவோம்.
1: மறந்துடுறது, வேற வேற வேலைகள் வரும்,
0: மறந்துடும். அவங்களே திரும்ப கால் பண்ணி என்னப்பா இது இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போதுதான் அடைச்சி நினைச்சிட்டு இருந்தப்பா உனக்கு போன் பண்ணணும்னு மறந்துட்டேன் அப்படின்னுங்களா? மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிகழ்ச்சியோட இணைந்திருங்கள், ட்ரை பண்ணிட்டே இருங்க சார்.
1: புது நேயர்யா நாங்க.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியோட விபத் பாரதியோட இணைந்திருங்கள் ஐயா.
1: ஓகே
0: பார்த்தீங்களாங்க, இந்த மாதிரி தாங்க. ஆமாங்க, நம்மளும் யாருக்காவது ஃபோன் பண்ணணும் நினைப்போம், அவங்களே திரும்ப ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட என்னப்பா எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் ஆமாங்க நான் வந்து உங்களை கால் பண்ணணும்னு நினச்சேன், ஆ நினச்சிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கால் பண்ண வேண்டியதுதான். சரிங்க,
2: to 2.3 FM.

0: இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கா? உங்களுடைய நீங்க தள்ளி போட்ட விஷயம் என்ன அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்று ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் புது நேயர்களுக்காக தொலைபேசி எண் 044 என்ற முன்னணிப்பினோடு 295208 53, மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பினோடு 283897 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிறைய நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்திலையும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் என்னக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. நலமா இருக்க ஐயா, நலமா இருக்கீங்களா? யார், எங்கிருந்து? செந்தில் கண்ணன் சார். தலைப்பு கேட்டீங்களா? நீங்க என்ன எந்த விஷயத்தை அப்படியே தள்ளி தள்ளி போட்டுருங்க?
1: அதாவது இந்த வேலையை செய்யணும்னு நினைச்சுட்டு கடை வச்சிருக்கோம். ஏதாவது எடுத்து அறுக்கணும், போகணும்னு பாத்துக்கிட்டு இருப்போம். ஆனா அதை விட்டுட்டு மத்த வேலையை பாத்துக்கிட்டே இருப்போம், அதை மறந்துடுவோம். அந்த அது சம்பந்தமா ஆள் வந்தாதான் நினைப்பு வரும்.
0: அது சம்பந்தமா
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நிகழ்ச்சி வாழ்த்துக்களை.
1: நன்றி சார்.

0: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: சரவணன் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
0: தலைப்பு கேட்டிங்களா?
1: என்னங்க
0: தலைப்பு கேட்டிங்களா? சொல்லுங்க, நீங்க எந்த விஷயத்தை வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க? செய்யணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனா வந்து சரி அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க எந்த விஷயத்தை நினைக்கிறீங்க?
1: அப்படி ஒண்ணும் பெருசா எந்த விஷயமும் இல்ல, ஆனா ஒரே ஒரு விஷயம் தள்ளி போட்டே இருக்கிறேன், அது இன்னும் பெண்டிங்லயே இருக்கு, முடிக்கல. அதாவது நான் வந்து ஒரு பாடல், எல்லா பாடலும் என் கைவசம் இருக்கணும். அதாவது கிராமோபோன் ரெக்கார்ட்ல அன்னைக்கு வந்துச்சு பாத்தீங்களா, இசைத்தட்டுகள் பாடல்.
0: சோ பாடல் சேகரிப்பு செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த விஷயம் வந்து முழுமை பெறாம அப்படியே இருக்கு, கரெக்ட்டுங்களா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
2: நல்லா இருக்கேன்
0: ஐயா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா. நான் என்னன்னா,

0: சின்ன வயசுல இருந்து பணம் சேர்க்கணும்னு நினைச்சு பசங்க சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் கடைசி தள்ளி தள்ளி போட்டு இப்ப வயசாகி போச்சு. இப்ப என்னால சேர்க்க முடியல.
1: பணம் சேர்த்து வைக்கணும்
0: எல்லாத்துக்கும் சொல்றேன். ஏன்னா அது ஆரம்பத்திலே நம்ம இருக்கும் போதே சேர்த்து வைக்கணும். தெரிஞ்சு பெரிய கட்டா பெரிய வர அந்த மாதிரி சின்ன கட்சி தான் அது
1: சேமிக்கும் அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தள்ளி போடாம பின்னால நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை இந்த வளர்ச்சியில் பங்கு பெற்று பகிரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952508533 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போம். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து? மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். பார்த்தீங்களாங்க, நமக்குலாம் அந்த மாதிரி தள்ளி போடுற பழக்கமே இல்லைப்பா அப்படின்ட்டாங்க லாஸ்ட் நேயர். அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பகிரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கால் பண்ணி பேச வேண்டியது தான். சரி, நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு நினச்சிப்போம். வணக்கம், விபிக் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
3: நான் தள்ளி போடுறது விஷயம், நான் டைலரா இருக்கேன் சார்.
1: சரிங்கம்மா.
3: எனக்கு பிளவுஸ் தைக்கணும்னா அது முடிய மாட்டேங்குது சார். ஒரு 2-3 மாசமா ஆகுது பிளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், தைக்கிறதுக்கு நேரம் இல்ல சார்.
1: நமக்கு நம்மதான் டைம் இல்ல.
3: ஆமா சார். வேற ஒருத்தவங்களுக்கு எல்லாம் தச்சு தரேன் சார், அவங்க பணம் குடுத்துருவாங்க எனக்கு. நானே தச்சுக்கிறதுக்கு
1: மகிழ்ச்சிமா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி தாங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, அவங்களுடைய கருத்துக்களை கேட்டுருவோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. வணக்கம், விபிக் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார்?
5: நான் தஞ்சாவூர்ல இருந்து மகேஸ்வரன் பேசுறேன் ஐயா.
1: மகேஸ்வரன் ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
5: தலைப்பு கேட்டேங்க ஐயா. இந்த மாதிரி போன் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம் நாங்க, பார்த்தா அவங்களே நம்ம கடைச்சு பேசிடுவாங்க ஐயா.
1: அதுதான் நம்ம நினைப்போம், அதுக்குள்ள ஆப்போசிட்ல இருந்தே கால் வந்துடும். வணக்கம், விபிக் பாரதி தமிழ் பண்பலை. ஏதோ டயல் பண்ணதில் எதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நேயர் கால் பண்ணணும்னு இருக்காங்க, கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் புது நேராக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2952508533, மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பெண்ணோடு 2838 9871. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா முகநூல் பக்கத்துக்கு போங்க, முகநூல் பக்கத்தில் போஸ்ட் கீழே பதிவிடுங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம், விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
6: திருவள்ளூர்ல இருந்து

0: அதை படிச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணி வந்து எழுதணும். அதை அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லி அதை விட்டாச்சு சார். அதை அப்படியே அப்புறம் படிச்சுக்கலாம் பார்த்தா மலப்பா இருக்கும்.
1: படிப்பே
0: முடிஞ்சு போனதுனால இப்ப நம்ம டிரைவர் தொழில் வந்துட்டோம். அத அப்பயே விடாம படிச்சு

0: இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சரி அப்புறமா படிச்சுக்கலாம், சரி எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுக்கலாம், எக்ஸாம் தானே வந்துருச்சு, சரி ஓகே இப்போ படிக்கலாம், இரு லாஸ்ட்டாக படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம படிக்காமல் போயிருப்போம். பார்த்தா எக்ஸாமில் அந்த கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, என்ன பண்ணுறது அப்புறம் படிக்கலாம் அப்புறம் படிக்கலாம்னு விட்டது, பார்த்தா எக்ஸாம்லேயே கொஸ்டினாக வந்திருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கும் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 044 என்ற முன்னணிப்பு என்னோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண், எப்பா இது பிஸியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆல்டர்னேட் நம்பர் நம்மகிட்ட இருக்குது, அந்த நம்பர் தான் 044 என்ற முன்னிப்பினோடு 2838 9871. இது ரெண்டுமே பிஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, முகநூல் பக்கத்துக்கு போங்க, விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற பக்கத்தில் போயிட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அஞ்சு மணி 31 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தன்றல். பூந்தன்றல் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்கிருந்து
2: ஐயா? தஞ்சை மாவட்டம் திருபுவனம், அன்னை சேவியர் ஐயா. நலமா இருங்களா ஐயா?
0: நலமா இருக்கேன்
2: ஐயா. ஐயா நான் வந்து 10th படிக்கிறப்பையா,
0: ஒரு கோளாறு இருந்திருக்கு, அப்புறம் பாக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு கோளாறு இருந்திருக்கு. சாரி,
2: அதாங்கய்யா, அதான் என்னன்னு தெரியலயா, அந்த வாய்ப்புக்கு அந்த 10th ஃபெயில் ஆனதுக்கு போற எக்ஸாம் எனக்கு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லையா.
0: சரி, அது தள்ளி போட்டது இதுல என்ன, நீங்க தள்ளி போட்டீங்க, எந்த விஷயத்தை தள்ளி போட்டதால இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும் போது இதுவாயிடுச்சு?
2: ஆமாங்கய்யா,
0: படிக்கலாம்ன்றதை தள்ளி போட்டீங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு.
2: ஐயா எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்றேன்.
0: ம்,
2: மேக்ஸ்ல மட்டும் போயிடுச்சுயா, மேக்ஸ்ல மட்டும்
0: போயிட்டேன். ம், சரி, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவா படிச்சிருக்கலாம், தள்ளி போடாம. சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
2: வாழ்த்துக்களை, நன்றிங்க ஐயா.
0: ஆமாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம், படிக்கும் போது அப்புறம் தள்ளி போட்டு இது பண்ணும் போது இதுவாயிட்டு இருக்கோம், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், என்ன பண்றது. சரி ஓகே, நிகழ்ச்சியில் நீ கூட அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை. மகிழ்ச்சி சார், சூர்யா சார், தலைப்பு கேட்டீங்களா? நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். வணக்கம் விவிக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம், கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: நினைக்கிறோம்
0: போயிட்டு இருக்கு.
3: மகிழ்ச்சி,
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
3: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: மகிழ்ச்சி. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய அப்படியே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம் நான் நினைக்கிறேன், ஏன்னா வந்து நிறைய பேசிட்டோம். சரிங்க, எந்த படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவள் பெயர் தமிழரசி அப்படின்றது.

0: பாட்டை கேட்டு முடித்தோம். சரி, நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னா நிறைய நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்காங்க. அந்தோன் ராஜ் காட்டு பக்கத்தில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கும்பகோணம் குமரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இயக்குனர் தேவா அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மேட்டுப்பட்டி கண்ணன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. இன்பா இலக்கியா அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. முகமது பிலால் ஐநாபுரத்திலிருந்து அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ரெண்டில் சேர்ந்த ஹயாத் பாஷா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் வீட்டு ஏசியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரம்மா சொல்லிட்டு இருக்காங்களாம். ஆனால் இன்னும் முடிஞ்ச பாடா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: 102.3 FM.
0: ஸோ முகநூல் பக்கத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம்லாம் சொல்ல முடியாதுப்பா, நிறைய விஷயம் இருக்குது அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்னென்னா, ஒரு செல்ஃபோனை வாங்கணும் அப்படின்னு 1 வருஷமும் முடிவு பண்ணி இன்னும் வாங்க முடியலையா, அட்லீஸ்ட் இந்த தீபாவளிக்குள்ளேயாவது நான் வாங்கிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. பிரபாகரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கிறது. அவர் வந்து ஒரு இதோ படித்து முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காராம். புரசேபாக்கம் சவுந்தரராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான் பர்வத வர்தினி இந்த நேயர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், முகநூல் பக்கத்துக்கும் போயிட்டு பதிவிடுங்க. முகநூல் பக்கத்தில் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாதவரத்திலிருந்து வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் வந்து சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிருக்காராம். ஆன்மீக சுற்றுலா, அது வந்து அதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. தள்ளி போயிட்டுருக்குப்போல. பொன்னியமின்மேடு வன்னை கணேசன் இவங்களாவும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தங்கவேல் எடப்பாடி பூலாம்பட்டியிலிருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பத்மா நீலகண்டம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கலீல் அகமது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்லேருந்து மாதேஷ் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவரும் இந்த ஃபோனை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி சேது செல்வி பெங்களூர்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமலாவர்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வெங்கடேசன் பாப்பாப்பட்டியிலிருந்து அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. கலை துரைராஜ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. குத்தாலத்திலிருந்து ரெட்டில் சேர்ந்து ஹயத் பாஷா, கீழ்குடி பெரியசாமி காஞ்சிபுரம் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சி ராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ராஜா கணேஷ் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னு நினச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள். 044 என்ற என்னோடு 2952 5253 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிப்பினோடு 2888 9871 அப்படின்னு தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிறைய நேர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்க, வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஆமாம், ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ சார், நான் வேதாரண்யம் மட்டும் நகசியம்பிள்ளையிலேருந்து ஈஸ்வரி பேசுகிறேன்.
0: ஈஸ்வரி அம்மா, நீங்கள் எந்த விஷயத்தம்மா இது பண்ண நல்லா இருக்கம்மா? நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
2: ஆ, நல்லா இருக்கேன் சார்.
0: ஆ, சரி, நீங்கள் எந்த விஷயத்தை வந்து தள்ளி தள்ளி போடுறீங்க?
2: ஒரு சிம்மு வாங்காம யோசிக்கிட்டே இருக்கேன் சார்.
0: ம்,
2: வேதாரண்யம் போய் வாங்க முடியல, 2 மாதமாக ஆயிட்டு.
0: வேதாரண்யம் போயிட்டு வா, 2 மாசமா ஒரு சிம்மு வாங்க முடியல அப்படின்றதா உங்க
2: நாளைக்கு 2 மாசம்
0: ஆயிடுச்சப்பா அப்படின்றீங்க. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்மா. வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஸோ அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்

0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: அரியலூர் மாவட்டம் சோழமாதேவியில் இருந்து தவமணி பேசுகிறேன் சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டேன்
0: சார். ம், சொல்லுங்கம்மா. நீங்கள் எந்த விஷயத்தம்மா செய்யணும்னு நினச்சி தள்ளி தள்ளி போயிட்டு
1: இருக்கே? இங்கே குடியரசாமி கோயிலுக்கு போனோம் சார். எனக்கு ரொம்ப தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கேன். வருஷமாக போக முடியும் சார்.
0: கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் வருஷ கணக்கில் தள்ளி போயிடுச்சு.
1: ரொம்ப வருஷமாகுது.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்மா.
1: நன்றி சார்.
0: வணக்கம், விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: நாகராஜன்.
0: நாகராஜன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார். கடையை வந்து சூப்பர் மார்க்கெட்டா சூப்பரா மாத்தணும்னு நினைச்சிருக்கேன் சார். தள்ளி கட்டி போயிட்டே கேட்டேன்.
0: சூப்பர் சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை வந்திருக்கு, வாழ்த்துக்கள் சார். ஸோ கடையை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணும் அப்படின்னு நினச்சாரா? அதுதான் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். அஞ்சு மணி 45 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வித் பாரதி, தமிழ் பண்பலை.
3: வணக்கங்க, முருகன் பேசுறேங்க.
0: முருகன் ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க?
3: முருகன் பேசுறேன். இல்ல தூக்கம் அப்படின்னா தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் சாப்பாடு சாப்பிடுறது செகண்டா இருக்கும்.
0: தூக்கம் வந்துருச்சுன்னா நமக்கு தூக்கம் தான் முக்கியம். சாப்பாடாவது மற்ற வேலைலாம் தூக்கி ஓரம் இங்கப்பா தூங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றீங்க. மகிழ்ச்சி சார், நமக்கு முக்கியம் தூக்கம் தான் அப்படின்ட்டாரு கடைசி நேயர். வணக்கம் விபித் பாரதி, தமிழ் பண்பலை. வானொலி பெட்டியின் ஒலி அளவை குறைச்சிட்டு பேசினா சிறப்பா இருக்கும். சொல்லுங்க ஐயா, யார் எங்கிருந்து? எங்கிருந்து ஐயா? நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். கமலாவர்தன், தலைப்பு
1: கேட்டீங்களா? போகாது, இந்த வேலை முடிச்சதான் அடுத்த வேலை டைலரிங் பண்றேன் நானு.
0: தள்ளி போடவே மாட்டீங்களா? அப்போ
1: இல்ல, தள்ளி போடுறதுனா கூட லேட் ஆகும் சார். அதனால தள்ளி போட்டு எப்ப இருந்தாலும் அதுல தள்ளி போடும் போது இதை மறந்து போயிடுறது.
0: வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. இனிய மாலை வணக்கம் சார். யார் எங்கிருந்து சார்? செல்வகுமார் சார், நீங்க எந்த விஷயத்த தள்ளி போடுவீங்க? மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். சூப்பர். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பட்டு சரி என்னது அப்படின்னும் போது தள்ளி போயிட்டே இருக்கும். சரிங்க, நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒரு பாட்டை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இருங்க, ஒரு நிகழ்ச்சியில் வந்து நம்ம நேரில் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டுட்டு ஒரு பாட்டை கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
5: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் திருவளங்கிலி மணப்படையூர் கிராமத்திலிருந்து பேசுறேன் சார்.
0: உங்க பெயர் சார்?
5: பேர் சம்பத்.
0: சம்பத் சார், தலைப்பு கேட்டீங்களா?
5: ஆமா, கேட்டேன் சார், கேட்டேன் சார்.
0: ம், நீங்க எந்த விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க? செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் முடியலப்பா. சரி, ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எந்த விஷயத்தை தள்ளி போடுறீங்க?

0: சார், எங்க வீட்டு பின்னாடி கொள்ள இருக்கு சார், ஒரு 100 குழி இருக்கு சார். ஏதாவது விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே மறந்து மறந்து போயிருக்க சார். நான் கடைக்கு
1: போயிடுறேன்,
0: கடைக்கு கடையே புறப்பா போயிடுது சார். டெய்லர் கடை வச்சிருக்கிறேன், அதை பண்றதுக்கு நம்மளுக்கு டைமே கிடைக்க மாட்டேது சார். அதான் வேற ஒண்ணும்
1: என்ன மட்டும் விவசாயம் பண்ணணும்னு இருக்கு, ஆனால் ட்ரெய்லரிங் அந்த இதுனால இதை பார்த்துக்க முடியல, அதனால தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு.
0: சார், கும்பகோணத்தில் கடை, டெய்லர் கடை வச்சிருக்கேன்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆமாங்க, இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 2-3 வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு வேலையில தான் ரொம்ப இதுவாக முடியும். இன்னொரு வேலை நமக்கு ஆனால் நினச்சிட்டு இருப்போம், இது இதை பண்ணணும், அதில் நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், அதை பண்ணி அப்படியே பெரிய ஆள் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் வரும். பட் ஆனால் ஒரு வேலையை தான் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ண முடியும். இன்னொரு வேலைன்றது நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஆனால் தள்ளி தள்ளி போடுவோம், ஓகே அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அந்த நேயர் சொல்லிட்டு போனார். ஸோ நிகழ்ச்சியில் இன்னும் கூட அடுத்த நேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விபித் பாரதி, தமிழ் பண்பலை.
2: ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
2: திருவாரூர் மாவட்டம் நள்ளிக்கோட்டையில இருந்து பேசுறேங்க ஐயா, முருகன் பேசுறேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா உங்களோட பேசினதுல எனக்கு
1: மகிழ்ச்சி ஐயா.
2: எனக்கு ஒரு மிதிவண்டி வச்சிருக்கேங்க ஐயா, திருப்பி ஒரு மிதிவண்டி ஒண்ணு வாங்கணுங்க ஐயா. நல்ல வண்டியா,
1: மிதிவண்டியை திரும்ப வாங்கணும்ன்றதுதான் அது இருக்கு, ஆனா தள்ளி போயிட்டு இருக்கு,
2: தள்ளி போயிட்டு இருக்கு. ஒரு 35 வருஷமா வச்சிருக்கேன் அந்த அந்த அந்த மிதிவண்டியை, என்னால மறக்க முடியாது வச்சிருக்கேன்.
1: சூப்பர்,
2: இருந்தாலும் ஒரு வண்டி வாங்கணும்னு வச்சிருக்கேன்.
1: மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
2: மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம் ஐயா.
1: வணக்கம். ஆமாங்க, இந்த மாதிரி நமக்கும் ஒரு ஆசை இருக்கும், சின்னதாக ஒரு சரி ஓகே நம்மகிட்ட இருக்கே, இருந்தாலும் வந்து புதுசாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் நமக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் அது தள்ளி தள்ளி போகும், சரி வாங்க முடியாமல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வாங்கணும்னு நினச்சி வாங்க முடியாமல் இருக்கா? நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044 என்ற முன்னணிப்பினோடு 2952 5208 53, மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871. இந்த நம்பரில் ஃபோன் அடிங்க, பேசுங்க, பகிர்ந்துக்கோங்க. ஸோ நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர் யார்? வணக்கம் விபித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் கத்தரிப்புலத்திலிருந்து பாக்யராஜ் பேசுகிறேன் சார்.
1: பாக்யராஜ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமாக இருக்கேன் சார், நலமாக இருக்கீங்களா? கொஞ்சம் தள்ளி போனாலும் பண்ணி விட்டுருங்க. மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
3: நன்றி சார், நன்றி சார்.
1: மகிழ்ச்சி. வணக்கம் விபித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில்.
1: மகிழ்ச்சி சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: கேட்டேன் சார, நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன் சார்.
4: மேல வீடு கட்டணும்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு சார், அது என்ன முடியும் பண்ணல சார். நானும் கட்டணும் கட்டணும் ரெடி பண்ணும் முயற்சி செய்துதான் சார் இருக்கேன், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கு
1: சார். சூப்பர் சார், உங்க எண்ணம் ஈடேறட்டும், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
4: நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
1: இந்த மாதிரி நமக்கும் இருக்கும், ஏதாவது ஒன்று இதை பண்ணணும், இதை பெருசு பண்ணணும், வீடு கட்டணும், புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். சில காரணங்களால் நம்மளால் அப்படியே அதை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம். சரி ஓகே, அடுத்த நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விபித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
5: நான் ஹயாத் பாஷா, ஜெய் பண்ணி சார். எப்படி சார் இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கு சார், நல்லபடியா போயிட்டு இருக்க நிகழ்ச்சி, அப்படியே நேயர்கள் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே அப்படியே வாங்கிட்டே இருக்கிறீங்க பாத்தீங்களா?
1: மகிழ்ச்சி சார்,
5: அங்க நிக்கிறீங்க நீங்க.
1: சரிங்க ஐயா, உங்களுடைய அதாவது நீங்க நினைச்சிட்டு தள்ளி தள்ளி போடுற விஷயம் என்ன?
5: என் மனைவி வந்து நகிரியில ஒரு கோயில் ஒண்ணு இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா சொல்லிருக்கிறாங்க. அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் தான் சொல்லின்னு இருக்க, 6 மாசமா இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அது என்னைக்கு போறோம் அன்னைக்குதான் சார் அவங்க சந்தோஷப்படுவாங்க, அது நிறைவேறணும் சார் எனக்கு அந்த ஆசை ஒன்று.
1: கண்டிப்பா சார், உங்க எண்ணம் ஈடேறட்டும், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
5: நன்றி சார், நன்றி.
1: சூப்பர், இந்த மாதிரி ஆமாங்க, நம்மளும் வந்து சில நினச்சிட்டு இருப்போம், இங்கே போகணும், இந்த கடவுள் பக்தியோடு இது போகணும் போகணும்னு நினைப்போம். ஆனால் சில டைமில் வந்து கடவுள் மனசு வைக்கும் போது தான் அது நடக்கும். அந்த மாதிரி உங்களுக்கும் என்ன இருந்தால் நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோன் பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை கருத்துக்களை

0: பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, நிகழ்ச்சியில் இனி கூட அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும். ஸோ ஒரு ரெண்டு காலரை மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பாட்டை கேட்டலாம். வணக்கம் விக் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் ஐயா, சதுஸ்தலம் கருப்பூர்லேருந்து அரியமுத்து பேசுகிறேன்.
0: அரியமுத்து ஐயா, நீங்கள் செய்யணும்னு நினச்சி எந்த விஷயத்தை தள்ளி போட்டுருங்க?
1: ஆமாங்க ஐயா, நம்ம கடை ஒன்று சின்ன கடை வச்சுருக்கோம். அதில் வந்து சட்டர் எல்லாம் துருவும் பிடிச்சி போச்சு. அதை வந்து பெயிண்ட் அடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், முடியல.
0: அதை கொஞ்சம் மாற்றணும், புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் முடியல. சரி, ஓகே, புதுப்பிச்சிருவீங்க கூடிய சீக்கிரத்தில். மகிழ்ச்சி, நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றி சார்.
0: மகிழ்ச்சி. ஸோ நேர்கள்லாம் நிறைய கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்க, இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No. 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சி சும்மா அட்டகாசமாக போயிட்டு இருக்கு. நிறைய நேர்கள் கால் பண்ணிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்துலையும் கருத்துக்களை போட்டுட்டே இருக்காங்க. சரிங்க, முகநூல் பக்கத்தில் ஒரு சில கருத்தை நம்ம வந்து நெக்ஸ்ட் 8 மணி ஷோவில் படிக்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் விடைபெறக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஒரு லாஸ்ட்டாக ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு யார்ஜே வெயிட்டிங்கில் இருக்காங்க. சரிங்க, எந்த திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உரியடி திரைப்படத்திற்காக தான் பாட்டு வந்துட்டு இருக்கு. போடலை கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அன்பு நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 6 மணி. பக்தி மாலை.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு தரமான கலப்படமற்ற அரிசி நம்பர் 1 திடம் அரிசி.
1: ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளிவிளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது திருமாலின் திருவுலா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெறுவது நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில்.
3: வணக்கம் நேயர்களே, கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோவில் என்ற இடத்தில் அமைந்துள்ள திருநாரையூர் நம்பி திருத்தலம் குறித்த செய்திகளை அறிந்து கொள்ள உள்ளோம். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழ மன்னன் கோச்செங்கன் சோழனால் கட்டப்பட்ட இக்கோவிலில் 5 அடுக்கு ராஜகோபுரம் உட்பட 16 கோபுரங்கள் உள்ளன. கோச்செங்கன் ஏற்கனவே 70 சைவ கோயில்களை கட்டியிருந்தார். அவற்றுள் 71வது கோயிலான இது அவருடைய முதல் வைணவ கோயிலாகும்.
2: நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவிலின் நிர்வாக அலுவலர் பேசுகையில்,
4: என் பேர் திருநாவுக்கரசு, நான் 2005 வேலை பண்ணுறேன். கோயில் வந்து இந்து சமயம் 5 பேர் சேர்ந்த கோயில், போட்டி ஸ்ரீ செகண்ட் கிரேட் கோயில், இணையான மகள் இருக்கிற இணையான மண்டலத்துக்கு உட்பட்ட கோயில். இந்த கோயில் வந்து 1500 வருஷத்துக்கு உட்பட்ட பழமையான கோயில். இது கோச்செங்க சோழனால் கட்டப்பட்ட கோயில். அதாவது 69 சிவாலயம் கட்டிட்டு 70வது கோயிலா இந்த கோயில கட்டினதா அது வரலாறு. கோச்செங்கன் கட்டப்பட்டது மாடக்கோயில், யானை ஏறாத கோயில். கோச்செங்கனுக்கும் யானைக்கும் ஏதோ பகை இருக்கிறதா சொல்லி அவர் கட்டின கோயில் எல்லாமே யானை ஏற முடியாது. அதே மாதிரி யானை ஏறாத மாடக்கோயில். இங்க வந்து முக்கிய விசேஷம் கல்கரடு பகவான். வியாழக்கிழமை அர்ச்சனை பண்றது, 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணா நவக்கரட தோஷம், எல்லாம் அகலும் என்பது ஐதீகம். அதனால வியாழக்கிழமை அவரை வந்து தரிசிக்கிறது மக்கள் வருவாங்க, 7 வியாழக்கிழமை தொடர்ந்து வருவாங்க. பெருமாளுக்காக சனிக்கிழமை வருஷத்துல 2 உற்சவம், மார்கழி தெப்பத்து விழா ஒண்ணு, பங்குனி தேர் ஒண்ணு. வெள்ள புறப்பாடு என்பது மார்கழியில வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு 4 நாள் முன்னாடி வரும். அதே மாதிரி பங்குனி உத்தரத்துக்கு 5 நாள் முன்னாடி வரும், அதுவும் 4 நாள் இருக்கும். வருஷத்துல இங்க உள்ள கரிடன் கல்லடன் வந்து வெளியில புறப்பாடு ஆவாரு. அவர் உடம்புல 9 சர்பங்கள்.

0: ஆனால் நவகவகாசம் இது அவர் பரிகாரம் சொன்னார். பரிகாரம் வைணவத்தில் இது பரிகாரம். எங்களுக்கு சுத்தி எப்படியும் ஒரு 15 கிராமம் இருக்கு. இந்த 15 கிராமத்துக்கும் சேர்ந்துதான் அந்த திருவிழா நடந்தோம். பக்கத்துல திருச்சிர இருக்கு, அதுக்கு அந்தாண்ட திருக்கண்ணமணி இருக்கு. அப்பாச்சரம் 5 கிராமத்துக்கு இந்த கோயில் மெயின் கும்மாள பக்கம் மணியெல்லாம் ஒப்படி இருந்தது. ரெண்டு கருணச்சாமியும் ஒரு வருஷம் நடக்கும்.
1: திருமால் மீது தீவிர பக்தி கொண்ட மேதாவி மகரிஷி திருமாலை தனது மருமகனாகவும் மகாலட்சுமியை மகளாகவும் அடைய விரும்பினார். இதற்காக வஞ்சுள மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்தார். முனிவரின் தவத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்து ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திர தினத்தில் அவர் தவம் செய்த மரத்தடியில் குழந்தையாக தோன்றினார். வஞ்சுள மரத்தடியில் கிடைத்த குழந்தை என்பதால் வஞ்சுளவல்லி என்று பெயரிட்டார். மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக திருமால் சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் என 5 வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு திசையாக சென்று அவரை தேடி வந்தார். திருமாலுடன் வந்த கருடாழ்வார் திருமகள் வஞ்சுளவள்ளி என்ற பெயரில் வளர்வதை கண்டு சொன்னார். திருமாலும் மேதாவி மகரிஷியின் ஆசிரமம் சென்று வஞ்சுளவள்ளியை மணக்க விரும்புவதாக தெரிவித்தார். தன் மகள் சொல் கேட்டு நடப்பதாக இருந்தால், அதாவது பிராட்டியை முன்னிலைப்படுத்துதல், அவளை மனமுடித்து தருவதாக முனிவர் திருமாலிடம் கூறுகிறார். திருமால் இத்தலத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருப்பதால் கருடாழ்வாரே முன்னின்று பக்தர்களுக்கு அருள வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறார். அதை ஏற்ற கருடாழ்வார் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். பிராட்டி பெயரால் இத்தலம் நாச்சியார் கோவில் தலம் என்றும் அழைக்கப்படுகிறது.
2: நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவிலின் பட்டாச்சாரியார் பேசுகையில்,
3: நாச்சியார் கோவில் திருமங்கை ஆழ்வார் 100 பாசுர மங்களாசாசனம் இருக்கார். பலங்கையாழ் இடங்கை செங்கமடையானோர் நலங்கொள்வாயினர் அந்தனர் வாழும் நறிவுகளும் ஆழ்வாருடைய பாசுரம் சங்கு சக்கரத்தோட இருக்காருங்கிறதுக்காக தேன் கொண்டசாரர் திருவேங்கடத்தானை நான் செங்குநாடி நரையூரில் கண்டேன்னு இங்கே திருப்பதி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக பாசுரம். திருப்பதி சுவாமிக்குள்ள அழகு இருக்குங்கிறது வர்ணிக்கிற மேதாவிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணி தபசுக்கு இணங்கி இங்க ஸ்ரீதேவியாக வஞ்சுளவள்ளி நச்சர் அவதாரம். இங்க ஸ்ரீதேவி உப்பிளையப்பன் கோவில்ல பூமி தேவி, ஸ்ரீவல்லிபுத்தூர்ல நீலாதேவின் 3 இடத்துல தாயார் சனம் தனியா கிடையாது. கல்யாண கோலத்துல இருப்பார். அதுவும் இல்லாம அந்த 2 இடத்தோட தாயாருக்கு தனிப்பெருமைங்கிறது இங்குதான் வாய்க்க இடத்துல கிடையாது. இங்க தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்கறதுனால நாச்சியார் கோயில்னு பேரு. ஒரே சன்னதி தாயார் சன்னதி தனியா கிடையாது. நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், நான் தான் முதலிடம் கொடுத்தேன்னு சொல்லி சொல்றோம். பெருமாள் அப்பயே 100% முதலிடம் கொடுத்துட்டார். கொடுத்ததுனால 100 வேலி நிலம் வச்சிருக்கிறார். பாக்கி எந்த கோயில்ல பெருமாள் கோயிலா இருக்கட்டும் சிவன் கோயிலா இருக்கட்டும் போனோம்னா பார்த்தோம்னா வாசல்ல இருந்து பார்த்தாலும் எங்க கோயில் இருந்து பார்த்தாலும் சுவாமி தான் சென்றா இருப்பார். இங்க தாயார் தான் சென்றா இருப்பார். பெருமாள் வரமா இருப்பார். கல்யாணத்துக்கு வந்ததாக 5 பெருமாள் பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன். பெருமாள் பக்கத்துல 3 சுவாமி இருப்பார். தாயார் பக்கத்துல பலராமன், பிரம்மா, உற்சவமூர்த்தி, சீனிவாச பெருமாள், வஞ்சுளவள்ளி நாச்சியார், கல்யாண கோலம், கோச்செங்கனான் சோழ மகாராஜாவால் கட்டப்பட்ட கோயில். 70 சிவன் கோயில கட்டிட்டு 71 கோயில விஷ்ணு கோயில கட்டிதான் இருக்கு. மணிமாட கோயிலா இருக்கு. திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரம் இருக்கு. திருப்பதி பெருமாளை இங்க பார்த்தேன்னு சொல்லி ஆழ்வார் பாடிக்கிட்டார். இந்த புரட்டாசி மாசத்துல 4 சனிக்கிழமையில 5 சனிக்கிழமை பாத தரிசனம் பார்க்கறது ரொம்ப விசேஷம். ஒரு சனிக்கிழமையில தரிசனம் பண்ணா திருப்பதி போய் 16 முறை தரிசனம் பண்ண பலன் உண்டுங்கிறது இந்த இடத்துல ஆழ்வார் பாசுரத்துக்கு இணங்க இந்த இடத்துல சன்னதி இருக்கும். திருப்பதி பெருமாளாக இங்க காட்சி கொடுத்தாருங்கிறதுனால இங்க தாயார் தனியா பெருமாள் தனியா இருக்க மாட்டார். திருப்பதி மாதிரி இங்க தாயாரும் பெருமாளும் சேர்ந்த இடத்துல தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்டு இந்த இடத்துல தனி சன்னதி இல்லாம ஒரே சன்னதியா இருக்கு. தாயாரின் பெருமாளை சேர்த்து வச்சவர் கல்கருட பகவான். கீழே கருட பகவான் முதல்ல 4 பேர் கூப்பாங்க, அப்புறம் 8, ஆறைய சேர்த்து 16, 32, 64 போகும். வயிற்று அதிகமாகும். உள்ள வரும்போது 64, 32, 16, 8 4 பேருக்கு சன்னதி உள்ளார். ஒருவர் கல்லால வாகனத்தை உலகத்துல வேற எங்கேயும் தூக்குறது கிடையாது. கோச்செங்கனான் சோழ மகாராஜாவால கட்டப்பட்ட கோயில். 70 சிவன் கோயில கட்டிட்டு 71 கோயில விஷ்ணு கோயில கட்டினதான் இருக்கு. மணிமாட கோயிலா இருக்கும். சுகந்தகிரி கேத்திரன்னு பேரு. அத்திகிரிங்கிறது காஞ்சிபுரம், சுகந்தகிரிங்கிறது திருநறையூர், சேஷகிரிங்கிறது திருப்பதி. இரு கஷேத்திரத்துல இந்த மூணையும் சொல்றாங்க. அதனால இந்த பெருமாளை வந்து திருப்பதி பெருமாளுக்கு நிகராகவே ஆழ்வார் பாசுரத்திலேயே சொல்லியிருக்க. அதனால ரொம்ப விசேஷம். கல்யாண கோலத்துல இருக்க மார்கழி பங்குனில இங்க வெள்ளாழ்வார் புறப்பாடு. வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணா எல்லா விதமான காரியங்களையும் பொறுத்து பண்ணிட்டு மோட்சம் கிடைக்கும். புதனோட தோஷம் பூர்த்தியாகும். சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமி. சுக்கரனோட தோஷம் பூர்த்தியாகும். 5 பெருமாளோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒற்றுமையா இருக்கலாம். பிரம்மாவோட இருக்கிறதுனால ஜாதகத்துல உள்ள பிதிர்தோஷங்கள்லாம் பொறுத்து வாங்க சேவிக்கலாம். கல்லால கருட வாகனம் உலகத்துல கிடையாது. உள்ள குழந்தை மாதிரி வெளியில விஸ்வரூபத்துல கற்றுக் கொடுக்குற 4, 8, 16,

ஒவ்வொரு மாசத்திலயும் ஒவ்வொரு உற்சவம். புரட்டாசி மாசத்துல பார்த்தோம்னா நவராத்திரி உற்சவம், தாயாருக்கு உகந்த மாசம். ஒவ்வொரு மாசத்துல ஒவ்வொன்றும் நடக்கும். அதனால 12 மாசமும் ஒவ்வொரு திருவிழா நடக்கக்கூடிய கோச்செங்கனான்னு சோழ மகாராஜாவால கட்டப்பட்ட கோவில். 70 சிவன் கோயில கட்டிட்டு 71 கோயில் விஷ்ணு கோயில் கட்டிருக்க. 70 சிவன் கோயில கட்டினோடனே அவருக்கு மோட்சத்துக்கு போன ஆசையா சிவபெருமான் தபஸ் பண்ணி மறுபடியும் சிவன் கிட்ட கேக்குற. மோட்சத்துக்கு போனா நாராயண கூட்டம்ங்கிற இவ்வளவு காலம் பூஜை பண்ணிட்டு கூட்டா வருவாருன்னு சிவபெருமான் கேக்குற. அப்பதான் போற தூண்டிட்டு போர்ல தோக்கம் பொழுது அவன் அறியாம கத்தரான், ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமகன். அவன் அறியாம கத்துறதுனாலதான் அவனுக்கு ஹரியனே பேரு சுவாமி. ராஜ்யம் பண்ணும் போது இந்த கோயிலும் முதல்ல கட்டுறான், இதுக்கப்புறம் ஒரு 8-9 கோயில் கட்டுறாரு. கட்டி ராஜ்யம் பண்ற மோட்சத்துல உட்காந்துபடி சுவாமி யோஜனம் பண்றாரு. 70 விஷ்ணு கோயில் கட்டிருக்கான், சிவன் கோயில் கட்டிருக்கான், என்னடா பண்ணுன்னு பார்த்தா முதல்ல மோட்சத்துக்கு அயச்சின்னு போற. மோட்சத்துக்கு அயச்சின் பண்ணதுக்கு அப்புறம் சுவாமி யோஜனம் பண்றான், இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கான், ராஜ்யம் பண்ணிருக்கான், சைவ வைணவம் வேதம் இல்லாம இருந்திருக்கான், அன்னதானம் நிறைய பண்றான், என்னடா பண்ணணும்னு பார்த்தா நாயன்மார்கள் ஒருத்தரா கொண்டு உட்கார வைக்கிறார். இந்த பெருமாளை தரிசனம் பண்றதுனால பதவி உயர்வுகள் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், புதனோட தோஷம் பூர்த்தியாகும். அதுதான் நான் சொல்றது. சுக்கரனுக்கு அதிதேவத, மகாலட்சுமி சுக்கரனோட தோஷம் பூர்த்தியாகும். 5 பேரோட இருக்கிறதுனால ஃபேமிலியில ஒத்துமையா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த கோயிலுக்கு காரணமே அதுதான். இதை எல்லாத்தையும் பண்ணினாலும் அந்த பெருமாளும் தாயார்ட்ட பிரார்த்தனையும் எதுவும் கிடையாது. பெருமாளும் தாயாரும் கல்யாண கோலத்துல ரிட்டையர்மெண்ட்ல கட்டி கொடுக்கிறார். இப்ப உங்களுக்கு புரியுறாப்புல சொன்னாக்க, பெருமாளும் தாயாரும் கல்யாண கோலத்துல கட்டி கொடுக்கிறார். பிரார்த்தனை எல்லாம் கருட பகவான் கொடுத்திருக்காரு. இந்த கஷேத்திரத்துல கருட பகவான் தான் இடத்துல எல்லாமே. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவர் எனக்குன்னு ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னு கேட்டதுனால எல்லா ஊர்லயும் பார்த்தோம்னா திருவிழால கருட சேவை முடிஞ்சதே வாகன மண்டலத்துல வச்சு துணியை போட்டு மூடிடுவாங்க. இங்க 6 கால பூஜையோட இருக்கு. கருடா ரூம்ல இருக்கும் வாகன மண்டலத்துல. பெருமாள் வந்து உடனே ஏறி போடுவார். இங்க கருடனுக்காக பெருமாள் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதனால இந்த இடத்துல முக்கியத்துவத்தை கருடனுக்கு கொடுத்ததுனால ரொம்ப விசேஷம். கல்யாண கோலத்துல கட்சி கொடுக்கும்.

0: ஒரு சில திவ்ய தேசங்களின் இறைவன் நம்பி என்று போற்றப்பட்டுள்ளனர். அவற்றுள் முதன்மையானது திருக்குறுங்குடி, மற்றொன்று இங்குள்ள இறைவன் திருநாரையூர் நம்பி என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஆச்சாரியார் நம்பி என்று குறிப்பிடுகிறார். மேலும் திருநாரையூர் இறைவன் திருமங்கை மன்னனுக்கு பஞ்ச சமாச்சாரத்தை ஆரம்பித்ததால் அவர் திருமங்கை ஆழ்வாரின் ஆச்சாரியார் ஆனார். எனவே ஆழ்வார் அவரை திருநாரையூர் நம்பி என்று குறிப்பிடுகிறார். இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலமாக தங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கிறது என்று கூறுகிறார் பக்தர் ஒருவர்.
1: என் பேர் பாலச்சந்திரங்க, ஈரோடு மாவட்டம் சென்னிவடைங்க. செய்தித்தாள் வழியா புத்தக வாயிலா வந்து பல இதை சிறப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கிறேங்க. இந்த கருடன் வந்து ரொம்ப சிறப்பான கருடன். உலகத்திலேயே வந்து கல்கருடன் கோயிலுங்கிறது இங்கே தான் இருக்குதுங்க. பஞ்ச துலகத்தில் செஞ்சு வந்து கல்லிலேயே வந்து கட்ட பகவான் செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயில், பிரதானமானது. 108 திவ்ய தேசம், இது முக்கியமான ஒரு தேசம். இந்த கோயிலுக்கு வர்றதே சிறப்புங்க. துணி எங்கேயா மட்டும்தான் இந்த கால் எடுத்து வைக்க முடியுங்க. நாங்களே இதுவரைங்க ஒரு 6 மாசம் இந்த கோயில் வாசல் வழியே தான் உள்ள பஸ்ல போற வர்றேங்க. கால் எடுத்து வச்சு நிக்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றேங்க. பொறுப்பினை இருந்தாட்ட உள்ள வர முடியும். அவ்வளவு ஒரு சிறப்பான கோயிலுங்க. நம்முடைய நியாயமான கோயிலுக்கு எதுவா இருந்தாலும் பெருமாள் ஏத்துக்குவாரு, பரிசு பண்ணி நம்ம நிறைவேற்றி வைப்பாரு. நியாயமான கோயிலுக்கு விரதம் சனிக்கிழமை வருதுங்க. சனிக்கிழமை விரதம் தான் ஆரம்பம் இருந்து வரணும். மற்ற நாள் விரதம் கிடையாது, 4 வாரம் விரதம் சனிக்கிழமை. நன்றி.
2: கோவில் குறித்த தனது கருத்துக்களை அங்கு வந்திருந்த பக்தர் ஒருவர் பேசுகையில்,
3: என் பேரு ஜெயராணி, நான் ரோஹித் ஆசிரியர். எங்களுக்கு மயிலாடுதுறை தான் வீட்டுக்கு சொந்த ஊர். இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம், கோயிலுக்கு நாங்கள் வருவோம். ஏன்னா திவ்யதேசம் சுற்றிட்டு இருக்கோம் நாங்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 கோயில் பார்த்துட்டோம். அது மாதிரி 108 போக முடியாது, நம்ம 108 திவ்யதேசம் தான் போக முடியாது. ஏன்னா 108 திவ்யதேசம் வந்து உங்களுக்கு ஸ்ரீ வைகுண்டம். உயிரோட இருக்கிற வரைக்கும் எத்தனை கோயில் பார்க்க முடியுமோ அத்தனை கோயில் நம்ம பார்த்துருவோம் அப்படின்ட்டு. நச்சார் கோயிலுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில்.

இருக்கு. அம்மனோட பேர் தான் அதுக்கு, நாச்சியார் கோயில். நிறைய ஊர் வெளியூர்ல இருந்து நிறைய பேர், இந்தியால இருந்து நிறைய பேர் வராங்க. நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிறோம், நிறைய பேர் தரிசிக்க முடியாம போவோம். எல்லாருக்கும் கொடுத்து வச்சாதான் வர முடியும்.

0: இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருநாரையூர் சென்று அங்குள்ள சிறப்புகளை உங்களுக்கு விரிவாக கூறினோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவுலா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றது நாச்சியார் கோவில் ஸ்ரீ திருநாரையூர் நம்பி கோவில்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
3: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர்வான் திடமரசி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சீயமாறின் ஒளி விளக்கு, தரமான கலப்படமற்ற அரிசி நம்பர் ஒன் திடம் அரிசி.
3: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சீயமாறின் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் திருமலை தெய்வம் திரைப்படத்திற்காக கே பி சுந்தரம்பாள் பாடிய பாடல். இது கண்ணதாசன் இயற்றிய பாடல். இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.
1: திருமாலே பொருளாய் எழுந்த முழு முதலே புவனம் காக்கும் பெருமாளே அருளால் உலகை இழந்தவனே அன்பர் பிடிக்கிய

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

ராமானுஜம் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் கார்த்திக் சுரேஷ் பாடிய பாடல் கேட்டோம். வாலி இயற்றிய பாடலுக்கு இசை ரமேஷ் விநாயகம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி மாதுரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது. ஐயாசாமி இயற்றிய பாடல் இசை ஜி தேவராஜன்.

0: தொடர்வது மாலை 6:30-க்கான மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்

0: தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், எந்த ஒரு பிரச்சினை தொடர்பாக விவாதங்கள் நடைபெறுவதும் மாறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதும் இயல்பான ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இறுதி முடிவு ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் உரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்த பரிந்துரைகள் அதன் நடைமுறையை மேம்படுத்துவதற்கானது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தேர்தல் ஆணையர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் உள்ளதாக நாளிதழ் ஒன்றில் வெளியான செய்தியை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 12 ஆண்டுகளில் சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுலா தொடர்பான உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சுற்றுலா தலங்களில் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 2023 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த இணையதளத்தில் பதிவு செய்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளையோர் 25,000-க்கும் மேற்பட்ட பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமையகத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின் சேமிப்பு மற்றும் மின் தேவையை சீராக நிர்வகிப்பதற்கான கொள்கையை விரைவில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். மின்துறையில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் 9,000 பேராசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: தமிழக அரசு பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் 5 ஆண்டுகளுக்கு 1,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை வருடத்திற்கு 200 கோடி ரூபாயாக பிரித்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கான டெவலப்மெண்ட், ஒரு கல்லூரியினுடைய கட்டடம் கட்டுவதற்கோ கேன்டீன் அமைக்கிறதற்கோ எக்ஸ்ட்ரா பில்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்காக பயன்படுத்த போறோம். இதையெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க செய்யறோம் ஒத்துக்கிட்டு இருக்கோம். த ப்ரொஃபசர்ஸ் த சீனியர்ஸ் அவங்களுடைய பார்ட் என்னன்னு கேட்டா அவங்களுடைய ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள பண பணி மூப்புகள், இப்படி பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெற்றது. 1 பை 1 ஆர்டர்லி கண்டிப்பா அரசு வந்து முழு முயற்சியுடன் நடவடிக்கை எடுத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இன்று நாங்கள் சந்தித்தோம்.
0: சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் அரசு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையை அத்துறைக்கான அமைச்சர் திரு வன்னியரசு இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவர்கள் 7338801456 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல.

0: நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். இணை பொறுப்பாளர்களாக திரு நிர்மல்குமார் சுரானாவும் திருமதி டி கே அருணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இவர்களின் அனுபவம் பிஜேபியை வலுப்படுத்தவும் மக்கள் சேவையை சிறப்பாக முன்னெடுத்துச் செல்லவும் பெரும் துணையாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 17,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் பங்கேற்காதது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றிரவு ஆந்திரா ஒடிஷா இடையே கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை 5:30 அளவில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் அதே பகுதிகளில் நிலவி வருகிறது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து இன்று இரவு விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையே கலிங்கப்பட்டினம் அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணம் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்வி மீளாய்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் புதிய ஆதார் சேவை மையத்தை அம்மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அச்சங்குளம் மருந்துவாழ் மலையில் ஒருங்கிணைந்த மனநல மையத்தினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அக்ஷய் அனில் வாஹரே தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் மாங்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். பெரம்பலூர் அருகே உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 20-1 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் நரேம் ரிஷுபினா தேவி இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோட்ரானி மற்றும் தன்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிஹரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 49.3 ஓவரில் 254 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மோஹித் உல்வா மற்றும் மணல் சௌஹான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 255 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 41.2 ஓவரில் 4 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்திற்குட்பட்டே அனைத்து முடிவுகளும் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மை பாரத் இணையதளத்தில் பதிவு செய்துள்ள இளையோரின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பிஜேபி பொறுப்பாளராக திரு ராம் மாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: Yes, who is it?
1: Don.
2: இந்த வேளை 6:40 30 நொடி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
3: என் விருப்பம்.
2: ஆம் நண்பர்களே, இன்னும் ஒரு 20 நிமிஷம், 7 மணி வரை நம்ம வந்து என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைக்கிறோம். இதில் பாடல்கள் உங்களுக்காக வரும், எனக்கு பிடிச்ச மாதிரி பாடல்களை போட்டுட்ருப்பேன், நீங்களும் கேட்டு மகிழலாம். ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்போம். தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியல அப்படின்னா அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். இப்போ ஒரு பாட்டு பாடுறது இருக்குது அப்படின்னா, முறையாக பாடணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட போய் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதை பயிற்சி எடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுத்து அப்புறம் நல்லா பாட ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் மேடையில் போய் கச்சேரி பண்ணுவோம். இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதனோட படிநிலை அப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பாட்டு பாடுவீங்க? ஏகப்பட்ட பாட்டு உங்கள் மனசுக்கு தோணும், உங்களுக்கு பிடிச்சதை பாடுவீங்க. இப்போ நிலாவை கூப்பிட்டு நான் ஒரு பாட்டு பாட சொல்ல போகிறேன். அந்த நிலா என்ன பாட்டு பாடுது கேட்டுருவோமா?

0: ஹரிஹரன் சுஜாதா குரல்களில் வாசனுடைய வரியில் பரணியினுடைய இசையில் அந்த அற்புதமான பாடல் பெரிய அண்ணா படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா,
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: என் விருப்பம்
0: என் விருப்பத்தில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. மொதல் பாட்டில் நிலா வந்து பாட்டு பாடிச்சா, அந்த நிலா பாட்டு பாடுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒரு அரங்கம் இருந்தால் எல்லோருமே கேட்டு மகிழ முடியும். அந்த அரங்கம் தான் இப்போ நம்ம பண்பலி, அது மூலமாக வந்துருச்சு. ஸோ அந்த அரங்கம்னு இருந்தால் அதுக்கு ஒரு கட்டடம்னு இருக்கும், கட்டடம்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஜன்னல்கள் வாசல்கள் கதவு இப்படிலாம் இருக்கும், ஏகப்பட்ட விஷயம் இப்படி இருக்கும். அப்படி வாசல்னு ஒன்று இருந்தால் வாசலில் என்னென்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். முன்னாடியே வாசல் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கும். இங்கேயும் ஒரு வாசல் இருக்கிறது, அங்கே ஒரு விஷயத்தை வைக்க போகிறாங்களாம். என்ன வைக்க போகிறாங்க கேட்டுருவோமா?

0: உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரல்கள் கலைக்குமார் வரியில எஸ் சி ராஜ்குமாரினுடைய அற்புதமான இசையில சிம்மராசி படத்துக்காக அந்த ஒரு அட்டகாசமான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து

0: தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: இந்த வேளை 6:55, 49:50 என் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவை எட்டிவிட்டோம். நண்பர்கள் ஒரு 7 பேர் கருத்துக்களை போட்டிருக்கிறீங்க, அதுவும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். மாலை 6 மணிலிருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் கா அப்படிங்கிறவங்க. பர்வதவர்தினி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வானத்தை நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, நல்லா இருக்குதுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. முகமது மியான் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வணக்கம் வாழ்த்துக்கள். அடையாளப்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் சுந்தர பெருமாள் கோயிலிருந்து, நிலவை பற்றி நிலவே பாடுகிறது அதுவும் ஜோடி சேர்ந்து அப்படின்னு இருக்காங்க. முதல்ல ஒரு நிலா ரெண்டாவது புரசை வாக்கம் ரீஜா மனோகரன் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, சிம்மராசி படத்தில் வந்த பாட்டு சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் குட் லக்னு போட்டு கலீல் போட்டிருக்கிறாங்க அகமது, அவர் வந்து பாட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இப்போ முக்கியமாக நம்ம வந்து வானம் அப்படின்னாலே இந்த விஷயத்தை மிஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நம்ம இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் இதை நம்ம மிஸ் பண்ணுறோம். வேலையின் காரணமாக மழை பெஞ்சாலும் இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பார்க்க முடியல. ஏன், அந்தளவுக்கு வேலை பிஸி.

0: ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் பழனி பாரதி வரையில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் ரமணா படத்துக்காக அந்த அற்புதமான பாட்டை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.
1: FM 102.3 FM.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:40 7:102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த வேளையில் நாம் இணையக்கூடிய நிகழ்ச்சி திரை கானம். பல நேரங்களில் நாம் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒன்றுமே தோணாது. சில நேரங்களில் இப்போ ஏதாவது கவிதை எழுதணும், இல்லை நாமளே ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா எதுவுமே கிடைக்காது. ஆனால் வேறு ஏதாவது வேலையை செஞ்சிட்ருக்கும்போது அது பாட்டு இயல்பாக வரும். அந்த மாதிரி எனக்கு நிறையா நேரத்தில் சிந்தனைகள் ஓடி இருக்கு, அதை செய்யணும்னு நினைக்கும்போது வராது. அதுக்கப்புறம் நம்ம வேறு வேலையை பார்க்கும்போது அப்படி அருவி மாதிரி கொட்டும். அப்படி அருவி மாதிரி கொட்டக்கூடிய நேரங்களில் அதை பிடிச்சி சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நல்ல பாதையில் நம்ம போகிறோம்னு அர்த்தம். அதே போல் தான் அந்த கவிதைகள், பாட்டு எழுதுறது, அந்த மாதிரி சில வார்த்தைகளை நம்ம குறிப்பிட்டு தேடும்போது கிடைக்காது, ஆனால் அப்புறமா வரும்போது கிடச்சிரும். அந்த மாதிரி கவிஞர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிளி, குயில் இந்த மாதிரிலாம் வச்சு பாடல்களை நிறையா கொடுப்பாங்க. அதில் மான் அப்படிங்கிறது அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மான் அப்படின்னாலே பார்க்கும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ளே பொங்கும். அந்த மாதிரி மானை பற்றின ஒரு சிறப்பான பாட்டு இங்கே இருக்குது. மான் மட்டும் இல்லை, மல்லிகைப்பூவுமே இருக்குது. மல்லிகைப்பூ முதல்ல கேட்போம், அதுக்கப்புறம் மானை கேட்போம். இப்போது இங்கே ஒரு மல்லிகைப்பூ இருக்குது, மணக்க போகுது. எப்படி பணக்குது கேட்டுருவோம்.

0: ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்கள் வைரமுத்து வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் கடலோர கவிதைகள் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னொண்ணன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
0: திரை கானத்தில் இணைந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளை 7:07. இப்போது நம்ம கடந்த பாடலில் சொன்னோம், கவிஞர்கள் அதிகமாக தேடக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடியது கிளி அந்த மாதிரிலாம் சொன்னோம்ல. இப்போ கடந்த பாடலில் மல்லிகைப்பூவும் தேடுவாங்க, அதுக்கப்புறம் மான் பற்றியும் சொன்னோம். அதுக்கப்புறம் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை அப்படின்னா குயில். குயில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவ்வளோ பாடல்கள் வரும். இப்போ சமீப காலங்களில் அந்த அளவுக்கு பாடல்கள் குயிலை பற்றி வந்திருக்கான்னு பார்த்தா ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். அதனால் அந்த காலத்துலேயே போயிடுவோம். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குயில், அதுவும் மணிக்குயில், சின்ன மணிக்குயில் இந்த நேரத்தில் நமக்காக வந்துட்டுருக்கு, கேட்டுருவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் கங்கை அமரன் வரியில் இளைய ராஜாவினுடைய இதமான இசையில் அம்மன் கோவில் கிழக்காலை படத்துக்காக அந்த ஒரு அற்புதமான பாட்டை கேட்டு முடிச்சோம். 102.3 FM. குயில் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து வந்து வேற எங்கேயா போக போறோமா அப்படின்னா புறா. புறாவை பத்தி பாட்டு போட போறது. அந்த புறா வந்து அதிகமா இப்போ நான் எங்கெங்கெல்லாம் பாக்குறேன் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்கள் அந்த மாதிரி இடங்கள்ல கும்பலா இருக்குது. அதுக்கப்புறம் கடற்கரை ஓரங்கள்ல சில நேரங்கள்ல கூட்டமாக பார்க்க முடிகிறது. அந்த கடற்கரை ஓரம் எந்த கடற்கரைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய வங்கக்கடல். ஸோ இந்த கடல் தான் இப்போதைக்கு நமக்கு அணுகக்கூடிய அளவில் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த கடல்ல ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இங்கேயும் அந்த கடல் வருது, என்ன பண்ணுது கேட்டுருவோம்.

0: ஏஜே ஏசுதாஸ் குரலில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் மனதில் உறுதி வேண்டும் படத்துக்காக அந்த பாட்டு கேட்டு முடித்தோம். இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள்

0: வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரிவிதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்புணர்வுடனும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் உலக ஆன்மீக தியான மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டுப்பற்றையும் ஒற்றுமை உணர்வையும் இளைஞர்களிடையே ஊக்குவிக்க வேண்டுமென்று கூறினார். யோகா, தியானம், அகிம்சை, இரக்க குணம் மற்றும் வசுதெய்வ குடும்பகம் உள்ளிட்ட பாரம்பரிய நெறிமுறைகளை இளைஞர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் பரோடா பல்கலைக்கழகத்தின் 75வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தங்க பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கி கௌரவித்தார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பன்முக வரிவிதிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான வரிவிதிப்பை ஒழுங்குபடுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வரிவிதிப்பு தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், பிரிக்ஸ் நாடுகளில் பெரும்பாலானவை வளர்ந்து வரும் நாடுகள் என்றும் அடித்தட்டு மக்களிடமிருந்து அதிக அளவு வரி வசூலிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு குறைவான மற்றும் நியாயமான வரிவிதிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வரி நிர்வாக கட்டமைப்பு இந்தியாவில் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர், மின்னணு தரவுகளின் அடிப்படையில் வரி வசூல் செய்யப்படுவதாகவும் வரி செலுத்துவோர் அளிக்கும் விவரங்களை முறையாக பரிசீலித்து வரி தொடர்பான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். சர்வதேச வரி விதிப்பு, வருவாய் தொடர்பான புள்ளி விவரங்கள், வரிமாற்ற செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி விதிப்பு ஆவணங்கள் இறுதி செய்யப்படுவது குறித்து பிரிக்ஸ் நாடுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்தினரிடையே உரையாற்றிய அவர், பணியாளர்களுக்கு உகந்த பணிச்சூழலை அரசு உருவாக்கி தந்திருப்பதாக தெரிவித்தார். பணியாளர்கள் சிறப்பாக தங்களின் பங்களிப்பை அரசுக்கு அளிப்பதற்கு ஏதுவாக ஊக்குவிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஒருமித்த கருத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 40க்கும் மேற்பட்ட புதிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஒவ்வொரு மூத்த அதிகாரிக்கும் தேர்தல் நடைமுறைகளை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், தமிழகம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல்கள் சுதந்திரமாகவும் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அந்த செய்திக்குறிப்பில் கூறியுள்ளது. இம்மாநிலங்களில் தேர்தல் நடைமுறை தொடங்கியதிலிருந்து தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து முடிவுகளும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டே அமைந்திருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு மக்கள் நலத்திட்டங்களுக்கான இலக்குகளை எட்டுவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கடந்த 2020ஆம் ஆண்டு விண்வெளித்துறையில் தற்சார்பை எட்டுவதற்கும் நீண்டகால தொழில்நுட்ப இலக்குகளை எட்டுவதற்கான முடிவுகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதுகுறித்த ஒரு தொகுப்பு.
1: தனியார் துறையின் பங்களிப்பை விண்வெளித்துறையில் கொண்டு

0: அதற்கான வரலாற்று சிறப்புமிக்க முடிவு கடந்த 2020 கொண்டுவரப்பட்டது. இன்ஸ்பேஸ் என்ற புதிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு விண்வெளித்துறையில் பயன்படுத்துவதற்கான ராக்கெட் உதிரி பாகங்கள், சிறிய வகை செயற்கைக்கோள்கள் மற்றும் ராக்கெட்டை ஏவுவதற்கான தொழில்நுட்பத்திற்கும் தனியார் துறையின் பங்கேற்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் மூலம் கடந்த 2018 மேற்கொள்ளப்பட்ட விண்வெளி சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் திரு பவன்குமார் சந்தனா, திரு நாகா பாரத் ஆகியோர் ஊக்கமும் ஒத்துழைப்பும் அளித்தனர். இதன் பயனாக 2022 இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விக்ரம் எஸ் தனியார் துறை ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் பணி வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் ஹைதராபாத்தில் உள்ள முதலாவது புவி சுற்றுவட்ட பாதைக்கான விக்ரம் 1 ஸ்கைரூட் ராக்கெட்டையும் தொடங்கி வைத்தார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பிற்கான மற்றொரு நிகழ்வாக இது அமைந்தது என்று கூறலாம். இதுகுறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் அதிகாரி திரு தேஜஸ்வி பகவத்துல்லா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இந்த புதிய முயற்சிகளின் மூலம் மக்கள் நலனுக்கான இலக்குகள் எட்டப்பட்டிருப்பதாகவும், இளைஞர்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். உலக விண்வெளி சந்தையில் இந்தியாவுக்கு முக்கிய இடம் கிடைத்திருப்பதாகவும் திரு தேஜஸ்வி பகவத்துல்லா கூறினார்.
1: ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் உடல் நலனுக்கு தேவையான புரதம் மற்றும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டுள்ளது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பள்ளிகளில் ஊட்டச்சத்து முகாம்கள் மற்றும் மாணவர்களிடையே வினாடி வினா, ஓவியப் போட்டி உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வருகின்றன. பிரதமரின் தாய்சேய் நலத்திட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஊட்டச்சத்து திட்டங்கள் குறித்தும் பள்ளிகள் மூலமாக தாய்மார்களுக்கும் எடுத்துரைப்பதற்கான முயற்சிகளை மொரார்ஜி தேசாய் தேசிய யோகா மையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த விழிப்புணர்வு பயணம் அடுத்த மாதம் 8 நிறைவடைய உள்ள நிலையில், ஆயுர்வேத முறையில் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்வது குறித்தும் ஆக்கப்பூர்வமான தகவல்கள் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன. யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளனர், 23 காயமடைந்துள்ளனர். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஐநா பொதுச்சபை நிகழ்ச்சியில் பங்கேற்க அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்புத்துறை அதிகாரி குறை கூறியுள்ளார். யுக்ரைனின் பல நகரங்களில் வணிக வளாகங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2 இன்று ஆட்டநேர இறுதியில் ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 171 ஆட்டம் இழந்தது. முன்னதாக இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 334 ஆட்டம் இழந்தது. குமார் குஷாக்ரா அபாரமாக ஆடி 113 ஆட்டம் இழந்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. கபடி போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஹாக்கி லீக் சுற்றுப் போட்டியில் இந்தியா 21 என்ற கோல் கணக்கில் தாய்லாந்தை வென்றது. மகளிர் உஷு போட்டியில் ரோஷிபினா தேவி இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் அபய் சிங், வீர் சோத்ராணி மற்றும் தான்வி கண்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 13 இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டு பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், இந்த அணியில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஹரிகரனுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேர்மையாகவும் பொறுப்போடும் செயல்படும் இளையோர் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் பன்முக வரி விதிப்பு ஒப்பந்தத்தை வரவேற்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு கடந்த 12 23,000 அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். யுக்ரைனின் கீவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: Yes, who is it?
1: Don.
2: Don. Don.
3: 102 புலி 3 பாட்டுக்கு இந்த டான்.
1: Don. Don. Don. Don.
4: 7:25 28 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 103.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 திரைகானம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு இதை இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட காலங்களில் கிடைக்கக்கூடியதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போது வெயில் காலம், மழைக்காலம், அந்தந்த காலங்களுக்கு ஏற்றாற் போல் சில வகை பழங்களும் நமக்கு கிடைக்கும். கோடை காலங்களில் சில பழங்கள் நமக்கு கிடைக்கும், குளிர்காலங்களில் சில பழங்கள் நமக்கு கிடைக்கும். அதில் இந்த முக்கணின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே எல்லா சீசன்லேயும் கிடைக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான். வாழைப்பழம் ஓரளவுக்கு நமக்கு எதிர்பார்க்கலாம். பலாவும் மாவும் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும் இல்லையா. அந்த மாம்பழம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோடை காலம் அந்த தொடங்கக்கூடிய நேரத்தில் அந்த ஏப்ரல்லேருந்து ஜூலை வரைக்கும் நமக்கு ஓரளவு கிடைக்கும். சில நேரங்களில் நவம்பர் டிசம்பர்லேயுமே கூட மாறி மாறி சில மாங்கனிகள் கிடைக்கிறது, அது பார்க்க முடியுது நம்மளாலேயே. சரி, இப்போ எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த 3 கனிகளும் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு சீசன் அப்படின்னா அந்த கோடை காலம். அந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. மூணையும் நம்ம கொண்டாடணும் அப்படின்னா அந்த காலத்தில் கொண்டாடலாம். ஒருவேளை கிடைக்கலன்னா இந்த பாட்டு வலுவாக கூட கொண்டாடிக்கலாம். இப்போது 3 சுவையும் உங்களுக்கு இந்த பாட்டில் கிடைக்கும்.

கேஜே யேசுதாஸ் சித்ரா குரல்களில் பஞ்சு அருணாச்சலம் வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் தர்மத்தின் தலைவன் படத்துக்காக அந்த அற்புதமான பாடலை கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30 6:00. இனி தொடர்வது

0: சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
1: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட அல்லா பகஷ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஓர் 8-3 செய்திகள் இருக்கு. 3-3 செய்திகளா? 8-3 செய்திகள் இருக்கு. எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியவை. நேரம், இறப்பு, வாடிக்கையாளர்கள் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நகை, பணம், சொத்து இம்மூன்றும் சகோதர சகோதரிகளையும் விரோதிகளாக்கும். புத்தி, கல்வி, நற்பண்புகள் இம்மூன்றையும் யாரும் திருட முடியாது. உண்மை, கடமை, இழப்பு இம்மூன்றையும் நினைவில் வச்சுக்கிறது அவசியம். 3 விஷயங்கள் வெளிவந்துட்டு திரும்பறதில்ல. எவை எவை? வில்லிலிருந்து அம்பு, வாயிலிருந்து சொல், உடலில் இருந்து உயிர். இம்மூன்றும் திரும்பாது, வெளியில் வந்தால் வந்தது தான். 3 வாழ்க்கையில் ஒரு முறை தான் கிடைக்கும். தாய், தந்தை, இளமை. 3 பொருட்கள் சொத்து, ஸ்திரீ, உணவு

0: அல்லாபகஷ் ஐயா, உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சோம், கடுதாசியில் எழுதிட்டோம். அதே மாதிரி இன்னொரு நல்ல செய்தி, பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி இப்போது எங்கே பார்த்தாலும் பேசப்படுது. நிறைய விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. வாளான் அப்படின்னு ஒரு நெல் ரகம் இருக்குது. வாளான் எல்லா வயதினருக்கும் ஏற்ற அரிசி. இது நீண்டகால வயதுடையது, 160 நாட்கள். எல்லா மண் வகைகள்லையும் இதை சாகுபடி பண்ணலாம். கொஞ்சம் மோட்டா ரகம், அரிசி பெருசாக இருக்கும். வெள்ளை நிற அரிசி, வெள்ளம் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகம் வாளான். உழவு ஓட்டி விதைகளை தெளிச்சு விட்டுட்டா போதும், மழை ஈரத்தில் முளைச்சி பயிர் செழித்து வளர்ந்துருமா. விவசாயிகள் அதிக செலவில்லாமல் இந்த வாளான் நெற்பயிரை சாகுபடி செய்து கொண்டு வந்துட முடியும். ஏக்கருக்கு 30 மூட்டை விளைச்சல் கிடைக்கும்னு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். இனிப்பு சுவை உடைய அரிசி இது. புட்டு செய்து பருவமடைந்த பெண்களுக்கு கொடுத்தா அதிக சக்தியை கொடுக்கும். இந்த அரிசியை எல்லா வகையான சமையலுக்கும் பயன்படுத்தலாம். வாளான் அரிசியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் குடல் சுத்தப்படும், தேகம் அழகு பெறும், பித்தம் வயிறு சம்பந்தமான நோய்கள், கரப்பான் வாயு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்க வல்லது வாளான் அரிசி. இது மாதிரி 153 பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்கு திருவாரூர் மாவட்டம் திருத்துறப்பூண்டி பக்கத்தில் ஆதிரங்கம் பண்ணையில். அந்த பண்ணையில் இதை பராமரிச்சிட்டு வர்றாங்க. வருடம் ஒரு முறை நெல் திருவிழாவும் நடத்துகிறாங்க. அல்லா பகஷ் ஐயா, பாரம்பரிய நெல் ரகங்களின் விதைகளை கொடுத்து வாங்குறாங்க. அங்கே ஆர்வமுள்ளோர் இந்த நெல் விதைகளை வாங்கி பயிரிடலாம். கடைமடைக்கு காவிரி தண்ணி போய் சேர்ந்துருச்சு. விவசாயிகள் பயிர் சாகுபடியை ஆரம்பிச்சிட்டாங்க. கிடைக்கிற தண்ணியை நல்லபடியாக பயன்படுத்தணும். தண்ணீர் கடைமடை தாண்டி கடலுக்கு போயிடக்கூடாது, நிலத்திலேயே நிற்கணும். அதனால் விவசாயிகள் அலுவலர்களின் துணையோடு ஒத்துழைப்போடு தண்ணியை சிக்கனமாக சீராக பயன்படுத்தி அதிக விளைச்சல் எடுக்கணும். வாய்மடையில் இருக்கிறவரும் கடைமடையில் இருக்கிறவரும் ஒரே மாதிரி நீரை பகிர்ந்து கொள்ளணும். தண்ணீர் சிக்கனம் தேவை எக்கணமும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: இந்த வேளை 7:35 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த வேளையிலிருந்து 7:55 வரை நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இன்னும் ஒரு 20 நிமிஷம் நமக்காக பாடல்கள் வரும். ஒரு 3 அல்லது 4 பாடல்கள் வரும். அதனுடைய நீளத்தை பொறுத்து இந்த பாடல்கள் எந்த பாதையை நோக்கி பயணிக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு போடுங்க எந்த பாதையில் போகுது அப்படின்னு சொல்லி. கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகே சூப்பர், நம்ம நினச்சதை நீங்களும் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சபாஷ் பாராட்டுகள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இல்லாட்டி என்ன தலைப்பு சொல்கிறீங்களோ அதனை அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு தேவைப்பட்டால் அதையும் நான் பயன்படுத்திக்குவேன் சரிங்களா. இப்போது 5 மணிக்கு கேட்டிருப்பீங்களே, தள்ளி தள்ளி போட்டு ஒரு வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருப்பீங்க. அதில் முக்கியமான ஆகச்சிறந்த ஒரு பணி அப்படின்னா இந்த துவைக்கிறது. துவைக்கிறத சிலர் வந்து அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 2 நாளைக்கு 1 வாட்டின்னு சொல்லி அப்பப்போ கிளியர் பண்ணுவாங்க. சிலர் ஒரு வாரம் முழுக்க சேர்த்து வச்சு மொத்தமாக முடிச்சுருவாங்க. ஒரு வாரம் முழுக்க இருக்கிறத 1 மணி நேரம் சில மணி நேரங்கள் செலவு பண்ணி மொத்தமாக முடிச்சுருவாங்க, சுத்தமாக முடிச்சுருவாங்க. அதை சுத்தமாக முடித்தாதான்

மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், இல்லாட்டி அடுத்த நாள் சட்டை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும், கொஞ்சம் மனசு படபடன்னு இருக்கும். அதனால் அதை துவைச்சி முடித்தாதான் ஒரு சந்தோஷமே இருக்கும். அந்த சுத்தமாக முடிக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அற்புதமானது. அதே போல் இங்கேயும் ஒருவர் எல்லாத்தையும் நான் சுத்தமாக முடிச்சிருவோங்க அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: மனோகுரல்ல மு மேத்தா அவரில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் வேலைக்காரன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். இந்த படம் வந்து ரஜினிகாந்த் நடித்த 1987 வெளிவந்த வேலைக்காரன் படத்துல இருந்து அந்த பாட்டை கேட்டு முடித்தோம்.
1: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இந்த டான்ஸ்

0: Don't.
1: வரும் வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சி. இசையின் பின்னால் இருக்கும் அந்த சுவாரஸ்யமான உலகத்திற்குள் நம்மையும் அழைத்து செல்ல வருகிறார் இசையமைப்பாளர் பரத்வாஜ் அவர்கள்.
2: நாங்க பாட்டு கேட்போம் தெளிவு பார்த்தியில எம்எஸ் விஸ்வநாதன் எஸ்பி பாலசுப்ரமணியம். கம்பன் ஏமாந்தான் இளம் கன்னியரை ஒரு மலர் என்றானே கற்பனை செய்தானே. அந்த டயத்தை வந்த பாடல்கள்லாம் டேங்கப்பா. அதனால வந்து வெளியில கொண்டு இங்கே வந்தேன். இளையராஜா சார் ஆரம்ப காலத்தில் அவர் கொடி கட்டி ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் நம்ம ஃபேமஸ் ஆகிட்டார். அப்போ நான் வந்த டயத்தில் என்னோட எந்த பாட்டுமே இளையராஜா சார் மாதிரி இருக்கக்கூடாது, ஏஆர் ரஹ்மான் சார் மாதிரி இருக்கக்கூடாது. எந்த இசையமைப்பாளருக்குமே தன்னோட ஒரு ஸ்டாம்ப் இருக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து தீர்மானமாக இருப்பேன்.
1: இசையை கேட்போம், இசைக்குள் பயணிப்போம்.
3: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஏழு மணி 43 நிமிடம் 20 நொடியை தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டிருக்கோம். இப்போ வந்து எதாவது கண்டுபிடி முடியுமோனா கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்த பாடல் வருகிறது, அதையும் கேட்டுட்டு பாடல் எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படின்னு நீங்கள் நம்ம முகநூல் பக்கம் அதான் www.facebook.com/vividbharathi-tamilfm102.3 அப்படின்னு நம்ம பக்கம் இருக்குது, அந்த பக்கத்துக்கு வாங்க. இதெல்லாம் சொல்லணும், எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கலாம், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எந்த பாதையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்து பதிவிடலாம். புதுசா ஒரு விஷயம், இது வரைக்கும் அறிமுகமே இல்லாத ஒரு விஷயம், அது கொஞ்சம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம மனசு சில நேரங்களில் அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும், கவலையை வந்துடும், ஆஹா இது எப்படி சமாளிக்கிறது, இப்படி வந்தால் அப்படி பண்ணலாம் அப்படின்னு கவலையை வந்துடும். சில நேரங்களில் பதற்றம் கூடி போயிடுச்சுன்னா இதுக்கு முன்னாடி இதை எப்படிலாம் சமாளிச்சிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே அலைபாய ஆரம்பிச்சிரும், அசை போட ஆரம்பிச்சிரும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், கவலையும் கடந்த காலத்தில் நாம் அதை எப்படி சந்தித்தோம் இல்லை எப்படி சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்துடும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், குழப்பங்கள் இருக்கும்போது நாம் வந்து எதையும் நினச்சி அப்செட் ஆகி தலை கவுந்து உட்காந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் இந்த பாட்டில் இருக்கிற மாதிரி எனர்ஜியாக எப்போவுமே சந்தோஷமாக ஒரு ஆட்டம் போடக்கூடிய அளவில் தான் நம்ம இருக்கணும். அதை தான் பாட்டுக்குள்ளே பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க கேட்டுருவோம்.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

0: இளையராஜா இசையமைத்து வாலியினுடைய வரியில் பாடிய அந்த பாடல் அக்னி நட்சத்திரம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும்.
2: ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.
0: ஏழு மணி 7:37 தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். இன்னும் குறைந்தபட்சம் ஒரு பாடல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்ருக்காங்க. யார் யாரெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். 7 மணிலேருந்து திரைகாணம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்திருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஹேமலதா, புரசைவாக்கம், ரீஜா மனோகரன், அதுக்கப்புறம் அடையாளம்பட்டு ஆசீர்வாதர் ராஜேஸ்வரி, பர்வதவர்தினி, ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், அவங்க வந்து அந்த மேற்கு மாம்பலத்திலிருந்து முத்தமிழ் கவியே பாடு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பாட்டும் பயணமும் நல்லா இருக்குது, பாடல் ஆரம்ப பாட்டே சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. கலை துரைராஜன், சுந்தர பெருமாள் கோயிலிருந்து, பாட்டை கேட்டால் மட்டும் போதாது, எந்த பாதையில் போகுது அப்படின்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு பாட்டே சொல்லுதோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல டெக்னிக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. சூளே ரீஜா மனோகரன் வேலைக்காரன் படத்தில் வந்த பாட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க.

நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து சும்மா ஒரு லைக் தம்ப் சிம்பிள் கொடுத்துருக்காரு. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அந்த கொடியிலே அந்த பாட்டு, முத்தமிழ் கவியே, ராஜாதிராஜா, இது எல்லாமே என்ன சம்பந்தம் அப்படின்னா ட்ரம்ஸ் தாங்க. ராஜா சார் மியூசிக்கோட ட்ரம்ஸில் இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி மேற்கு மாவட்டத்திலிருந்து ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சிருக்கீங்க, ட்ரம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்கு. இதை அடுத்த வாட்டி நான் தேவைப்பட்ட எங்கேயாவது பயன்படுத்திக்கிறேன். மாதவரம் வீரராகவன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரிகளை கேட்டேன், அதாவது பாட்டில் பயணித்தேன், வரிகளை கேட்க மலைத்தேன், இசை மழையில் நனைந்தேன், பாடல்கள் யாவும் மலைத்தேன் அப்படின்னு இருக்கிறாங்க. மொத்தத்தில் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத அப்படி பில்டப் பண்ணிருக்காரு. அந்தோணிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து கதாநாயகன் தன்னை பற்றி பெருமையாக பாடும் பாடல்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க பழனி கவிதா பாப்பாரப்பட்டி வந்திருக்கிறாங்க. பாடல்கள்லாம் நல்லா இருக்குது எல்லாமே. கடைசியாக வந்த பாட்டெலாம் இளையராஜா இசையமைச்சிருக்கிறாரு அப்படின்னு இருக்கிறாங்க. ஓகே, இசையமைப்பாளரை வச்சு யோசிச்சிருக்கிறீங்க, நல்ல முயற்சி. பட் அப்படி எதுவும் இல்லை, இல்லை அப்படின்னு சொன்னல அதுதான் பாட்டுக்குள்ளே வந்துச்சு. எல்லா பாடல்களுமே இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கும். எப்படிலாம் யோசிக்கிட்டுருக்கு பாருங்க, இல்லை அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பாடலையுமே வந்தது. எங்கேயாவது யோசிச்சு பார்த்துருக்கலாம், நீங்கள் அந்த பாடலை கவனிச்சு என்ன தெரிஞ்சிருக்கும். இப்போ வரக்கூடிய பாடலையுமே தாலியே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இல்லை அப்படிங்கிற வார்த்தை எல்லா பாட்டிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட யோசிப்போம், பாட்டி போகிறது தொடர்ந்து இணைஞ்சிருப்போம்.

0: ஹரிஹரன் பவதாரிணி குரல்களில் வரி வந்து ஹரி கொடுத்துருக்குறாங்க. யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில் அந்த இதமான பாடல் தாமிரபரணி படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும் இனி வந்து 7:55 நிமிடத்திற்கு நமக்கு இன்று ஒரு தகவல் காத்திருக்கிறது. அதன் பிறகு 8 நீ கோர்நாள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆர்ஜே நாகராஜ் ஆர்வத்தோடு காத்துட்ருக்காரு. இத்தோடு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு அருமையான நாளில் அருமையான தருணத்தில் சந்திக்கலாம். இந்த வேளை 7:55 இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: ஒருத்தர் சிகரெட்டும் கையுமா வந்தார். சார், இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தை நிறுத்தி போடணும்னு தான் பார்க்குறேன், முடியலன்னார். புகைப்பிடிக்கிறத நிறுத்துறது ரொம்ப சுலபம் சார் அப்படின்னார் இன்னொருத்தர். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார் அவர். நான் கூட ஏற்கனவே 10 அந்த பழக்கத்தை நிறுத்தியிருக்கிறேன் சார் அப்படின்னார் இவர். இதிலேருந்து என்ன தெரியுது, புகைப்பழக்கத்தை திடீர்னு விட்டு விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. இருந்தாலும் இது சம்பந்தமான ஆராய்ச்சி அனுபவம் இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறத நிறுத்துறதுக்கு 10 உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா உபயோகப்படுதான்னு பார்க்கலாமே. முதல் கருத்து என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு புகைப்பிடிக்கிற நண்பர்களை விட்டு விலகி இருக்கணும். இதனால் புகைப்பிடிக்கிற ஆசை குறையும், அந்த பழக்கத்தை மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உறுதிப்படும். ரெண்டாவது கருத்து, புகைப்பிடிக்கிறதை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிடணும். அது அடுத்தவங்களுக்கும் உபயோகப்படும், உங்களுக்கும் உபயோகப்படும். உங்கள் உள்ளுணர்வை அது தூண்டும், உங்களை வந்து உறுதி கொள்ள வைக்கும். மூன்றாவது கருத்து என்னென்னா, தினமும் 2 குளிக்கணும். எப்படி தெரியுமா, முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர், அப்புறம் குளிர்ந்த தண்ணீர், இப்படி மாறி மாறி குளிக்கணுமா. 4வது கருத்து, உடற்பயிற்சிகள் செய்யணும். மூச்சு வாங்க

0: மாதிரியான பயிற்சிகள் ரொம்ப நல்லதான். பிராணாயாமம் அப்படிங்கிற மூச்சு பயிற்சி ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அப்புறம் ஐந்தாவது கருத்து, சாப்பாடு வந்து மிதமாக இருக்கணும், சீராக இருக்கணும். பச்சை காய்கறிகள் பழங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை பராமரிக்கணும். இது வந்து நரம்புகளை வந்து அமைதிப்படுத்தும். ஆறாவது கருத்து என்னென்னா, ரொம்ப நேரம் பசியோடு இருக்கக்கூடாது. புகைப்பிடிக்கிறத நிறுத்த முயற்சி செய்யும் பொழுது எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஏழாவது கருத்து, காப்பி தேநீர் மதுபானம் அப்புறம் போதைப் பொருள்கள் கலந்த உணவுகள் இதெல்லாம் வேணாம். புகைப்பிடிக்கிறத அதெல்லாம் ஊக்கப்படுத்தும். கடுகு மிளகு அப்புறம் காரமான பொருள்களை தவிர்க்கணும். உப்பு அளவை குறைக்கணும். தினமும் 10 குவளை தண்ணீராவது குடிக்கணும். வெறும் தண்ணி புகைப்பிடிக்கிற ஆவலை வந்து தணிக்குதான். எட்டாவது கருத்து, கையில் வந்து சிகரெட்டு புகையில் ஏதாவது இருந்தால் உடனே தூக்கி எறிஞ்சிருங்க. அது கையில் இருக்கிற வரைக்கும் புகைப்பிடிக்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்பதாவது கருத்து என்னென்னா, இறை நம்பிக்கை உள்ளவங்க புகைப்பிடிக்கிற எண்ணம் வர்றப்போவெல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுடலாம். பத்தாவது கருத்து, உங்களுக்கு ரொம்பவும் வேண்டியவங்க யாரோ அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் புகைப்பிடிக்கிறத நிறுத்தி விட்டதாக சொல்லிவிடுங்க. இந்த 10 வழிகளையும் கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டா புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அனுபவப்பட்டவங்க. முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அங்கே வந்த இன்னொருத்தர், ஏன் சார் இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். இந்த இடத்துல சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்க அப்படின்னார் இவர். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் இந்த இடத்துல கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடக்குது, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் உங்கள் மாதிரி என்கிட்ட அனுமதி கேட்காதவங்க அப்படின்னாராம் இவர்.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: One hundred two point three.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: எங்களோடு இணைந்திருங்கள் நீங்கள்.
1: பாட்டுக்கு இதான் டான்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 8 மணி ஆயாச்சு. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நீ போரினாய்.

0: 8:01 ஆகிட்டிருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே நாகராஜ். நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கோம். ஆனால் அதில் வந்து ஒரு சில நபர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து நம்மை விட்டு பிரியாமல் நீங்காமல் அப்படியே நிலைத்திருப்பாங்க. ஸோ இந்த மனிதர்கள் இந்த ஒரு உறவு, இந்த மனிதர்கள் இல்லை அப்படின்னா அன்னைக்கு நாளே நகராதுப்பா அப்படின்னு ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் உங்களுடைய நிழல் போல அப்படியே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றியே அப்படியே வரக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி நபர்கள். ஆமாங்க, அவங்க இல்லைன்னா இந்த ஒரு நாளும் நகராது அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய நபர்கள் யார், அது ஏன் அப்படின்றத நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணையணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2952 08 53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பெண்ணோடு 2838 98 71 என்ற எண்ணிலும் தொடர்பலாம். நேயர்களே, இன்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ எல்லாருக்குமே என்னென்னா புதிய நேயர்கள் வந்து வரட்டும். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் முதல்ல பங்கேற்றிருந்தீங்கன்னா நிகழ்ச்சியில் முகநூல் பக்கத்துக்கு போங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஐயா
0: வணக்கம். ஐயா யார், எங்கிருந்து?
1: மாங்காடு விஜே நாராயண். ஐயா
0: எங்கிருந்து? ஐயா
1: சென்னை மாங்காடு.
0: சென்னை மாங்காடுல இருந்து சொல்லுங்க ஐயா, தலைப்பு கேட்டீங்களா?
1: தலைப்பு கேட்டேன், நண்பர்கள் மட்டுமா சொல்லாமா?
0: நீங்கள் எந்த உறவாக இருந்தாலும் ஐயா, அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், உங்களுடைய துணையாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், எந்த ஒரு உறவு உங்கள் நிழல் போல் உங்கள் கூடயே இருக்குது. அதாவது இந்த மனுஷன் இல்லைனா வந்து எனக்கு அந்த ஒரு நாள் போகிறதே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குப்பா. இவங்களை அவங்க இல்லாமல், அதாவது நம்ம யோசிப்போம்ல, இன்றைக்கி அவங்களுடைய ஏதோ ஒரு இது இல்லை அப்படின்னும் போது இன்றைக்கி இந்த நாள் முழுமை பெற்றதாக இருக்காது இல்லை, அந்த ஒரு உணர்வு வரும்ல, அந்த மாதிரி மனிதர்கள் யார்?
1: அது என் மனைவி சார்.
0: மனைவி? நிகழ்ச்சியில பங்கெடுத்து முதல் நேரா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி. நன்றி ஐயா. நன்றி
0: மகிழ்ச்சி. அது பாத்தீங்களா, முதல் நேயரே, அதாவது அவங்களுடைய துணை இணையரை தான் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய மனைவி தான் அவருக்கு வந்து என்ன சொல்ற நிழல் போல அவர் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: அன்பு அறிவாளர்கள் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
2: அடையாளம் பெற்றது ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். தலைப்பு சூப்பரான தலைப்பு பேசுகிறீங்க, நல்லா இருக்குது.
0: மகிழ்ச்சி சார்.
2: என்னோட மனைவி தான் சார், என்னோட நிலையிலே என் மனைவி தான் சார். மனைவி இல்லைன்னா நான் இல்லை சார்.
0: அம்மாதான் உங்களுக்கு எல்லாமே.
2: ஆமா சார்.
0: மகிழ்ச்சி சார், சூப்பர் சார்.
2: அடுத்தது என் பொண்ணுங்கள்லாம் நல்லா பார்ப்பாங்க, அவங்களாம் அடிக்கடி போய் நான் போய் பார்த்துட்டு வருவோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை வந்திருக்கு வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: ஸோ வந்த ரெண்டு நேயருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இணையரை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதான் ஒரு சில கோபம் இருக்கும், சண்டை போடுவோம், என்ன பண்ணாலும் வந்து அவங்க நம்ம கூட அப்படி என்ன சொல்கிறது, என்ன நடந்தாலும் வந்து எனக்கு ஃபுல்லாக அப்படி எப்படி இருந்தாலும் டக்குன்னு அவங்க இல்லை அப்படின்னோடனே ஒரு மாதிரி இதுவும் ஆகும்ல. ஸோ அவங்க இருந்தால் தான் முழுமை பெறும் அப்படின்றது வந்து எல்லாருமே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அவங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952 08 53 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 98 71 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன்.
0: மனோகரன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன். அதாவது வந்து எனக்கு வந்து நாங்கள் ஒரு 12 வருஷமா நானு கோவையிலேருந்து ராஜேஷ்னு ஒருத்தர், அப்புறம் தேவனூர் ஜோதிலட்சுமின்னு ஒருத்தவங்க, அதே மாதிரி இப்ப இணைஞ்சிருக்காங்க குமார்னு ஒருத்தர், பாண்டியன் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து சாயந்தரம் நாங்கள் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் நாங்கள் வந்து கான்பரன்ஸ்ல பேசுவோம். அது இல்லாம நானும் ராஜேஷும் காலையிலேருந்து ஒரு 10 தரனாங்க என்ன அவரு கூப்பிட்டு, அது மாதிரி நான் அவரை 10 தர கூப்பிடுவேன். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து கான்பரன்ஸ் அன்னைக்கு நிறைவே அடையில அவர் வரலன்னு வச்சுக்கோங்க, எனக்கு

0: கை விட்ட மாதிரி இருக்கு.
1: அதுதான்
0: நிகழ்ச்சியில்
1: பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். அதுதாங்க, சிலர் வந்து என்னென்னா நண்பர்களோட பேசும்பொழுது, அதாவது உறவுகள்கிட்டோட வந்து சில விஷயங்களில் பகிர்ந்துக்க முடியும், சில விஷயங்களை பகிர்ந்தால் உறவுக்குள்ளே ஒரு சிக்கல் வருமோ அப்படின்னு தோணும். ஆனால் நண்பர்களாக இருந்தால் அந்த சிக்கல் நமக்கு இருக்காது. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை பற்றிய முழுமையான விஷயங்கள் வந்து யாருக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னா அவங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த நட்பு வட்டாரத்தில் க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு அனைத்துமே. மச்சான் இது ஆச்சிரா அன்னைக்கு, ஏ அந்த மாதிரி ஆச்சிரா அன்னைக்கு அப்படின்னு அந்த மனதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே கொட்டுவாங்க நண்பர்கள்ட்ட. அந்த மாதிரி பேசும்பொழுது சோக்கி இன்றைக்கி இதுவாச்சு இதுவாச்சு அப்படின்னு போது நம்ம என்ன ஒரு டவுட் கேட்கணும் அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட கேட்போம். அந்த மாதிரி உறவுகள் நட்புகள் கிடைக்கிறது ரொம்ப வரம்தான். ஸோ அந்த மாதிரி நண்பர்களும் இந்த பகுதிக்குள்ளே இருப்பாங்க, இந்த உறவாக இருப்பாங்க அப்படின்ட்டு கடைசி நேயர் சொல்லிட்டு போனார். ஸோ நிகழ்ச்சியில் பா இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: சார் வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன் சார், நலமா இருக்கீங்களா?
2: நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரேன் சார்.
1: மகிழ்ச்சி சார். உங்களுடைய பெயர், நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்?
2: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லா பக்கத்துல இருந்து சிவபிரகாஷ் ஐயா.
1: சரிங்க ஐயா,
2: நல்ல ஒரு டாபிக் ஐயா அது. ஐயா, நமக்கு யாரோ நண்பர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும், ஆனா நம்ம மனைவி என்ற ஒரு ஸ்தானம் இருக்குது பாத்தீங்களா, அது எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது ஐயா. நம்மளுக்குள்ள 1000 சண்டைகள் வெளியே வந்தாலும், நண்பர்களுக்குள்ள வீட்டுக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் மனைவிக்கும் நமக்கும், ஆனா அந்த மனைவி சொல்ற வார்த்தை வந்து தெய்வ வாக்கு நமக்கெல்லாம்.
1: தெய்வ வாக்கு,
2: நம்ம எவ்வளவு மனைவிக்கு சண்டை போட்டு இருந்தாலும், அந்த எவ்வளவுதான் வீட்டுக்கார சண்டை போட்டு போயிட்டு அந்த உணர்வுகள் அவங்களுக்கு அந்த வெறுப்பு சாபங்கள் இருந்தாலும், அந்த பசியோட வருவாரு வேலை செஞ்சு அந்த உணவு சாப்பிடணும் பாருங்க, அந்த மனைவி கையில அதோடைய சுகம் நம்ம எங்க சாப்பிட்டாலும் கண்டிப்பா கிடைக்காது ஐயா. எங்க சாப்பிட்டாலும் அவர் ஞாபகம் வரும். எனக்கு தெரிஞ்சது எல்லாமே மனைவி தான் ஐயா.
1: கண்டிப்பா ஐயா, மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. ஆமாங்க, அதாவது என்னன்னா நிறைய வந்து என்ன சொல்றது, நிறைய பிணக்குகள் இருக்கும். அந்த பிணக்குகள் என்னதான் இருந்தாலும் தன்னோட புருஷன், அதாவது தன்னுடைய இணைய புருஷன் வந்து ஓகே எனக்கு ஈவினிங் வந்து டரிச்ச சாப்பாட்டுக்கு அவருக்கு வந்து இதுவா இருக்கும் அப்படின்னு அவருக்கு பிடிச்சதா செஞ்சு வைப்பாங்கல்ல, அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அன்புக்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்டு போயிட்டாருங்க. அவர் கேட்டது ஆமாம், இது உண்மைதானே. அதாவது என்ன பிணக்குகள், அதாவது உறவு சிக்கல் இருந்தாலும் அந்த இருக்கும்பொழுது, இருந்தாலும் அந்த கவனிப்பு, அந்த பரஸ்பரம் இருக்கும்போது அந்த உறவு கண்டிப்பாக சூப்பராக தானே இருக்கும். ஸோ நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வானொலி பெட்டியின் ஒளி அளவை குறைச்சிட்டு பேசுனா சிறப்பாக இருக்கும். ம், சொல்லுங்க ஐயா, யார் எங்கேருந்து?
3: சார் வணக்கம் சார், நான் கோயம்பேடு ராமகிருஷ்ணன் சார்.
1: ராமகிருஷ்ணன் சார், தலைப்பு கேட்டிங்களா? உங்கள் நிழலாக இருக்கும் அந்த உறவு யார்?
3: மனைவி.
1: அம்மா அவ்வளோ,
3: எங்க அம்மாவுக்கு அடுத்தபடி அவங்க சார்,
1: தாய்க்கு பின் தாரம். சரி,
3: ஆமா, அவங்க வந்து அன்பு காட்டி அந்த அளவு என்னைய வளர்த்தாங்க. இப்ப என் மனைவி அதே மாதிரி செய்யறாங்க சார், எல்லாமே எனக்கு நான் வந்து என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவ்வளவு நாள் என்னோட வாழ்ந்துருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப விஷயம் சார்,
1: மகிழ்ச்சி சார். அந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் சொல்றது ஒரு,
3: அது வந்து எனக்கு பேர் அவளுக்கு வரும் ஒன்னா வரும் சார், ராமகிருஷ்ண முத்துலட்சுமி.
1: சூப்பர், மகிழ்ச்சி சார்.
3: இறைவன் கொடுத்த வரன் நான் நினைச்சு
1: கேட்டு சார். ஒவ்வொருத்தருக்கும் அந்த இணையர் வந்து கொடுத்த, இறைவன் கொடுத்த மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தானே.
3: நன்றி சார்,
1: மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். ஆமாங்க, அதாவது நம்முடைய அனைத்து சுக துக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டு நம்முடைய இணையர் இருக்கும்போது, நம்முடைய மனைவியோ கணவனோ இருக்கும்போது அவங்க தானே நம்ம எல்லா கட்டத்துலையும் நம்மளை வந்து முன்னோக்கி கடத்தி கொண்டு போகிறாங்க இல்லைங்களா. சரி, நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
4: கும்பகோணம் மாவட்டம் தாராசுரம் சமரசம்.
1: சமரசம் சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: சார் நலம்புடன் இருக்க வாழ்த்துக்கிற தலைப்பு கேட்டேன் சார்.
1: மகிழ்ச்சி சார்.
4: என்னோட நண்பர் தான் சார் எனக்கு நெருங்கிய, இப்போ உள்ள ரொம்ப நெருங்கிய தகாவா இருக்காரு. அவர் பேர் ராமகிருஷ்ணன் பேரு. டெய்லி பாத்துக்கோ, இல்லாட்டி போன்லயாவது பேசுறேன் சார். பேசுறதுதான் எனக்கு என்னவோ போல இருக்கும் நாள் போறது.
1: என்ன நம்ம வாழ்க்கையில
4: நண்பர் எல்லாம் மன விட்டு எல்லாத்தையும் பேசிக்குவோம் சார் அவரோட.
1: அதுதான்.

0: சில நட்புகள்ல வந்து நம்ம சொல்லுவோம்,
1: சில சமாச்சாரம் சொல்ல முடியும்.
0: ஆமா,
1: என்ன
0: மகிழ்ச்சி சார், சூப்பர் சார். அந்த மாதிரி நட்பு கிடைப்பது வந்து சொல்றது மனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அனைத்து விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ண முடியும். என்ன என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு சில இது விட்டு அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஒரு சில விஷயம் ஷேர் பண்ண முடியாது. மனைவி என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு ஒரு சில தயக்கம் இருக்குமா? நண்பன், நண்பன் தானே நாடா, எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அதாவது மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நண்பர்கள் கிடைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அந்த உறவு வந்து இனிமையாக மாறும். நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியிலேயே மடுத்தனியர், வணக்கம். விக் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். உடையார் பாளையம் மஜீன்.
0: மஜீன் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: தந்தை சச்சரவு எதுவாக இருந்தாலும், தாய் தந்தைக்கு பிறகு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மனைவிதான் சார்.
0: மனைவிதான்
2: கண்டிப்பா.
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள். மனைவி தாம்பா அப்படின்னு சொல்லிட்டு போ கடைசி நேயர் சொன்னார். மனைவிக்கு அப்புறம் தாம்பா எல்லாம் அப்படின்ட்டார். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்கிறது? தனிகாச்சலம் சார்.
3: மனைவி தாங்க.
0: மனைவி தான். அம்மா
3: தலைப்பு சூப்பர்.
0: மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள் சார்.
3: கேட்டுட்டே
0: இருங்க சார், விபத் பாரதியோடு இணைந்திருங்கள். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மனைவி அப்படின்னு தான் பெரும்பான்மையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் அவரும் என்ன சொல்றாரு, மனைவி சொல்றாரா, அம்மா சொல்றாரா, அப்பா சொல்றாரா, இல்லை நண்பர்கள் சொல்றாங்களா அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவேக் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம் சார்.
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு சார், தலைப்பு கேட்டீங்களா?
4: ஆமா சார், ஒரு வாட்டி கொஞ்சம் இன்னும் சொல்லுங்க சார்.
0: என்னன்னா, அதாவது நம்ம அவங்க இல்லைன்னா அந்த நாள் நகராது, அந்த நாள் வந்து முழுமையானதாகவே இருக்காது அப்படின்னு உங்க நிழல் போல. உங்க
4: வானொலியும் வானொலி நண்பர்களும் சார்.
0: வானொலியும் வானொலி நண்பர்களும் தான் அப்படின்னு சொல்லி.
4: நான் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம சார், வீட்டுல லெஸ்ல தான் இருக்கேன். அதான் பட்டத்தில் லெஸ்ல இருக்கும்போது எனக்கு முழு உச்ச தொகையா இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆகாச வானொலி தான்.
0: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியோடு விபத் பாரதியோடு இணைந்திருங்கள் சார்.
4: நண்பர்களும் சார்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. விபத் பாரதியோடு இணைந்திருங்கள்.
4: நன்றி சார்.
0: மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள். ஸோ நிறைய நேயர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்து என்ன நேயர்கள் நேயர்களாக என்னென்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சப்போ, நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, ராம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. விஜய் யேசுதாஸ், யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் ஸ்நேகனரோட வரிகளில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 8:20 கடந்து போயிட்டிருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கூறினால். நீ கூறினால் நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அதாவது உறவுகள் இருக்கும், நிறைய உறவுகள் இருக்கும், ஆனால் சில உறவுகள் அதாவது நம்மளோட ஒவ்வொரு நாளிலும் பிணைந்திருப்பாங்க. அவங்க இல்லை அப்படின்னா அந்த நாள் முழுமை பெறாது, அதாவது அவங்க இல்லாமல் அந்த நாளே நகராதுப்பா அப்படின்ற கூடிய உறவு, நம்மளோட நிழல் போல் நம்மோடையே இருக்கிற அந்த உறவு யார், அந்த உறவு யார் அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நிறைய நேர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இணையர், அதாவது அம்மா அப்பா அந்த மனைவி கணவன் நண்பர்கள், இது போல் பல்வேறு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களின் உறவு யார், அந்த உறவு அப்படின்னு நீங்கள் பகிரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னிணைப்பினோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விக் பாரதி தமிழ் பண்பலை.
1: சார் வணக்கம் சார், நான் அவனி அப்புறம் சி சுப்பிரமணியம் பேசுறேன் சார்.
0: சுப்பிரமணியன் சார், தலைப்பு
1: கேட்டீங்களா சார்? தாய் அடுத்தது பிறந்தான் சார். இந்த மாதிரி தலைப்பை நான் எதிர்பார்த்ததே இல்லை சார். அதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் சார். இது கேட்கும் போதே
0: மகிழ்ச்சி.
1: ஆனா மனைவி இழந்தார், மற்றதை இழந்தார், தாரத்தை இழந்தார்.

0: தான தர்மங்களை இழந்தார், கொண்டவளை இழந்தால் கோட கோடாணிகளை இழந்தார், அனைத்து இழந்த நடப்பிடமாக இருக்காங்க சார். இப்ப அதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவும் வருத்தத்தக்க அறிகுறியா இருக்கு சார். இந்த தலைப்புக்கு நான் எப்படிதான் நன்றி சொல்றேன்னு தெரியல சார் எனக்கு.
1: சரிங்க, நிகழ்ச்சியில பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் ஐயா. விவத் பாரதியோடு இணைந்திருங்கள். வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து சார்?
2: கோவையில இருந்து ராஜேஷ்.
1: ராஜேஷ் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: கேட்டேன் சார். அதாவது எனக்கு வந்து ஒரு தோழர் ஒரு தோழி ரொம்ப பாசமா அன்பா இருக்கிறவங்க என்னோட. உண்மையா சொன்னா இப்ப இந்த நிகழ்ச்சியில முதல்ல வந்து பேசினார் கும்பகோணம் மணவரன். அவரு எனக்கும் அவருக்கு ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா நானும் அவரும் அவ்வளவு நெருக்கமான நண்பர்கள், மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். எங்களுக்குள்ள ஒரு ஒரு ரகசியம் அப்படின்னு சொன்னா எதை சொன்னாலும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டோம், அவ்வளவு தூரத்துக்கு ஷேர் பண்ணுவோம். பார்க்க முடியுமா பார்க்க முடியுமான்னு இருந்து ஒரு தடவை அவரை நான் பாத்துட்டேன். அது மாதிரி தோழி வந்து தேவனூர் அரியலூர்ல இருக்கிற ஜோதிலட்சுமி, அவங்க வந்து எனக்கு உயிர் தோழின்னு சொல்லணும். நாங்க மூணு பேரும் ஏறக்குறைய 11 வருஷமா ஏறக்குறைய ஒரு 3000-4000 நாட்களா ஒரு நாளைக்கு 4 தடவை மெனிக்கு குறைஞ்சது 20,000 ரூபாய் பேசியிருக்கோம். அவ்வளவு தூரத்துக்கு க்ளோஸ். எங்க மூணு பேருக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல, எல்லா விஷயமே நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். ஆனா என்னால இன்னும் அவங்கள பாக்க முடியல.
1: வாழ்த்துக்கள். நட்பு நம்மோது அதில் ஒளிவு மறைவில் எல்லாமே ஷேர் பண்ண முடியும், நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் அப்படி இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம அவங்ககிட்ட பேசும்போது அது நாள் முழுமையாகும். அது நமக்கு சில விஷயங்களை வந்து டக்குன்னு ஷேர் பண்ண முடியாது, ஆனால் அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிப்பேன்பா அப்படின்னு போது மனசு ஷேர் பண்ணும்போது இலகுவாகும். அந்த இலகுவாக்குற அந்த விஷயத்தை நண்பர்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய உறவும் இருந்தால் அது எந்த உறவு அப்படின்னு நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பகிரலாம். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை. வணக்கம் விவித் பாரதி.
3: நான் திருவள்ளூர்லேருந்து டெல்லி பேசுகிறேங்க ஐயா. நாகராஜ் ஐயாவுக்கு வணக்கமும் வாழ்த்துக்கள் ஐயா.
1: வாழ்த்துக்கள் ஐயா, வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: நல்லா டாபிக், ஆனால் இப்போ சாப்பிட்ற நேரத்தில் இது மாதிரி இருக்கீங்க ஐயா. நல்ல நல்ல தலை, உண்மையிலேயே நல்ல தலைப்புங்க ஐயா.
1: சரிங்க ஐயா.
3: அதாவது நம்ம நம்ம நாயகம் சொல்றது பார்த்தா எல்லாமே நம்ம, அதாவது மனைவிதான் ஐயா.
1: மனைவிதான்.
3: ஆமா, நல்ல சந்தோஷமா இருக்கு. இன்ன நம்ம நம்மளோட கலாச்சாரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கு வாழ்த்துக்கள் ஐயா. நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.
3: நன்றிங்க ஐயா.
1: மகிழ்ச்சி. இணையர் தாங்க, பெரும்பான்மையான மக்கள் சொல்கிறது வந்து இணையர் தான். என்னதான் இருந்தாலும் வந்து நமக்காக வந்து எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அது அதுதான் இணையர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: திருமலைசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
1: விஸ்வநாதன் சார், சொல்லுங்கள் சார், உங்களுடைய உறவு எந்த உறவு?
4: அதே போல் இன்னைக்கு நல்லா கிளியராக கேட்குது சார்.
1: மகிழ்ச்சி
4: சார்.
1: மகிழ்ச்சி.
4: ஆமா சார், லோ ஆயிப்போது. எனக்கு வந்து கிளாஸ்மேட் தான், பக்கத்து தெருவில் தான் இருப்பாரு. ஒரு நாள் விடாம வந்து பாப்பாரு. ஒரு நாளுக்கு வந்து உள்ளனா கூட சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துருவேன். அந்த அளவுக்கு சுவாசங்களா இருப்பாரு. எல்லாத்தையும் பங்கு இது பண்ணுவாரு, சாப்பிட சொல்ல கிளீனா எல்லாத்தையும் சாப்பிடுவாரு, கொள்ளுவாரு, எல்லாம் அவரு ரொம்ப சுவாசங்களா இருப்பாரு.
1: சூப்பர், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் நீங்கள் கூட அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சப்போ, வணக்கம் விவித் பாரதி, தமிழ் பண்பலை.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
5: கும்பகோணம்லேருந்து ரவி பேசுனேன்
1: ஐயா. ரவி சார், உங்களுடைய எந்த உறவு உங்களுடைய அப்படியே நிழல் போல அவங்க இல்லை அப்படின்னா இது அந்த நாளே முழுமை அடையாது அப்படின்னு இருக்குது.
5: எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா எங்கள் நாளே முழுமை அடையாது ஐயா.
1: வீட்டம்மா இல்லை அப்படின்னா அந்த நாள் முழுமை அடையாது. என்னதான் இருந்தாலும்
5: இல்லவே இல்லைங்க ஐயா. காலை முதல் மாலை வரையும் சண்டை போட்டாலும் எங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு ஒரு அனுபவம் தேவை ஐயா.
1: என்ன வேணால் நடக்கட்டும், என்ன பிரச்சனை நடந்தாலும் வந்து வீட்டம்மா கூட இருந்தால் தான். அவங்க இல்லை அப்படின்னா நமக்கு எந்த வேலையும் ஓடாது.
5: ஓடவே ஓடாது ஐயா.
1: மகிழ்ச்சி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ஐயா. விவத் பாரதியோடு
5: லைன் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஐயா.
1: மிக்க மகிழ்ச்சி. விவத் பாரதியோடு இணைந்திருங்கள். மகிழ்ச்சி.
5: ரொம்ப நாளா விவத் பாரதி கேட்டுட்டே இருக்கோம் ஐயா.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா.

0: ரொம்ப சந்தோஷங்க.
1: நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: ஹலோ.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்
1: சார், யார் நீங்க? எங்கிருந்து?
2: நந்தியம்பாக்கம். கோபால் சார்.
1: கோபால் சார், தலைப்பு கேட்டீங்களா?
2: தலைப்பு கேட்டேன் சார்.
1: ம், சொல்லுங்க ஐயா. உங்களுடைய
2: வந்து என் மனைவி தான் சார். நாங்கள் சண்டை போட்டாலும் கொண்டாலும் அவங்க தான் சார் பார்த்துருக்காங்க. அவங்க தான் நல்ல முடிவு எடுக்கிறாங்க சார்.
1: ம்,
2: வீடு வாங்கி எல்லாம் இது பண்ணாங்க சார்.
1: ம்,
2: நம்மளுக்கு பணம் தான்.
1: ம், மகிழ்ச்சியா நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனிய கூட அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தஞ்சாவூர் மாவட்டம் சருக்கு சண்முகவள்ளி சிவாஜி சார்.
1: அம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டேன்
1: சார். சொல்லுங்கம்மா, எந்த உறவு உங்களுக்கு?
3: உறவுன்னு சொன்னா எங்க பையன். ஆனா உண்மையிலேயே எங்களுக்கு வந்து ஒரு சொந்த உறவுமே விவித் பாரதி கேக்குறதா சார். எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியே ஒரு இன்னைக்கு பொழுதே நல்லபடியா ஓடும். அதுலயும் லைன் கிடைச்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப மிக்க சந்தோஷம் அடைவோம்.
1: சூப்பர்மா.
3: ஆனா உறவுன்னு கேட்கும் போது எங்க பையன் தான் சார். வெளியில பாரியில இருக்கிறா, காலையில பேசி அனுப்பிடுவான். அதை கேட்டுட்டுதான் நாங்க டீயே குடிப்போம். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல பேசுவான். அது அவன் பேசலன்னா எங்களுக்கு அந்த பொழுதே ஒரு போய் பாரமாயிடும். அதை விட மிக மிக மிக வந்து இந்த விவித் பாரதி எங்களுக்கு ரொம்ப மனக்கவலையை போக்குது சார். காலையில அதை வணக்கம் தமிழ்நாள் ஆரம்பிச்சு நைட்லதான் சார் நான் அதை ட்ரை பண்ணுவேன். பகல்ல கொஞ்சம் வேலையா இருக்கும், விவசாய வேலை. நாங்க விவசாயம்.
1: சரிங்கம்மா, மகிழ்ச்சிமா. விவித் பாரதியோடு எப்பொழுதும் 24 மணி நேரமும் இணைந்திருங்கள். உங்களுடைய மகிழ்ச்சி தான் நம்மளுடைய இது. மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள்மா.
3: ரொம்ப நன்றிங்க சார்.
1: வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நீங்க வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க? யார் இங்க இருந்து?
4: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்.
1: சத்யநாராயணன் சார்.
4: ஆமா. என்ன நேரா இருக்குறது யாருன்னு கேட்டிங்க?
1: ஆமா,
4: அது என்னுடைய மனைவி தான், வேற யாரும் இல்ல. நம்ம வெளியே போகும்போது பாத்தீங்கன்னா புல்லட் தாவி எடுத்துட்டியா, பைக் தாவி எடுத்துட்டியா, ஹெல்மெட் எடுத்துட்டியா, பர்ஸ் எடுத்துட்டியா, அந்த மாதிரி வெளியே போயிட்டு வரதுக்குள்ள ரெண்டு மூணு போன் பண்ணி கேட்டுருவாங்க, எங்க இருக்க எங்க இருக்க எங்க இருக்கு.
1: அதுதான், நீங்க எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படின்றத அந்த நினைவூட்டி நினைவூட்டிட்டு அதுக்கப்புறம் எங்க இருக்கீங்க அப்படின்றத அப்படி செக் பண்ணி.
4: ஆமா, ரொம்ப நன்றி.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார். ஆமாங்க, பொதுவாக அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கிளம்பும் போது எல்லாருமே சொல்லுவாங்க காலையில், நம்ம பொதுவாக எல்லாருக்குமே அது நடக்கும். இது இதை பண்ணிட்டியா, அதை பண்ணிட்டியா அப்படின்னும் போது, ஆமாம் இல்லை இந்த மறந்துட்டோம் அப்படின்னா அந்த நினைவூட்டல் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இது அது வந்து எல்லாருக்குமே நடக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கும் எந்த உறவு அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று பதிய வைக்கணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் புதிய நேயர்களுக்காக 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2952 மற்றொரு எண் 044 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2838 9871 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
5: சார், கும்பகோணத்திலிருந்து விஸ்வா டெய்லர் சார். விஸ்வா டெய்லர்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய உறவு எந்த உறவு ஐயா?
5: சார், உறவு எல்லாருமே சொன்னாங்க, மனைவி. மனைவியும் தாண்டி ஒரு நட்புனா அது ஃப்ரெண்டுன்னு ஒருத்தருங்க. எல்லாமே பகிர்ந்துக்கலாம். கேட்டீங்கன்னாக்கா மனைவி கிட்ட பேசணுங்கிற கூட ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம். அப்படி ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, அவரு இப்போ திருப்பூர்ல இருக்காரு. எல்லா விஷயமும் பேசிக்கலாம்.
1: என்ன அப்படின்னு ஒரு இதுதான், நம்ம என்ன அப்படின்றது இல்ல, எதுவா இருந்தாலும் நம்ம ஷேர் பண்ண முடியும். அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்கறது வந்து நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
5: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் இனியக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இங்க?
6: விமலா.
1: சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
6: எனக்கு வந்து என் டாட்டர் தான் சார், எல்லாம்
1: மகள் தான்.
6: ஆமா சார், எனக்கு அவளுக்கு 60 ஆகுது சார், மென்டலி ரிட்டையர்ட். அவ அவ இல்லைன்னா அவ நிழலா மட்டும் இல்ல, அவன் உயிராவே இருக்கா சார்.
1: ஏன்னா
6: என்ன பேச வராது, எதுவும் தெரியாது அவளுக்கு, எல்லாமே நான் தான் செய்து விடணும். நீங்க அந்த ராம் படத்துல வந்து பாட்டு போட்டீங்களே, அப்பா என் கண்ணுல தண்ணியா வச்சு சார். நான் இவ்வளவு வேற பாத்துக்கிட்டு உங்க பாட்டையும் கேட்டதில்ல.
1: இந்த
6: தலைப்பு ரொம்ப நல்லா இருந்தது சார்.
1: நன்றி. நிகழ்ச்சியோடு விவத் பாரதியோடு இணைந்திருங்கம்மா.
6: நன்றி சார்.
1: வாழ்த்துக்கள். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
7: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
7: இது கும்பகோணம் பேர்.
1: உங்க பேர் ஐயா?
7: என் பேர் வந்து வெங்கட்.

0: கரெக்ட் சார். உங்களுடைய எந்த உறவு அந்த நிழல் போல அவங்க இல்லை அப்படின்னா அந்த நாளே முழுமை அடையாது. அம்மாதான். மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள் சார்.
1: தேங்க்யூ சார்.
0: ஸோ நிறைய நேரில் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க, மூணு பக்கத்துலேயும் பதிவுகளை இட்டுருக்காங்க. சரிங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்துடுவோம். ஒரு சின்ன ஒரு குட்டியான பாட்டு தான் வருது. ஏதாவது என்ன படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் குரலில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM. எட்டு மணி 35 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நாம் மனிதர்களிடையே இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். நீ கோரினால் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இவங்க இல்லைன்னா அந்த நாள் முழுமை அடையாதுப்பா. அதாவது அந்த ஒரு நபர், அந்த ஒரு உறவு, அந்த ஒரு மனுஷன், ஒரு மனுஷங்கக்கிட்ட நம்ம பேசலை, அந்த நாளே நகராது. என்னவோ ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் நடக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் அது முழுமை இல்லை. அந்த முழுமை அடையாத ஒரு நாள் அப்படின்னா, எந்த உறவு நீங்கள் எதுவும் நீங்கள் உங்கள் நிழலாக அப்படியே உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுற அந்த உறவு. சில மனிதர்கள் இருக்கலாம், சில மனிதர்கள் நம்ம விட்டு பிரிந்திருக்கலாம். பிரிந்ததாலும் அவங்களுடைய அவங்க சொன்ன, அவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்த அந்த அன்பு, அந்த நினைவுகள் கூட இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நினைவுகளும் இருக்கா? இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் 044 என்ற முன்னெப்பியனோடு 2952 0853 என்ற எண்ணில் தொடர்புகொள்ளலாம். மற்றொரு எண் 044 என்ற முன்னெப்பியனோடு 2838 9871 இந்த எண்ணிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வி பாரதி, தமிழ் பண்பலை.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். சார் யார், எங்கிருந்து?
1: சார் மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜு. சுரேஷ்குமார் நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார்.
1: சார் நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அவங்க இருக்கும் போது இல்லாதோ நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. ஆமா சார், அப்பா இறந்துட்டாங்க சார். இருக்கிறப்ப அவங்களோட அருமை தெரியல சார் எனக்கு. இல்லாத போல சார் அவங்களோட அருமை என்ன என்னென்ன எப்படி எல்லாம் நடந்திருக்கு சொன்னாங்க சார், தெரியுது சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சித்தப்பா பாலைவன சுந்தரேசன் இதில் வேலை பார்த்தாங்க சார் ஆர்மியில. அவங்களும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சொல்லுவாங்க ஆர்மியில, நான் அப்படிலாம் வேலை பார்த்தேன், இப்படிலாம் இருந்தேன்.

0: அதே மாதிரி நடந்துக்கணும் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க சார். அதெல்லாம் வந்து ரொம்ப வழிகாட்டியா இருந்தது சார் எனக்கு.
1: சரிங்க,
0: அவங்க அவங்க இல்லாத பசங்க அருமை என்னன்னு தெரியுது சார். அதனால இருக்கவங்களே அவங்க யாரும் இருப்பா உங்க அப்பா அப்பாவை கேட்டு எல்லாருமே நல்லபடியா அவங்களோட வழியில வரணும் சார் எல்லாருமே.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்க வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: சவுந்தரராஜன் சார்.
1: சவுந்தரராஜன் சார், உங்களுடைய எந்த உறவு?
2: உறவுனா நண்பர் சார்.
1: எந்த நண்பர்?
2: அவர் நண்பர்னா அவர் வந்து நஷ்டம் கஷ்டம் நஷ்டத்திலையும் பங்கு பெறுவார். அதாவது கே என் பாரம் செல்வகுமார்ன்ற ஒரு நண்பர்
1: சார்,
2: என் குடும்ப நண்பர் தான் சார். அவர் அவர் தான் எல்லா என் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளாக இருந்தாலும் நல்லது கட்டத்தில் பக்கத்தில் இருக்கிறவர் சார். அதுதான் எனக்கு ஒரு உறவு சார்.
1: மகிழ்ச்சி சார், நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பங்கெடுத்து வாழ்த்துக்கள் சார். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
3: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கலூர்ல இருந்து ஜெயராம் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. எந்த உறவு?
3: தலைப்பு அறிமான் தலைப்பு கொடுத்துருக்கையா.
1: சொல்லுங்க ஐயா.
3: நண்பன் எத்தனை நண்பன் இருந்தாலும் அவங்களை குறை சொல்றதுக்காக கிடையாது, அவங்க ஒரு சில நன்மை செய்வாங்க நமக்கு, அவங்களுக்கு நமக்கு தொடர்பு நல்ல உறவா கூட இருக்கலாம். ஆனால் தாய் மட்டும் இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்றதுக்கே நமக்கு வழிகாட்டுக்கே யாருமே முடியாது ஐயா. எங்க இருந்து போய் வந்தாலும் செஞ்சாலும் சாப்பிட்டியான்னு கேக்குறது நிகர் தாய்க்கு நிகர் யாருமே உலகத்துல இல்லையா.
1: கண்டிப்பா ஐயா, தாய்க்கு இணை வந்து வேற எதுவுமே இல்லை. நீ என்னதான் பண்ணாலும் சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த அன்புக்கும், நீ சாப்பிடலையா சாப்பிடுவா முதல்ல அப்படின்னு நமக்கு கூட்ட சாப்பாடு போடுவாங்கல்ல, அந்த அன்பு வந்து எது எதுக்குனையும் வந்து ஈடு இணையற்றது. அது அதுக்கு கம்பேரே பண்ண முடியாது இல்ல.
3: ஆமா ஆமா. ஒரு முறை ஐயா, நான் ஒரு முறை
1: சொல்லுங்க ஐயா.
3: ரொம்ப தொலைவா நம்ம உத்தரப்பிரதேசம் வந்து நிற்கிறது நான் சொல்லிட்டு எங்க தகவல் கட்சி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து வரதா சொல்லி எங்க அண்ணன் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஜெயராம் வரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு ஒரு மணிக்கு கொஞ்சம் சேரம் முடிச்சுன்னே அக்கா இருந்து வந்த உடனே ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து எப்படி இருந்த எப்படிதான் வந்து என்னை குடிச்சிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு, அது ஒரு மறக்கவே முடியாது ஐயா.
1: அதுதான் ஐயா மகிழ்ச்சி ஐயா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
3: நன்றிங்க ஐயா.
1: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: ஹலோ, கும்பகோணத்துல மீனாட்சி பேசுற சார்.
1: மீனாட்சி அம்மா,
4: எல்லாமே எங்க அம்மா தான் சார்.
1: அம்மா தான் எல்லாமே. மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்மா. எல்லாரும் என்ன சொல்றது, அம்மா அப்படின்றாங்க. அம்மாவே அம்மா இல்லாமல் வேற எப்படி? நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், அனுப்பில் இருக்கீங்க. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யாருமா இங்க இருந்து பேசுறீங்க?
5: கும்பகோணத்துல இருந்து சங்கீதா பேசுறேன்
1: சார். சங்கீதாம்மா, தலைப்பு கேட்டிங்களா?
5: அடிக்கடி எஃப்எம் கேட்போம் சார்.
1: மகிழ்ச்சிமா, இன்றைக்கு நம்ம தலைப்பு கேட்டிங்களா? தலைப்பு நம்ம எதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, உங்களுடைய இவங்க இல்லை அப்படின்னா அந்த நாள் வந்து எனக்கு முழுமை பெற்றதாக இருக்காது, நகராது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய உங்கள் நிழல் போல உங்கள் அதாவது தொடரக்கூடிய ஒரு உறவு. எந்த உறவு? கணவர் தான். மகிழ்ச்சிமா, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதற்கு வாழ்த்துக்கள். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
6: ஹலோ.
1: வணக்கம், யாருங்க?
6: வணக்கம் சார், திருப்பத்தூர்ல மணி.
1: மணி சார்,
6: மனைவி அமைந்ததெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
1: ஒரே மொழியில முடிச்சிட்டீங்க.
6: மற்றது விவித் பாரதி அமைப்புக்கு நன்றி.
1: வாழ்த்துக்கள் சார், சுருக்கமா சுருங்க சொல்லி முடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
7: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
7: பட்டு என்று சொன்னால் பட்டென்று நினைவு கூறுமா, தஞ்சை மாவட்டத்தின் பட்டு மாநகரத்திலிருந்து திரும்புவோம். உதய்யா.
1: உதய் ஐயா.
7: ஐயா சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா, உங்களுடைய வாய்ஸே சூப்பரா இருக்கு ஐயா.
1: நன்றி நன்றி ஐயா, சொல்லுங்க.
7: பெற்றால்தான் பிள்ளையா. என்னுடைய தாய் வந்து தந்தையும் மாணவர்.

0: அதாவது தந்தை ஸ்தானத்துல இருந்து தாய் ஸ்தானத்துல இருந்து எங்களை எல்லாம் ஆளாக்கி அந்த தெய்வம் தாயா தாய் தாயா அந்த உறவு அது நிலை அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லையா.
1: ஒண்ணுமே இல்லப்பா. என்னப்பா அம்மாவை என்ன சொல்றது, எதுவுமே இல்லை. மகிழ்ச்சி நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா.
1: சூப்பராக நிறைய நேர்கள் வந்து கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்க, ஒரு சின்ன பாட்டை கேட்டு நிகழ்ச்சியில் நேர்களோடு இணைந்திருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ சென்னை நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய பாட்டு என் திரைப்படத்தில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சென்னை 28 628 அப்படின்ற திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், வெங்கட் பிரபு குழுவினர் பாடிய பாடல், வாலி அவரோட வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் அடுத்த வாரத்திற்கான தலைப்பு ஒற்றுமையே பலம்.

8:49 கடந்து போயிட்டுருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி நீ கோரினால். முகநூல் பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா நிறைய நேயர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. புவனகிரி சுமதி பாபு அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அக்கா சகோதரி தான் வந்து அந்த உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. குடந்தையிலிருந்து ஜி பிரபாகரன், கொரநாட்டு கருப்பூர்லேருந்து பாடலாம் அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. மாதவரம் வீரராகவன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவருடைய துணைவியார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்பா இலக்கியா அவங்க அவங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பன்னீர் செல்வம் செங்கல்பட்டுலேருந்து அவர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவரோட உடன் பிறந்த அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரபாகரன் அவர் தாய் மனைவி அப்படின்னு அவங்க தான் ஒரு வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன் திரும்ப நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கே வி ஜெயசீலன் குடமாந்தப்பட்டி அவருடைய அன்பு மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தேனி ஹரிராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மயிலை பட்டாபி அவர் என்னென்னா ஒரு மிக்ஸ்டு கமெண்ட் போட்டிருக்காரு. அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. சூளை ரீஜா மனோகர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கமலாவர்தன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் புரசைவாக்கம் ரீஜா மனோகரன் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நடராஜன் சுப்பையா பிரேம்நாத் பிரேம் கமலாவர்தன் என்எம்பி நச்சுப்பிள்ளை அவரும் நிகழ்ச்சி காரைக்கால்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ரெட்டில் சேர்ந்த ஹயத் பாஷா குப்புசாமி ராமஸ் கருப்பண்ணன் ராமசாமி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து நடராஜன் சுபையா புத்தகத்திலேருந்து பர்வதவர்தினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அன்னை அன்று மனைவி இன்று துணைவியார் அப்படின்ட்டு ஒரு ரீமிங்காக கிருஷ்ணராஜ் மேகலா அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்து சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முகமது பிலால் ஐனாவரத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ராசாகவன் ஹரிராசன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காங்க. தேனி ஹரிராம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கும்பகோணத்துலேருந்து குமரன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரியங்கால் கதிரவன் கொளஞ்சநாதன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பழனி கவிதா

0: பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் சேவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. திருப்பத்தூர் பாபு அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முத்துமாரி குறுக்குப்பேட்டையிலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய கணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பு அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ஐநாவரத்திலிருந்து கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து மகிழை பட்டாபி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி. ரெட்டில் சையாத் பாஷா அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. தாய்க்கு பின் தாரும் அப்படின்னு அவங்க துணைவியாரை சொல்லியிருக்காங்க. ஸோ முகநூல் பக்கத்தில் கருத்துக்கள் பதிவிட்ட அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நிறைய பேர் கால் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய அவங்களையும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்கேருந்து?
1: கணபதி சார்.
0: கணபதி சார்.
1: ஆமாம் சார்.
0: உங்களின் எந்த உறவு
1: சார்? எனக்கு எல்லா உறவும் பேசினாலும் பழகினாலும் ஃப்ரெண்ட்ஸு கேள்வி பேசினாலும் சரி சார், எனக்கு திருப்தி தரது. எனக்கு நம்ம விவத்பாரதியார் சார் ஒரு பாடு கால் பண்ணி பேசி அதான் எனக்கு அந்த பொழுது எனக்கு திருப்தியா இருக்கும்.
0: விவத் பாரதியோடு பேசினாதான் அந்த பொழுது முழுமை அடைந்ததா இருக்கும்.
1: ஆமா சார். நம்ம இந்த ட்ரிப்பு வேற ஒருத்துக்கு தான் சொன்னீங்களா, அதே எனக்கு இதுவாருது.
0: ஏன்னா எல்லாருக்கும் இணைப்பு கிடைக்கணும் இல்லையா? நிறைய நேர்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சம வாய்ப்பு தரணும் இல்லைங்களா? வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம். பொன்னேரி எனக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் சொல்லுவேன். ஏன்னா எது பிடிக்கும் எது பிடிக்காதது எல்லாம் பெற்ற தாயை தவிர யாராலையும் பார்க்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா தான். ஏன்னா இந்த கேஜிஎஃப் யாஷு சொல்லியிருப்பாரு ஒரு டைலாக்கு, உலகத்துல தாய போல பலசாலி யாருமே கிடையாது அப்படின்னு இருப்பாரு. அது சும்மா ஒண்ணு சொல்ல கரெக்டா தான் சொல்லிருக்காரு.
0: சூப்பர் சார். மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ, சைதாபேட்ல தான் ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சார் சொல்லுங்க சார்.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லமா இருக்கேன் சார்.
3: வாய்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அம்மா தான் சார்.
0: அம்மா
3: தான். ஆமா.
0: மகிழ்ச்சி சார்.
3: தேங்க்யூ சார்.
0: நிகழ்ச்சியில் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வாழ்த்துக்கள். ஸோ நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சிகளை நிறைவு நேரா யாரு இந்த நீ குரலா நிகழ்ச்சியில் நிறைவாக யார் வராங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேருக்கு அப்புறம் அந்த பாடலை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியில் இப்போ நீ குரலா நிகழ்ச்சியிலேருந்து இப்போதைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து?
4: கும்பகோணம் வட்டம் கவுனூர். நீ கார்த்திக்.
0: கார்த்திக் சார் சொல்லுங்க சார். உங்களுடைய எந்த உறவு?
4: என்னுடைய அம்மா தான் சார். ஆனா எனக்கு அம்மா இல்ல, அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு மனைவி
0: இருக்கா. ஓகே சார். மகிழ்ச்சி சார்.
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வாழ்த்துக்கள். இன்னொரு நேயரும் இருக்காரு, அவரையும் கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
5: கவிஞர் சுந்தரமூர்த்தி பேசுறேன் ஐயா, சென்னை கொளத்தூர்ல இருந்து.
0: சுந்தரமூர்த்தி ஐயா சொல்லுங்க ஐயா.
5: ஆமா, ஒரு மணி நேரம் பண்றேன். எடுத்து எடுத்து கட் பண்ணிட்டு தெரியல வந்தது. அதாவது எனக்கு வந்து மனைவி தான் ஐயா. அதாவது தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, வந்து உடன் பிறந்தவர்கள் பிள்ளைகள் பெண்கள் இருந்தா கூட நம்ம நம்மோடு 24 மணி நேரம் மனையிலேயே இருக்கிறதால நம்மளுடைய உடல் பிரச்சனைகள், உள்ள பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே அவங்க கிட்டதான் நம்ம ஷேர் பண்ண முடியும் சார். வெறிய அதை சொல்ல முடியாது இல்லைங்களா? வீட்டு பிரச்சனை வந்து மனைவிக்கு தெரியலாம், வெளியே தெரியக்கூடாது.
0: கண்டிப்பா.
5: அதனால வந்து அவங்கதான் சார் மெயினா இருக்கு. அவங்க வந்து இன்னைக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் வந்து இன்னைக்கு திருநெல்வேலி போயிருந்தேன். வீடு திருநெல்வேலி இருக்கு.
0: சரிங்க சரிங்க. நிறைவு தர
5: 10 times இல்ல கரெக்டா 10 times போன் பண்ணிட்டாங்க 2 hoursக்குள்ள எனக்கு. அதனால சொன்னேன்.
0: சரி சரி ஓகே. நிறைவா வந்து உங்களுக்கு கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருந்தாங்க. நிறைய நேர் இன்னும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேரம் கருதி இதோ நிறைவு பாடலோட நம்ம இந்த நீ கோர்னால் நிகழ்ச்சியை இத்தோடு நம்ம நிறைவு செய்யலாம். இன்னொரு நாள் இன்னொரு தருணத்தில் இன்னொரு நீ கோர்னால் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன். வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக இந்த நீ கோர்னால் நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு பாட்டு வந்துகிட்டு இருக்கு. அம்மாவை பற்றி ரொம்ப ஃபீலிங்கான பாட்டு கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். இளையராஜாவோட இசையமைப்பில் பாடிய பாடல் காற்றாலையில் இதோ உங்களுக்காக.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் ஒருவரிடம் ஒருவர் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்பது என்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் நந்தினியிடம் மன்னிப்பு கேட்க முனைந்தபோது,
3: கோமகனே, தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பது எந்த வகையிலும் தகுதியற்றதுதான். தாங்கள் புவியாளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நான் பெற்ற தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட அனாதை பெண்.
2: இல்லை நந்தினி, நீ அனாதை பெண் அல்ல.
3: தனாதிகாரி பழுவேட்டரையர் என்னை மனமு வந்து தம் இளையராணியாக அங்கீகரித்தார். ஆனாலும்
2: அது மட்டுமல்ல நந்தினி, எப்படி உன்னிடம் உண்மையை சொல்லுவது என்று தயங்குகிறேன்.
3: இந்த பேதை பெண்ணிடம் தாங்கள் எதை வேண்டுமானாலும் தயங்காமல் சொல்லலாம். வழியோடு போகிறவர்கள் எல்லோரும் என்னிடம் ஏதேதோ சொல்ல துணிகிறார்கள். என்னை வம்புக்கிழுத்து அவமதிக்கிறார்கள்.
2: நந்தினி, இனி அவ்விதம் யாரேனும் நடந்து கொண்டால் என்னால் ஒரு கணமும் பொறுக்க முடியாது. நீ சொல்ல வேண்டியதுதான். அவனை உடனே யமுனலோகக்கு அனுப்பிவிட்டு மறுகாரியம் பார்ப்பேன்.
3: எப்போதும் என்னிடம் தாங்கள் அத்தகைய கருணை காட்டி வந்திருக்கிறீர்கள். பழையாறு இளைய பிராட்டியோடு கூட எனக்காக சிறு பிராயத்தில் சண்டை பிடித்திருக்கிறீர்கள். அவர் தங்கள் சகோதரி.

0: நீயும் என் சகோதரிதான். இளைய பிராட்டியைப் போல நீயும் என் சகோதரி, நான் உன் சகோதரன். கோமகனே, நான் இன்னொருவரை மணந்ததிலிருந்து என்னை தாங்கள் தங்களுடைய சகோதரியாக பாவிக்கிறீர்கள். அது தங்கள் குலத்தின் பெருமைக்கு உகந்ததுதான். ஆனால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை, மூவுலகும் ஆளப்பிறந்தவரை நான் எவ்வாறு என் சகோதரராக கருத முடியும்? நான் சொல்வதை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை நந்தினி. உண்மையாகவே நீ என் சகோதரி, மூவுலகும் ஆளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி. இதை கேட்ட நந்தினி கலகலவென்று சிரித்தாள். தங்களுடைய சித்தம் குழம்பி இருக்கிறதா, எனக்குத்தான் பைத்தியம் பிடித்திருக்கிறதா தெரியவில்லை என்று கூறினாள். சித்த பிரமையும் இல்லை, பைத்தியமும் இல்லை. அப்படியானால் இந்த பேதையை பரிகாசம் செய்கிறீர்களா? என்னை பார்த்து சொல் நந்தினி, உண்மையாகவே உன்னை பரிகசிப்பவனாக தோன்றுகிறதா? ஐயா, தாங்கள் என் முகத்தை பார்த்து சொல்லுங்கள். என்னை பார்த்தால் சக்கரவர்த்தியின் திருக்குமாரி என்று தோன்றுகிறதா? ராஜகுலத்தின் லட்சணம் என் முகத்திலே விளங்குகிறதா? நந்தினி, ஐயோ நந்தினி, நீ 5 வயது பெண்ணாக இருந்தது முதல் உன் முகத்தை பார்த்திருக்கிறேன். உன் முகத்தில் ஜொலித்த இணையில்லாத சௌந்தர்யத்தை கண்டு வியந்திருக்கிறேன். அதற்கு காரணம் மட்டும் இப்போதுதான் தெரிந்தது. காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு நடுவழியிலேதான் தெரிந்தது. சோழகுலத்தில் வாழ்க்கைப்பட்டவர்களிலே வைதும்பராஜன் மகள் கல்யாணிக்கு இணையான அழகுடையவர் யாரும் இல்லை என்பது உலகப் பிரசித்தம். அவர் என் பாட்டி. இன்னமும் பழையாறையில் உயிரோடு இருந்து வருகிறார். 70 வயது ஆன பிறகும் அவர் முகத்தில் விளங்கும் தெய்வீகமான அழகு கண்களை கூசச் செய்யும். அவருடைய அழகெல்லாம் இப்போது உன்னிடம்தான் தஞ்சம் புகுந்திருக்கிறது. அது என்னிடம் இல்லை, இளைய பிராட்டியிடம் இல்லை, அருள்மொழியிடமும் இல்லை, என் தந்தையின் மூலமாக உன்னிடத்தேதான் வந்திருக்கிறது. ஐயா, இது என்ன சொல்லுகிறீர்கள்? உண்மையிலேயே எனக்கு சித்தக்கோளாறுதான் போலிருக்கிறது, அல்லது என் காதுகளில் ஏதேனும் கோளாறு இருக்க வேண்டும்.
1: இல்லை நந்தினி, இல்லை. சித்தக்கோளாறும் இல்லை, உன் காதிலே கோளாறும் இல்லை. நீ என் தந்தையின் மகள், ஆகையால் என் சகோதரி. சக்கரவர்த்தி என் அன்னையை மணப்பதற்கு முன்னால் ஈழ நாட்டைச் சேர்ந்த ஒரு தீவிலே ஒரு மாதரசியை காதலித்து கந்தர்வ மணம் புரிந்து கொண்டார். அவளுடைய புதல்வினி, ஆகையால் என் சகோதரி
0: என்று கரிகாலர் ஆதுரம் ததும்பிய குரலிலே கூறினார். நந்தினி பெரும் திகைப்பு அடைந்தவள் போல சிறிது நேரம் ஆதித்த கரிகாலரை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு அவளுடைய முகத்தில் தெளிவு தோன்றியது. ஐயா, இந்த செய்தியை தானா தாங்கள் காஞ்சியிலிருந்து புறப்பட்ட பிறகு அறிந்தீர்கள் என்று கேட்டாள். ஆம் நந்தினி, அதை அறிந்ததும் ஏற்கனவே விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் எனக்கு விளங்கின. கோமகனே, தங்களுக்கு இந்த செய்தியை வழியிலே சொன்னவர் யார்? வல்லத்து இளவரசரா?
1: அவன்தான். ஆனால் அவனாக சொல்லவில்லை, இளைய பிராட்டி குந்தவை அவனிடம் சொல்லி அனுப்பினாள்.
0: ஆஹா, தங்களையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு ஆதி நாளிலிருந்து எத்தனையோ சூழ்ச்சி செய்து வந்திருக்கிறார்கள். இன்னமும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் முடிந்த பாடில்லை.
1: நீ நினைப்பது தவறு நந்தினி, இதில் சூழ்ச்சி ஒன்றுமில்லை. சிறு பிராயத்தில் உன்னையும் என்னையும் பிரித்து வைப்பதற்கு பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி செய்த முயற்சிகள் எனக்கு புரியாமல் இருந்தன. அதற்காக அளவில்லாத கோபம் அடைந்தேன். அவர் எவ்வளவு பயங்கரமான விபத்திலிருந்து நம்மை தடுத்து காப்பாற்றினார் என்று இப்போதுதான் தெரிகிறது. ஆனால் உண்மையை அவர்கள் அப்போதே சொல்லியிருக்கலாம். சொல்லாத காரணத்தினால் உனக்கு பெரும் அநீதி செய்தார்கள், எனக்கும் தீங்கு செய்து விட்டார்கள். போனது போகட்டும், சென்றதையெல்லாம் நாம் இருவரும் மறந்து விடுவோம். மறக்க முடியாவிட்டாலும் மன்னித்து விடுவோம்.
0: ஐயா, வல்லத்து இளவரசர் வழியில் தங்களை சந்தித்து இந்த கதையை மட்டும்தான் சொன்னாரா, இன்னும் ஏதாவது சொன்னாரா என்று நந்தினி கேட்டாள். கதை என்று ஏன் கூறுகிறாய் நந்தினி? உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றார் ஆதித்த கரிகாலர். தாங்கள் கூறிய செய்தி அவ்வளவு எளிதாக நம்பக்கூடியதா? சக்கரவர்த்தியின் குமாரியாக பிறந்து நான் இந்த கதியை அடைந்திருக்க முடியுமா? இவ்வளவு கொடுமையான துன்பங்களுக்கு உள்ளாகி இருக்க முடியுமா? வந்தியத்தேவன் கூறியது உண்மையாகவே இருக்கட்டும், இது மட்டும்தான் அவர் சொன்னாரா, வேறு ஒன்றும் சொல்லவில்லையா என்றாள் நந்தினி.
1: கரிகாலர் சிறிது தயங்கிவிட்டு, ஆம், இன்னொரு செய்தியும் சொன்னான். நீ பாண்டி நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்திருப்பதாகச் சொன்னான். சோழர் குலத்தையே கருவறுத்து விட கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக சொன்னான். அதற்காக பிடியில் மீன் சின்னம் உள்ள கொலைவாள் ஒன்றை நீ வைத்து பூஜித்து வருவதாகவும் சொன்னான். கொள்ளிடக்கரை காட்டில் பள்ளிப்படையின் அருகில் யாரோ ஒரு சிறுவனை வைத்து மணிமுகடம் சூட்டியதாகவும் கூறினான். நந்தினி, அதையெல்லாம் நீ இனி

0: மறந்துவிடு. சோழ குலத்தின் பெருமைக்கெல்லாம் என்னைப் போல் உரிமை உள்ளவள் நீ. சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் புதல்வி, எங்கள் அருமை சகோதரி, உனக்கு இதுவரை செய்த அநீதிகளுக்கெல்லாம் பரிகாரம் செய்வதே எனது முதற்கடமையாக இனி வைத்துக் கொள்வேன். ஐயா, இவ்வளவையும் தாங்கள் நம்புகிறீர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது கடம்பூருக்கு வந்து இத்தனை நாள் வரையில் காத்திருந்ததேன்? முன்னாடியே என்னை சந்தித்து பேச ஒரு முயற்சியும் செய்யாதது ஏன்?
1: என் மனத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம்தான் காரணம். நம்முடைய புதிய உறவை என் மனதில் நிலைப்படுத்திக் கொள்ள அவகாசமும் வேண்டியிருந்தது. எல்லாவற்றையும் விளக்கமாகச் சொல்லத்தக்க சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பலர் முன்னிலையில் சொல்ல கூடிய செய்தியா இது? அதிர்ஷ்டவசமாக ஒரு காட்டுப்பன்றியும் ஒரு சிறுத்தை புலியும் இன்றைக்கு அத்தகைய சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தன.
0: நந்தினி குறுக்கிட்டு, ஐயா, காட்டு மிருகங்கள் பொல்லாதவைதான். ஆனால் மனிதர்களைப் போல அவ்வளவு கொடுமை செய்யக்கூடியவரல்ல. இது இன்றைக்குத்தான் எனக்கு நன்கு தெரிந்தது என்றாள்.
1: சகோதரி, சென்று போனதையெல்லாம் மறக்க முடியுமா என்று சற்று முன்னால் நீ சொன்னாய். அதை நானும் ஒப்புக்கொண்டேன். மறக்க முடியாவிட்டாலும் மன்னிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டேன்.
0: அதற்கு நீ மறுமொழி சொல்லவில்லையே. கோமகனே, தாங்கள் இதற்கு முன்னால் எனக்கு செய்த துரோகங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுவேன். ஒருவேளை மறந்தும் விடுவேன். ஆனால் இன்றைக்கு செய்த துரோகத்தை என்றைக்கும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது.
1: ஐயோ, இன்றைக்கு நான் என்ன செய்தேன்? நான் அறிந்து ஒரு துரோகமும் உனக்கு செய்யவில்லையே.
0: சொல்லுகிறேன், அதோ வருகிறானே, அந்த தூர்த்தனை பாருங்கள்.
1: வல்லவரையனையா சொல்லுகிறாய்?
0: ஆம், புலியின் தலையை கொண்டு வராமல் வெறுங்கையுடன் வருகிறானே அவன்தான். ஒரு நாள் அவன் தஞ்சையில் என்னை பார்த்தான். என்னுடைய பாதம் அவன் பேரில் பட்டால் அதை ஒரு பாக்கியமாக கருதுவேன் என்று சொன்னான். அவனை என் காலால் தொட்டு உதைக்கவும் நான் இஷ்டப்படவில்லை. வேலைக்காரர்களை அழைப்பதாக சொன்ன பிறகு ஓடிவிட்டான். அவனுடைய நீசத்தனமான எண்ணத்துக்கு நான் இணங்காததற்கு தங்களிடம் இத்தகைய பயங்கரமான கற்பனைகளை புனைந்து சொல்லியிருக்கிறான். நான் விரும்பினால் தங்களுடைய தலையையே கொண்டு வந்து விடுவதாக உறுதி கூறினான். இதையெல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிடப் போகிறேனோ என்று அவனுக்கு பயம். அதற்காகவே தாங்கள் கடம்பூர் மாளிகைக்கு வராமல் வழியிலேயே தடுத்து விட பார்த்தான். அதனாலேயே தங்களுடன் இணைபிரியாமல் சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நீசன் என் காலினால் தொடுவதற்கு கூட நான் விரும்பாதவன். அவன் என் உடம்பு முழுவதையும் அணைத்து தூக்கி கரையேற்றும்படி செய்தீர்கள். அதை பார்த்து கொண்டும் இருந்தீர்கள். இதை நான் மறக்க முடியுமா அல்லது மன்னிக்கத்தான் முடியுமா?
1: இவ்விதம் நந்தினி கண்களில் கோபக்கனல் பொங்க கூறி வந்த பயங்கரமான மொழிகளை கேட்டு கரிகாலருடைய தலை உண்மையிலேயே சுழலத் தொடங்கியது. பளிங்கு மண்டபம், ஏரியின் நீர், காட்டு மரங்கள் எல்லாம் சுழன்றன. சற்று நிதானித்துக் கொண்டு,
0: சகோதரி
1: நந்தினி, நீ சொல்வது உண்மையாக இருக்க முடியுமா?
0: எதை நம்புவதென்று எனக்கு மெய்யாகவே தெரியவில்லை.
1: வந்தியத்தேவன் அவ்வளவு நீசனாக இருக்க முடியுமா? அவனுக்கு இந்த பேதை பெண் மணிமேகலையை திருமணம் செய்விப்பது என்று சற்று நேரத்துக்கு முன்னால் கூட எண்ணினேனே என்றார்.
0: ஐயா, நான் சொல்வதை மட்டும் நீங்கள் நம்பிவிட வேண்டாம். எப்போதுமே அவசரப்பட்டு தாங்கள் காரியம் செய்து விடுவீர்கள். இந்த தடவை அப்படி செய்ய வேண்டாம். இரண்டு நாள் பொறுத்திருந்து இவனுடைய நடவடிக்கைகளை கவனித்து வாருங்கள். தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்றாள் நந்தினி.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: நயவஞ்சகத்திலையும் குயுக்தியிலையுமே ஊறி வந்தவங்க மற்றவங்களை விட இருமடங்கு விரைவாக இயங்குவாங்க அல்லவா? நந்தினியோ இயங்குவதோட மற்றவங்களை தன் இஷ்டப்படி ஆட்டி வச்சுக்கிட்டு வர்றதை நெடுகிலையும் பார்த்துக்கிட்டு வரோம். சமையல் ஆயிடுச்சான்னு பார்க்க மணிமேகலை எழுந்து போனதும் இருப்பு கொள்ளாமல் எழுந்து நிற்கிறான் வந்தியத்தேவன். புலி விஷயமா பேசி அங்கிருந்து கிளப்பிடுறா நந்தினி. தனியாக அகப்பட்டுக்கிட்டான் கரிகாலன். எப்படியோ தயங்கி தயங்கி, உண்மையாகவே நீ என் சகோதரி, மூவுலகம் ஆளும் சக்கரவர்த்தியின் திருக்குமாரின்னு சொல்கிறான். இதை கேட்டு ஏளனமாக சிரிச்சு, தங்களுடைய சித்தம் குழம்பி இருக்கிறதா, எனக்குத்தான் பைத்தியம் பிடித்திருக்கிறதா தெரியவில்லைன்னு கேட்குறான். இந்த விஷயத்தை அனிருத்தர் சொல்ல கேட்ட சக்கரவர்த்தியும் கலீர்னு சிரிச்சிட்டு, நீர் பேசி பிதற்றும் பைத்தியம்னு சொல்லிட்டார். நந்தி மண்டபத்தில் இதே விஷயத்தை பற்றி பேசும்போது அருள்மொழிவர்மர் குந்தவையிடம் கேட்டது நினைவிருக்கும். பழுவூர் ராணியிடம் சொல்லிவிட்டால் என்ன? குந்தவையின் மறுமொழி, சொன்னாலும் என்ன பயன் ஏற்படுமோ தெரியாது. நம்மிடமெல்லாம் அவளுடைய கோபம் அதிகமானாலும்

0: ஆகும். ஆனால் நமது கடமையை நாம் செய்துவிட வேண்டியதுதான். வந்தியத்தேவனிடம் கரிகாலன் சொன்னதை நினைவுபடுத்திப்போம். நந்தினிக்கு தான் சுந்தர சோழரின் குமாரி என்பது தெரிந்தால் எங்கள் எல்லோரிடமும் அவளுடைய குரோதம் ஒன்றுக்கு 100 மடங்கு ஆகும். தஞ்சை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தினியாக அவளுக்கு பட்டம் சூட்டுவதாக சொன்ன போதிலும் அவளுடைய கோபம் தீராது. அந்த புறத்துல நந்தினியை தனியா சந்திக்க தயங்கினா கரிகாலன். ஆனா காதல் பழின்னு ஏதேதோ சொல்லி வல்லவரையனை குழப்பிட்டு தன் அறைக்கு தனியா அவனை வர சொன்னதை கேட்டோம், அதுவும் நள்ளிரவு நேரத்துல. இன்னொரு பக்கம் அவனுடைய நடவடிக்கைகளை கரிகாலன் கவனிச்சுக்கிட்டு வரணுமா? நீ சோழர் குலத்தையே கருவறுத்து விட கங்கணம் கட்டி கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன்னு கரிகாலன் நந்தினியிடம் சொன்னான் அல்லவா? கங்கணம் கட்டியிருப்பதுன்னா ஒரு செயலை முடிக்க முனைந்து நிற்பதுன்னு பொருள். அந்த நாளில் ஒரு காரியம் தொடங்கும் போதோ கடமையாற்ற புறப்படும் போதோ காப்பு கயிறு கட்டுவாங்க. கங்கணம்னு சொல்லப்படுறது இதுதான். வினையாற்ற உறுதி எடுத்துக்கொள்வது இதன் உட்பொருள். நேர்களே, பள்ளிப்படை காட்டில் ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் சக்கரவர்த்தின்னு அழைச்ச அந்த சிறுவன் பற்றி நந்தினி வந்தியத்தேவனிடம் கூறினது நினைவு இருக்கும். குழந்தை எதற்காக என்று உமக்கு தெரியுமா? பாண்டிய சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க மட்டுமல்ல, துங்கபத்திரையிலிருந்து இலங்கை வரையில் பறந்து கிடக்கும் சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் அமர்த்தி முடிசூட்டுவதற்காக.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
3: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
4: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
5: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
6: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
7: Hundred 2.3 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 16 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 திருப்பத்தூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலையில் நாம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன் நிலாவே.
1: ஒன்பது மணி 16 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் உங்கள் அஜய் நாகராஜ். நிகழ்ச்சியோட துவக்கமாக எந்த படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்கி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. டி இமானோட இசையமைப்பில் பாடிய பாடல், யுகபாரதியோட வரிகளில் பாடல், ஒரு அட்டகாசமான பாடல். காதல் வந்துட்டா நமக்கு பொதுவாகவே எதுவும் புரியாது, அதாவது புரியாது தெரியாது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க இந்த பாட்டும் வருது. கேட்டு நிந்திரங்கள் இது

9:21 கடந்து போயிட்டு இருக்கும். நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. அடுத்த பாட்டு என்னென்னா, அதாவது ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் தாங்க அடுத்த பாட்டு வந்துட்டுருக்கு. எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ராவணன் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு. கார்த்திக் அவரோட பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையில் ஒரு அட்டகாசமான பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். 102.3 பத் பாரதி, தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: ஒன்பது மணி 9:28 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒரு அட்டகாசமான பாட்டுங்க. மைனா திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்னேகன் யுகபாரதி அவரோட வரிகளில், டி இமான் அவரோட இசையில்

9:33 கடந்து போயிட்டிருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வெப்பம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

9:39 கடந்து போயிட்டுருக்கும். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. முகநூல் பக்கத்துக்கு போனோம் அப்படின்னா ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மாம்பழத்திலிருந்து ஓம் பிரகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. கார்த்திக் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ராஜு அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அரியலூர் மாவட்டம் அமிர்தியான்பேட்டை பாரிவல்லல் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. விபத் பாரதியோடு இணைந்திருக்கிற இந்த நேயர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா வம்சம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. முகேஷ் ஷர்முகி பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகளில் ஒரு இனிமையான பாடல் கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: ஒன்பது மணி 45 நிமிஷத்தை கடந்து போயிட்டு 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எண்ணினிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் ஒரு அட்டகாசமான பாட்டு கேட்டு முடித்தோம். அடுத்து வர பாட்டும் ஒரு சூப்பரான பாட்டுங்க. பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாதனா சர்கம் பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசை அமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. பானா காத்தாடி திரைப்படத்தில் இருந்து கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் நின்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

21 நிமிடங்களை கடந்து போயிட்டுருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என் இனிய பொன்னிலாவே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கார்த்திக் மதுமிதா பாடியிருக்காங்க. நா முத்துக்குமாரோட வரிகளில் சபேஷ் முரளி அவரோட இசையமைப்பில் கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கும் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் பீமா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி ஆயாச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், அந்த பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெறும். ஸோ நிகழ்ச்சியுடைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் பண்ணியிருக்கிற நேயர் யாருன்னு பார்த்தோம்னா கௌதமன் கொழாச்சேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நேயரின் விருப்ப பாடல் புதையல் திரைப்படத்திற்காக சிஎஸ் ஜெயராமன், பி சுசீலா குரல்களில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இணை இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தலைப்பாயும் கடலோரம் இளமான்கள் போலே, தலைப்பாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி
1: இசை பாடி
0: விளையாடி.

முதல் பாட்டே ஒரு இனிமையான பாட்டை கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் விஜி என்று நேயர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அவரோட விருப்ப பாடல் நீர்ப்பறவை திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. வைரமுத்து அவருடைய வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமாருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்
1: டான்.
3: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
4: பத்து மணி 12 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் வைஷ்ணவி அஸ்தினாபுரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இந்த நேயரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கர் மகாதேவன் சாதனா சர்க்கம் பாடியிருக்காங்க. தாமரையோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பில் கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: பத்து மணி 18 நிமிடங்களை கடந்து போயிட்டுருக்கும் 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரஞ்சினி தாம்பரத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம், வாலி அவரோட வரிகளில், தேவா அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

10:25 கடந்து போயிட்டுருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெறணும்னு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் பிடித்த பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் அனுப்பலாம். உங்களின் விருப்ப பாடலும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தன்வி ஸ்ரீ ராஜப்பேட்டையிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 பாத்துக்கு இதான் 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

10:30 கடந்து போயிட்டு இருக்கும். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடல் இடம்பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களின் பெயர், உங்களின் ஊர், உங்களின் விருப்ப பாடலின் படம், பாடலின் வரிகளை டைப் பண்ணி இங்கே அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 என்ற எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யலாம். உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பாக்கம் பருதியூரிலிருந்து சுமதி என்ற நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. அந்த நேயரின் விருப்ப பாடல் நினைப்பது நிறைவேறும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க எம்எல் ஸ்ரீகாந்த், வாணி ஜெயராம். இணைந்திருங்கள், இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:36 கடந்து போயிட்டுருக்கும். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கந்தர்வ கோட்டையிலிருந்து கருப்பழியா பாடலை கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் அழியாத கோலங்கள் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்கார் பி ஜெயச்சந்திரன், பி சுசீலா. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: பத்து மணி 42 நிமிடங்களை கடந்து போயிட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நீகர் மகிழ் குமரன் குரோம்பேட்டையிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. அந்த நீகரின் விருப்ப பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஜானகி பாடியிருக்காங்க. வைரமுத்து அவரோட வரிகளில் நேற்று நீ நாளை நான் திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: Don.
3: பத்து மணி 48 நிமிடங்களை கடந்து போயிட்டுருக்கோம். 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஏமாச்சந்தர் ஆமூர் பொன்னேரியிலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. இந்த நேயரின் விருப்ப பாடல் பூக்காரி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. பாடலை பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையமைப்பில் பாடல் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருப்போம். இது 102.3 பத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ரெண்டு புலி மூணு
1: பாட்டுக்கு இதான்
2: 10:54 கடந்து போயிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் நம்ம இருக்கோம். இத்தோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிற நேரம் வந்துருச்சு. இன்னொரு நாள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் தளபதி திரைப்படத்திற்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஆனந்த் சேப்பாக்கத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காரு. பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி. இணைந்திருங்கள், இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரிப்பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது மனசு மயங்கும். எஸ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இந்த ஒரு மணி நேரம் நான் உங்கள் நடராஜ் உங்களுக்காக பாடல்கள் கொடுக்க போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

என்றும் அன்புடன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் 11:11 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

இளவரசன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், ராமராஜன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், இளையராஜா அவர்களுடைய இசையில், வாலி அவர்களுடைய வரிகளில் பாடல் இதோ.

சின்ன தாயி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இளையராஜா அவர்களுடைய இசையில, இளையராஜா அவர்களுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகளில் பாடல் கேட்டோம். நேரம் 11:32 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்னை வயல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். சிற்பி அவர்களுடைய இசையில, அறிவுமதி அவர்களுடைய வரிகளில், ஸ்வர்ணலதா அவங்களுடைய குரல்ல பாடல் இதோ.

நேரம் 11:42 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரல்ல, கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:53 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா இவங்களுடைய குரலில், ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

சிட்டுக்குருவி முத்தம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்களம். அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்.
0: கருட கமன பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம். ராகம் நாகஸ்வராவளி, ரூபக தாளம்.

அடுத்து சுதாமயி என்ற ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், அமிர்தவர்ஷினி ராகம், ரூபகதாளம்.

அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களை நாகஸ்பரிசையில் தொடர்ந்து காமாட்சி என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ராகம் சிம்மேந்திர மத்தியமம் ரூபகதாளம்.

நிறைவாக கருணை தெய்வமே என்ற மதுரை டி. ஸ்ரீனிவாசன் இயற்றிய பாடல் சிந்துபைரவி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: குடியாத்தம் சி அண்ணாமலை அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது பி. உன்னிகிருஷ்ணன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:12. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ் ராஜேஸ்வரி அவர்களின் குரலில்.

நேரம் 5:23. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சி சரோஜா, சி லலிதா இவர்களின் குரல்களில்.